கம் திசோ பூர்மஹோதரிஹ வாசுதேவஸ்ய வீர்யேண விதுதானி மஹாத்மனஃ சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சஸம்.

வந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம்.

நேர்களே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444000123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
5: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். தினமும் ஒரு முறை உன் நாமம் ஓதினாலே போதும், உடனே நமக்கெல்லாம் துணை நின்று வெற்றி வழங்கும் விக்ன விநாயகனை போற்றி வளம் வந்த பாடல் அது. பி. சுசீலா பாடியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து

ஏழு எல்லையில் வீற்றிருக்கும் எம்பெருமானின் நம் சிந்தையால் நாடி வெங்கடேசனின் அருள் பெற நாம் கேட்ட அந்த பாடல் பூவை அமுதன் இயற்றி எம் ரங்காராவ் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும்

இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் அருள்மணி மாலை

0: நேரம் 6:10.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி. ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.

பிறையையும் கங்கையும் சூடி கொண்ட சுடர் ஒளியும் நீயே, காற்றும் நீயே, அகிலமெல்லாம் வீற்றிருக்கும் ஈசனே, உன் அருள் வேண்டி நாம் கேட்ட அந்த பாடல் செம்பொன்னார் கோவில் சண்முகம் ஏற்றி டிசி ராதாகிருஷ்ணாஜி இசையில் கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 6:15:25. நித்தம் நித்தம் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: பக்தியுடன் இருமுடியை ஏந்தி உன்னை காண வந்தோர்க்கெல்லாம் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் வீரமணி கண்ணனின் பக்தியை கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடலுக்கு இசை கே சோமு, சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய பாடல் அது. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:40.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி. ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி.

தீமையெல்லாம் அகற்றி நமக்கெல்லாம் அரணாகவும் தமிழுக்கும் அழகுக்கும் உனக்கு ஈடு இணை வேறு எவர் என்ற பெருமையாக ஒலித்த அந்த பாடல் கேட்டும், நாம் கேட்ட அந்த பாடல் வேம்பத்தூர் கிருஷ்ணன் இயற்றி எம் ரங்கராவ் இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடிய பாடல். நேரம் இப்பொழுது 6:25:30. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

0: தன்னுடைய பலம் என்ன என்று அறியாமல் பகவான் ராமனின் ஆணைக்கு ஏற்றாற்போல் உற்ற நம்பிக்கை நாயகனாக வீற்றிருந்து வாயு புத்திரனை போற்றி வளம் வந்த பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஷோபனா குழுவினர். நேரம் இப்பொழுது 6:30:55.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி. ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி.

எந்த வேளையிலும் உம்மை துதித்தாலே போதும், உமது அருள் நமக்கு கிடைக்கும். நாம் கேட்ட அந்த பாடல் வி. நடராஜ முதலியார் குரல்களில் ஒலிக்க கேட்டும், இசை பி. சுரேந்திரன். நேரம் இப்பொழுது 6:34:40. விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

நாம் கேட்ட அந்த பாடல் பிறப்பின் பலனாகவும் கருணை கடலாகவும் வீற்றிருந்து நமக்கெல்லாம் துணை நிற்கும் அல்லாவை போற்றி வனம் வந்த பாடல் கேட்டும் எஸ் ஏ வாஹிப் பாடியிருந்தார். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இளையராஜா பாடிய பாடல்.

0: விதைத்தது எதுவாக இருந்தாலும் அறுவடைக்கு வந்தே தீரும். நாம் அறுவடை செய்வது நற்பலன்களையே சார்ந்தது. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டும் நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45

0: தான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர் வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமே.

0: வெற்றி, சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2 நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப் பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 6 இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 தலா 1 அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில்

0: 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 10:00. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கிய ஒவ்வொரு பக்தி பாடல்களும் பக்தி பரவசம் அடைய செய்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரமா பாபு, மகாதேவன், சுரேஷ் பாபு, பர்வதவர்தினி, ஹரிராம், பிரபாகரன், ரங்கராஜன், சோமசுந்தர பிரபு, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கலை துரைராஜன், வலங்கைமான் ஆட்டோதுரை, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, பன்னீர்செல்வம், யாதேஷ் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ரீஜா மனோகரன் புரசைவாக்கம், கதிரவன், சாந்தி ரமேஷ், பிரபாகரன், பர்வதவர்தினி உள்ளிட்ட நேயர்கள் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சார், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒலித்த ஒவ்வொரு பக்தி பாடல்களும் அருமை. அதிலும் குறிப்பாக திருவற்றியூரில் வீற்றிருக்கும் புற்றீசனை, மலை மீது விளையாடும் மணிகண்டனே, சிங்காரவேலனே, சண்முகனே, ஆஞ்சநேயர் போன்ற பக்தி பாடல்களை காலை நேரத்தில் ஒலிக்க செய்து எங்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்திய நிலையத்தாருக்கும் மற்றும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பர்வதவர்தினி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் பார்த்தோம். அடுத்து 102.3 FM. நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் தொடர்பான தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு கதையும் கானமும், காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, 12:50 ரெட்ரோ நேரம், பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 1:55 சம்மரி, 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் இந்திர தனுஷ் ஸ்கீம், இலவச தடுப்பூசி திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். மூன்று மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக், கவிதாலயாவின் சாமி திரைப்பட ஒளிச்சித்திரம், இதில் விக்ரம், த்ரிஷா, விவேக், விஜயகுமார், மனோரமா, டெல்லி கணேஷ், வெண்ணிராடை மூர்த்தி, சுமித்ரா, கோட்டா ஸ்ரீனிவாசராவ், ரமேஷ் கண்ணா மற்றும் பலர், இசை ஹாரிஷ் ஜெயராஜ், வானொலி வடிவம் சங்கர்ஜி, சௌமியா வெங்கடேசன். மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உரைச்சித்திரம் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு திரைப்பட நடிகர் ரவிகாந்த் அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உடன் உரையாடுபவர் அருள் செல்வி, தொகுப்பு விஜயலட்சுமி. 9:00 PM பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி.

தர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவலப் பாதையோடு பக்தர்களின் நேரலை தொகுத்து வழங்குபவர்கள் உமா விஜயகுமார், பரமேஸ்வரி புண்ணியவேல். 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். உன் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அதனால் இலக்கை மாற்றாதே. கஷ்டங்களை உன்னை சோதிக்கலாம், வெற்றி உன்னை தேடி வரும் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து தனுஷ் குழுவினருடன் பாடிய பாடல் அது. நேரம் 7:05:35. இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

0: நேரம் இப்பொழுது 7:07. இன்றைய தினம் அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் இன்று, இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 26 அன்று உலகளவில் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2013 தனது தீர்மானத்தின் மூலம் இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அணு ஆயுதங்களால் மனித குலத்திற்கு ஏற்படும் பேராபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அணு ஆயுதங்களற்ற உலகை உருவாக்குவதற்கான சர்வதேச முயற்சிகளை உந்துவிப்பதும் இந்த நாளின் முதன்மை நோக்கமாகும். மேலும் அணு ஆயுதங்களால் ஏற்படும் சமூக, பொருளாதார, மனிதாபிமான மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியிலான பேரழிவுகள் குறித்து உலக மக்களிடமும் நாட்டு தலைவர்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அணு ஆயுத தடை ஒப்பந்தம் மற்றும் விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்களை நாடுகள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த அழுத்தம் கொடுத்தல். எதிர்பாராத விபத்துகளோ அல்லது தவறான புரிதல்களோ அணு ஆயுத போர் ஏற்படுவதை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை வலியுறுத்தல், இது போன்ற முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான சர்வதேச நாள்.
0: இன்றைய தினம் சர்வதேச அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்களை நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே நாகை சரவணன்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காதே.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

தாமரை வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டோம். கஜினி என்ற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் குழுவினர் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.

0: 3.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங், லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை

யை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டுமென்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளிலிருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஸ்நேகன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். மன்மதன் என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து சாதனா சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு. நேரம் இப்பொழுது 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8:00 விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன்.

0: வெங்கட் பிரபு சி ஹீஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இஸ் ஜாப். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் அ கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஹவ் பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கையமுடன் சார் ஃபேமிலி, எஸ்பிபி, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பொறுத்துக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: நேரம் 7:31:20. நேயர்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி வந்து இன்னும் முகநூலில் போஸ்ட் பண்ணலேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, போஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்புங்க. இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற முடியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி நாடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Samshi.
1: பிரதர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பால் தாபா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 7:36. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கேள்வி முகநூலில் போஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களும் உங்களுடைய விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலே தொடர்ந்து அனுப்புங்க. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

0: பாடல் இடம்பெற கேட்டும். லப்பர் பந்து என்ற திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் இசையமைத்து பிரதீப் குமார் குழுவினுடன் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து தனுஷ் சுபலக்ஷ்மி குழுவினருடன் பாடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக அறிவு இயற்றிய பாடல் அது. நேரம் 7:45.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: நேரம் 7:47 ஆயிட்டு இருக்கு. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். கேள்வி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முகநூலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் யார் எல்லாம் அதுக்கு உண்டான பதில்களை திருப்பி அனுப்பாமல் இருக்கீங்களோ விரைவில் அனுப்பிடுங்க. இந்த பாடல் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்றதை வந்து தொடர்ந்து கேட்போம். அதாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் தமிழ்நாடுக்கு, ஏஷியன் கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, முதன் முறையாக வந்து அதில் வந்து கிரிக்கெட் கொண்டு வந்திருக்காங்க. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் வந்து அதுலேயும் வந்து மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து தங்கம் வென்ற அணி யாருன்னா, கேள்வியை வந்து முகநூலில் போட்டிருக்கேன். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: ஹிப்ஹாப் தமிழா இயற்றி இசையமைத்த பாடல் அது. ஆண்டனி தாசன் வருண் குழுவினர் பாடிய ஆம்பள திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. நேரம் 7:51.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: முன்னதாக முகநூலில் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆசிய விளையாட்டு போட்டி ஏஷியன் கேம்ஸில் வந்து முதன்முறையாக மகள் கிரிக்கெட் போட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் மகளிர் T20 வந்து தங்கம் என்ற அணி, சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற அணி யாருன்னு சொல்லி கேள்வி போட்டிருந்தோம். திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி, கலை துரையராஜ், ராஜு, மீரா வெங்கட்ராமன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கதிரவன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஜெயராம், பிரபாகரன், செந்தில் NRC, கண்ணன் மேட்டுப்பட்டி, பிரமிளா தமிழ்ச்செல்வன். இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. இதில் 147 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபாரமாக வெற்றி பெற்று முதன் முறையாக தங்க கோப்பையை வென்றது என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலோட ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன். ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் இந்திய மகளிர் அணி, அண்ணாமலை, ராஜ் ஏஎன், வீரதுரை, ஹரிராம், அந்தோனி ராஜ், ஸ்ரீராம் நாகராஜன், கீதா ராஜகோபாலன், மேலப்பேடு தயாளன், நடராஜன் சுப்பையா, புத்தாகரம் ரமா, மகாதேவன், ஜெயவேல், ரங்கராஜன், டி நகர், பன்னீர்செல்வம், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், வலங்கைமான் ஆட்டோதுரை, புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், ஆரணி பாப்பன்பாவடி, ஆண்டாள் தேவமணி, மதுரை சோ சண்முக சுந்தரம், ஏழு கிணறு அபுதாஹியர், பட்டாளம் அப்துல் ஜலீல், ஆண்டி மடம் கார்த்திகேயன், ரீஜா மனோகரன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், பட்டாளம் அப்துல் ஜலீல் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து இந்திய மகளிர் அணின்னு சொல்லிட்டு சரியான பதிவுகளை கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. இணைந்திருங்கள், இது உங்கள் விபத் பாரதி தமிழகம் 102.3.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.

0: ஐ திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். கபிலன் இயற்றிய பாடல் அது. ஏ ஆர் ரகுமான் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் நீத்தி மோகன் குழுவினர் பாடிய பாடல் அது. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். சோமசுந்தர பிரபு, சாமுனி கே எம் கண்ணன், ரமேஷ் பாபு, பிரபாகரன், ரங்கசாமி, நச்சுப்பிள்ளை, அந்தோனிராஜ், பிரபாகரன், காஞ்சனா, ஹரிராம், பர்வதவர்தினி, மேலப்பேடு தயாளன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, நாகராஜன், சிவராம், மந்தவெளி விநாயகம், ரமேஷ் பாபு, யாதேஷ், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், புண்ணியம்மன் மேடு வன்னை கணேசன், புவனகிரி சுமதி பாபு, வலங்கைமான் ஆட்டோதுரை, ரங்கராஜன் டிநகர், ஷாகுல் ஹமீத், பன்னீர்செல்வம், ஆரணிபாப்பம்பாடி ஆண்டாள் தேவி, தேவமணி, கதிரவன், இலக்கியா, புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், பூவளப்பாளையம் ஆனந்த் முருகன், மதுரை சு சண்முக சுந்தரம், பட்டாளம் அப்துல் ஜலீல், புண்ணியம்மன் மேடு வன்னை கணேசன், ஜெயராஜ், செய்யார் சந்திரசேகர், சி பாலசுப்ரமணியம், புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், புண்ணியம்மன் மேடு வன்னை கணேசன், ரங்கசாமி உள்ளிட்ட அனைத்து நேயர்களும் நிகழ்ச்சி தொடர்பாக முகநூல் பதிவுகளை நிறைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, அருமை பாடல்கள் ஒவ்வொன்றும் இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் வணக்கம், சூப்பரான காலை வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேர்கள் எல்லாருக்கும் அருமையான அழகான இந்த காலை வணக்கங்களோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பமில் உங்களுக்கு விருப்பமான, அதாவது நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பின சாங் ரிக்வெஸ்ட் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அதை வழங்குறதுக்கு வந்திருக்கேன் நான், ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயாச்சு. தேதி வந்து 26/9/2026. நேரம் வந்து 8:02 ஆயிட்டுருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். எஸ், இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா முதல் பாடல் யாருடைய பாடல், யார் கேட்டிருக்க பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைப்பாக்கம் வி குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லக்ஷ்மி அம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு கே பூசம்மாள் கண்ணன், லாய்ட்ஸ் ரோட் சரோஜம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வவுசி தெரு கிஷ்டம்மாள், சாமிதாஸ், குமுதாம்மாள் ரவிதாஸ், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலிருந்து கன்னிராமுலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷாமேஸ்வர், இவங்க எல்லாரும் யூத் திரைப்படத்திலிருந்து கென் கருணாஸ் குரலில் மற்றும் அவருடைய வரிகள்லையும் சரி குரல்லையும் சரி இயற்றப்பட்ட பாடல். ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய சேமிப்பில் அமைந்த இந்த பாடல் கேட்டிருக்காங்க. இதோ உங்களுக்காக ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஏ மஞ்ச

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 8:08 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கீங்க. எஸ், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல் இடம்பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து உங்களுக்கு பிடித்தமான பாடல், அதை விரும்பி கேட்கிற நேயர்கள் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி, எந்த திரைப்படம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி நீங்கள் நிலைய இயக்குனர் சென்னை வானொலி நிலையம் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பாடலுக்கு அப்புறமா நீங்கள் கேட்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் அவங்களோட ஃபேவரட் சாங்கும் வரணும் எஃப்எம்லன்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் சாங் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, செய்யார் வட்டம் சிறுங்கட்டூர்லேருந்து எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம்லேருந்து ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயகன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், திருமழிசையிலிருந்து உஷா ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரையிலிருந்து கோகுல், லத்தி பாஷா, கண்ணகி நகர்லேருந்து கருப்புசாமி, கஜினி, அச்சரப்பாக்கம்லேருந்து செல்வி, கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி, நித்யா, சென்னை 60லேருந்து ஏகா ராஜா, இவங்க எல்லாரும் பாட்டில் ராதா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்பம்

0: 102.3 FM.
1: நேரம் சரியா 8:16 ஆயிட்டிருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிலை பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா மற்றும் சுஷ்மா, ஆரணி பாப்பம்பாடியிலிருந்து ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா மோனிகா, தானு போஸ், கொரட்டூர்லேருந்து ரஞ்சித் குருதயால், நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆஷிக், ஆசிஃபா, ஜெரீனா, பொள்ளாச்சி தேவநல்லூர்லேருந்து சகுந்தலா, சுந்தர்ராஜன், செந்தில்குமார், அசினமாப்பேட்டையிலிருந்து கணபதி, சரஸ்வதி, சௌமியா மற்றும் ஸ்ரீகவி, இவங்க எல்லாரும் டிராகன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட விருப்ப பாடலை நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1

0: டீலர் வசந்த் & கோ.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கையமுடன் சார் ஃபேமிலி, SPV, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

ஸ்டுடியோ கிளாக்ல 8:21 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்களாகிய உங்களோட விருப்ப பாடல் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்ப பாடல் அப்படின்னா எப்படி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டில் உங்களோட விருப்ப பாடலை எழுதி நீங்கள் நிலையத்தோட அட்ரஸ்க்கு அனுப்பலாம். ஸோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நான் அடிக்கடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த தெளிவான அட்ரஸ் விளக்கம் எல்லாத்தையுமே நான் அடிக்கடி ப்ளே பண்ணுவேன். ஸோ அடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வர இருக்க பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொம்பு சிவி திரைப்படத்துக்காக இந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா குரலில், யுகபாரதி வரிகளில் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, ஐயப்பாக்கம் அப்பர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம்லேருந்து வெங்கடேசன், சிங்கப்பெருமாள் கோயில் நரசிங்கபுரத்திலிருந்து தமிழ்வாணன், கஸ்தூரி, இளஞ்செழியன், குமரேசன், கலைவாணி, ருஷித்ரா, தேஜஸ், பாண்டியன், இவங்க எல்லாருக்காகவும் அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்ப பாடல் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி சந்திப்பு எஸ்வி ஜானகிராம் அந்தோனி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பக்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதியிலிருந்து கே கோபால் சிங், மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசலேருந்து சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம்லேருந்து மீனா மற்றும் மன்னிவாக்கம்லேருந்து ராமஜெயம். இவங்க எல்லாரும் மயில் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியவங்க வந்து பார்த்திங்கன்னா சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன், ஏகாதசி அவங்களுடைய வரிகளில் மற்றும் அமர்கீத் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
7: உங்கள் விருப்பம்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:36 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. எஸ், நிகழ்ச்சி வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் அர்ஜய் சாயலட்சுமி. நேர்கள்

பல தரப்பட்ட விருப்ப பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரேண்டமான ரேர் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அது வரிசையில் அடுத்ததாக என்ன பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நக்ஷத்ரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஷேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ் செல்வி மணி பாரி, புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, பூவரசி சந்தோஷ்குமார், கீர்த்தனா லோஹித் உதயகுமார், ரேவதி மகிழினி மணிதுளசி மற்றும் ஆர்னிலந்து கலசப்பாக்கம் ஆரணி சங்கீதா வாடியிலிருந்து தசரதன் பிரபாவதி, போரூர் கலசப்பாக்கம்லேருந்து மூர்த்தி மற்றும் புஷ்பா. இவங்க எல்லாரும் கேட்டிருக்க பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து இந்த அழகான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி சம்மன், சக்தி ஸ்ரீ கோபாலன், கமல்ஹாசன் அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அமைப்பெற்ற இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள்

0: பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
0: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு, நம்மோடு இணையட்டும்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:43 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாலியா ஹவுசிங் போர்ட் ஃபாத்திமா பஹதூர் சகோதரர்கள் ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோட்லேருந்து ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ரஃபி பாய், செய்யார் வட்டம் கொருக்காத்தூர்லேருந்து பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ் மற்றும் சந்தியா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருவிலிருந்து பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுப்ரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன் அபிநயா, நிமலன், இவங்க எல்லாருக்காகவும் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து ராகுல் தீக்ஷித், சத்யபிரகாஷ் மற்றும் ஜித்தன் இவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில், ஹிப்ஹாப் தமிழா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த அந்த சூப்பரான பாடல், எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல், உங்களுக்காக வந்துட்டுருக்கு. எல்லாரும் கேட்டு இணைந்து ரசிக்கலாம். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

102.3 FM. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 8:50 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு தான் சொன்னோம். ஸோ ஒரு கடைசி 10 நிமிடங்கள்ல ஓரிரு பாடல்கள் கேட்டு நம்ம ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மற்றும் விவத் பாரதியில வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் நீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற விருப்ப பாடல் பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமலதா தேவி ஹேமலதா, சந்தோஷ் திரள் ஆதித், ஆவடி திருவிளஞ்சியம்பாக்கம் சுப்புலக்ஷ்மி விஜயராஜ், தனராஜ் தனம், அழகு சுந்தரி ராகவன், ஆவடி காம

காமராஜர் நகர்லேருந்து இசையின்பன் இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜேந்திரன் லக்ஷ்மி, மயிலாப்பூர்லேருந்து காமாட்சி அஸ்வதி அசோக், இவங்க எல்லாரும் டார்லிங் 2 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நரேஷ் ஐயர் மற்றும் அன்வேஷா தத்தா அவங்களுடைய குரலில், முத்தமிழோடைய வரிகளில், ராதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், தி விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வசந்த் அண்ட் கோ 102.3 FM. ஸ்டுடியோ கிளாக்ல 8:55 ஆயிடுச்சு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் தான் சொல்லணும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுடைய பாடல் வருதா அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க, ஸோ தெரிஞ்சுக்கலாம். அநீதி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்டிருக்காங்க. குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா துர்வா ரவிக்குமார், கண்ணகி நகர்லேருந்து ராஜசேகர், அடையார் தனசேகர், துறைப்பாக்கம் யுவராஜ்,

திருமழிசையிலிருந்து பிரகாஷ், மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லாய்ஸ் ரோட் சாமிதாஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் சுக்தேவ், அச்சரப்பாக்கம்லேருந்து ராஜ்காந்த், சிதம்பரம் சிவஜோதி நகர்லேருந்து தனக்கோடி அமுதா, உமைய பார்வதி, ராஜமாணிக்கம் பரமேஸ்வரி, ஆடுதுறையிலிருந்து காம்நாத் தீரன் மகாலட்சுமி, இவங்க எல்லாருக்காகவும் அநீதி திரைப்படத்திலிருந்து பூநாழி அப்படிங்கிற பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியோட இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. அடுத்தது 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் குரல் அது கண்டுபிடி ஆசிஷல் நம்மளோட திருக்குறள் கேம் ஷோவோட நான் ரெடியாக காத்துட்டு இருப்பேன். பாடல் கேட்டு முடிச்சுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அது வரைக்கும் பாடல் கேட்டு ரசிச்சிட்டுருங்க. இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: சபாஷ்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நீங்கள் கேட்குறீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு கேம் ஷோ தான் டெய்லியும் நடைபெறும். என்னோடய நிகழ்ச்சியில் குறிப்பாக நம்ம வந்து திருக்குறள், அதாவது குரல் அது கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு திருக்குறள் கேம் ஷோ தான் நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி வீக். அந்த வரிசையில் இந்த வாரமும் நான் நிறைய திருக்குறள்களோட ரெடியாக ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-295-20853, அப்படி இல்லைனா 0444-283-89871 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நம்பர் நோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/vivadbharathitamilfm 102.3 இந்த இணைய பக்கத்தில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும், குரலது கண்டுபிடி கலக்கலரங்கமோட போஸ்டர் இருக்கும், அதுலேயும் நான் வந்து நம்பர் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம நேயர்கள் லைனில் வந்துட்டாங்க. முதல் நேயர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. ஜெயசீலன் சார் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா
0: இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார்.
1: அம்மா, எனக்கு ஒண்ணு அதிகாரம் நம்பர் மட்டும் சொன்னா போதும்.
0: நீங்களே சொல்லிருவீங்களா? சொல்ல சரி, மத்தவங்களுக்காக நம்ம சொல்லணும்ல. உங்களுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லாமை உண்டேல் -- வல்லுறவு வாழ்வார் குறை. இது வந்து 116 அதிகாரம், பிரிவாற்றாமை. என்கிட்டயே நீங்க ஆன்சர் கேக்குறீங்க பாத்தீங்களா, அதிகாரம் நம்பர் எல்லாம். சொல்லாமை உண்டேல் எனக்குறை -- வாழ்வார் குறை. இதுதான் உங்களுக்கான திருக்குறள்.
1: சொல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற வாழ்வார்க்கு உரை. பிரியேன் என்றால் எனக்கு சொல் பிரிந்தால் உன் வருகை அதுவரை உயிருடன் இருப்பவருக்கு சொல்.
0: ராகத்தோடய சொல்லிட்டீங்க. சரி, நன்றி நன்றி சார் இணைப்புல வந்து.
1: நன்றி, வணக்கம்.
0: அதாவது பிரிவாற்றாமை, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, சொல்லாமை உண்டேல் எனக்குறை மாற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை. இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து செல்லாமை உண்டானால் எனக்கு சொல்வாயாக, பிரிந்து போய் விரைந்து திரும்பி வருவது பற்றியானால் அதுவரையிலும் வாழ்ந்திருப்பவருக்கு சொல்வாயாக அப்படின்றது வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு குடும்பத்திலேருந்து பிரிந்து போகிற ஒரு கணவராகட்டும், இல்லை காதலர், இல்லை ஒரு தகப்பனாராகட்டும், எந்த ஒரு உறவோ அவங்க பிரிந்து செல்கிறப்போ வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வள்ளுவர் இந்த வழங்கியிருக்காங்க. அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலரன்ன கண்ணால் -- அலரமுக்கு இந்த ஊர் இந்தித்திவூர். இதுதான் உங்களுக்கான குரல். அடுத்த நேயர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். இது அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து வருது. வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம் சார்.
2: கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார் எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மேம், ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு உங்க வாய்ஸ் கேட்கவே. சொல்லுங்க.
2: எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் உங்க கூட பேசுறதுல. நான் வேலூர் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: மேம். நன்றி நன்றி சார். ஆன்சர் தெரியுங்களா திருக்குறளுக்கு?
2: மேம், என்ன திருக்குறள் சொன்னீங்க சொல்லுங்க மேம்.
0: மலரன்ன கண்ணால் -- அலரெமக்கு இந்த திவூர். இது வந்து அலர் அறிவுறுத்தல் 115 அதிகாரம்.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம் கேள்வி மட்டும்.
0: மலரன்ன கண்ணால் -- அலரமக்கு இந்த திவூர்.
2: மலரன்ன கண்ணால் முகம் ஒத்தி.
0: இல்ல இல்ல இல்ல, தப்பு.
2: மலரன்ன கண்ணால் முகம் ஒத்தி ஆகியன் பல கண்ண தோன்றால் மதி.
0: அது இல்ல அது இல்ல. சரி ஆன்சர் சொல்லிடலாமா? மலரன்ன கண்ணால் அருமை அறியாது, அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர்.

0: இதுதான் இதோட குரல். இது வந்து 1142 குரல், 115 அதிகாரத்துல இருக்கு. சரிங்களா? நன்றி நன்றி சார், லைன்ல வந்ததுக்கு.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சார், தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்ததும் ரொம்ப நான் வந்து டீப்பாக போய் கேட்டுட்டேன்னு நினைக்கிற நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. திருக்குறளில் புக் இருந்தாலும் அந்த புக்கு இன்டர்நெட் எது இருந்தாலும் கொஞ்சம் தேடி எடுக்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் ஈஸியான திருக்குறளாக கொடுப்போம் பாடலுக்கு அப்புறமா. நிகழ்ச்சியெல்லாம் வர இருக்க பாடல் வந்து பார்த்திங்கன்னா, இன்று நேற்று நாளை திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு அடுத்து என்ன திருக்குறள் கேட்க போகிறேன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு ரெடியாக இருங்க. இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி,

டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டிருக்கேன். நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. கலக்கலரங்கம் நிகழ்ச்சி ரொம்ப கலக்கலாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்திலே வந்து அப்படியே நேயர்களெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி தினால விட்டாச்சு. சரி, அடுத்த நேயர்காவது கரெக்டாக கொஞ்சம் சொல்கிற மாதிரி திருக்குறள் கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு. வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆலத்தம்பாடியில இருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: எங்க இருந்து சார்?
1: ஆலத்தம்பாடி.
0: எந்த மாவட்டம்?
1: நாகை
0: மாவட்டம். ஓகே, சிறப்பு சார். நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றி. திருக்குறள் சொல்லட்டுங்களா? அரணினும் இன்பமும் டேஷ் டேஷ் தீதன்றி வந்த பொருள். திருப்பி சொல்றேன், அரணினும் இன்பமும் டேஷ் டேஷ் தீதின்றி வந்த பொருள். இது வந்து பொருள் செய்வகை, பொருள் செயல் வகை 76வது அதிகாரத்திலிருந்து ஒரு குறள்.
1: சரி, அடுத்த நண்பருக்கு.
0: நன்றி. நன்றி சார். வணக்கம் விவத் பாரதி. இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம்.
2: வீரராகவன் மாதவரத்திலிருந்து பேசுகிறமா. நல்ல நிகழ்ச்சிமா. குரல் அமுதம் கேட்பதற்கு இனிமை. சொல்லுமா.
0: நன்றி சார். வீரராகவன் சார், ரெடியா இருக்கீங்களா?
2: என்ன இது தலைப்பு? என்னமா பேரு? குரல்
0: பொருள் செயல் வகை. இது அந்த அதிகாரம். குரல் வந்து பாத்தீங்கன்னா, அரணினும் இன்பமும் டேஷ் டேஷ் தீதின்றி வந்த பொருள்.
2: அதாவது அரணனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து நீதின்றி வந்த பொருள். கரெக்டாமா?
0: சூப்பர் சூப்பர் சார். இதோட விளக்கம் சொல்றீங்களா?
2: நல்ல வழியில வர்ற பொருள் யாருக்குமே அறத்தையும் அவனுக்கு இன்பத்தையும் அளிக்கும். என்னமா?
0: சூப்பர், கரெக்ட்.
2: அதாவது நல்ல நிகழ்ச்சிமா. அதாவது இது மாதிரி திருக்குறள் மட்டும் இல்ல, வேற எல்லா காப்பியங்களையும் நம்ம அது கலந்து கேட்கக்கூடிய கேள்வி இருக்கும் நிகழ்ச்சி.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கொண்டு வரலாம். நீங்க இந்த மாதிரி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: ஓம் சாய்மா. குட் மார்னிங்.
0: நன்றி. நன்றி சார். அப்புறம் கரெக்டா நீங்க சொன்னதுக்காக வந்து உங்களுக்கு நன்றி. நன்றி சார். ஓகே, இன்னும் ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்த பாடல் கேட்க போயிடலாம். வணக்கம் விவத் பாரதி. வணக்கம். என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல, லைன்ல வந்துட்டு போயிடுறாங்க நம்ம நேயர்கள். வணக்கம் விவத் பாரதி.
3: வணக்கம்.
0: வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க?
3: நான் குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: ஜெயஸ்ரீ மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: ரெடிங்களா க்வெஸ்சனுக்கு?
3: ரெடிங்க.
0: நீங்க அங்க அங்க ரேடியோல கேட்டுக்கிட்டு பேசக்கூடாது, இங்க போன்ல பேசுங்க. சரி. ஓகே, உங்களுக்கான குரல் வந்து பாத்தீங்கன்னா, டேஷ் டேஷ் பயமிலரே நல்வையுள் நன்கு செல் சொல்லா சொல்லாதார். திருப்பி சொல்றேன், டேஷ் டேஷ் பயமிலரே நல்வையுள் நன்கு செல சொல்லாதார். இது வந்து அவை அஞ்சாமை 73வது அதிகாரம்.
3: இது அந்த அவை அஞ்சாமையில வந்துட்டு அந்த சான்றோர்கள் வந்துட்டு அரசர் முன்னாடி நல்லதா சொல்றதுன்னு தெரியும், ஆனா குரல் மட்டும் எனக்கு தெரியல சரியா.
0: சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். என் வாய்ஸ் எனக்கு போட்டு கட்டுறாங்களா? எக்கோல யார் பேசுறீங்க? இல்ல இல்ல இல்ல, எங்க என்ட்ரி கொடுக்கும் போதே ஒரு குரலோட வரீங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் விவித் பாரதி. ஓகே, மக்கள் வந்து ஏதோ ஒரு ஏதோ கலவரமாக இருக்கு. அவங்க ஃபோனில் லைனில் வராங்க, ஹோல்டில் போடுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல நேயர்களுக்கு. அப்படி ரிலாக்ஸ்டாக காமாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த திருக்குறளை சொல்கிறேன், பதில் தெரிஞ்சவங்க பாடலுக்கு அப்புறமா வந்து இந்த திருக்குறளுடைய ஆன்சரை சொல்லலாம்.

ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்க பாடல் சுந்தர பாண்டியன் திரைப்படத்துக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டு முடித்து திருப்பி வரப்போ உங்களுக்காக ரொம்ப அழகான திருக்குறளோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில் நேயர் வந்துட்டாங்க, பாடல் போகிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். ஓகே, இது லைனில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம வந்து குரல் வந்து ஒரு வாட்டி சொல்லிடலாம்.

0: எஸ், அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வது உடையார் முன் டேஷ் டேஷ் பாத்தியுள் நீர் செறிந்தற்று. இப்படிதான் திருக்குறள், உணர்வது உடையார் முன் டேஷ் டேஷ் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. இந்த திருக்குறள் வந்து அவையறிதல் அதிகாரத்தில் வந்து இந்த திருக்குறள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நேயர்கள் யாராவது கரெக்டாக விடை சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் வணக்கம் விவித் பாரதி, இணைப்பில் வந்துட்டீங்கம்மா. வணக்கம் வணக்கம் விவித் பாரதி,
1: வணக்கம் விவித் பாரதி, வணக்கம் விவித் பாரதி,
0: இணைப்பில் வந்துட்டீங்க பேசுங்க. ஏன் இவ்வளோ கூச்சம்னு தெரியல, கால் பண்ணிடுறாங்க, லைனும் கிடச்சிருது, பேசாமல் என்னோடய வாய்ஸை எனக்கு போட்டு காட்டுறாங்க. ஓகே, முடியல, இப்போ அடுத்து வந்து ஒரு சாங் கேட்டுட்டு வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நேர்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எஸ், சொன்னால் மதுரை சுந்தரபாண்டியன்லேருந்து அந்த அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பாடல் தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நீங்கள் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உங்கள் டீ இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈசி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
5: வேணாம்ப்பா வேணாம்.
6: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:25 ஆக போது. இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த அலைவரிசையிலும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எஸ், நிகழ்ச்சி வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. நிறைய நேயர்கள் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. நிறைய பேர் லைன் கிடைக்காம ஆக்சுவலாக கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய நேயர்கள் நீங்கள் லைன் கிடச்சி கூட பேச மாட்டீங்க. ஏன் இந்த கூச்சம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் வர நேயர்களாவது வந்து ஜாலியாக பேசிடுவாங்கன்னு நம்புகிறேன். எஸ், நான் லாஸ்டாக கேட்டிருந்த திருக்குறள் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். உணர்வது உடையார் முன் டேஷ் டேஷ் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. இந்த திருக்குறள் தான் கேட்டிருந்தேன் அவை அறிதல் அதிகாரத்திலிருந்து. இந்த நேர் வந்து கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. வணக்கம். வணக்கம் விவத் பாரதி. கேக்குதுங்களா? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராஜாமணி வின்சென்ட் பேசுறீங்கம்மா.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அரியலூர் அந்த மாவட்டத்திலிருந்து.
0: ஓகேங்கம்மா, நீங்க இப்ப குரல் கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: பதில் சொல்லலாமா?
1: அந்த குரல் தான் நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம பேசுறதுனுடைய பொருளை உணர்ந்து கேக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம பேசுறத உணர்ந்து கொடுறாங்க பாத்தீங்களா? அவங்க முன்னாடி நம்ம பேசுறது நம்ம பயிர் வளர்றதுக்கு பாத்தி கட்டிருப்போம்ல, அந்த பாத்திக்கு நீர் பாய்ச்சறது போடுறதாமா.
0: நிச்சயமா. இப்ப குரல் ஒரு வாட்டி சொல்லிடலாமா?
1: சொல்றேம்மா. உணர்வது உடையாருமன் சொல்லல், வளர்வதன் பாத்தியில் நீர் சொரிந்தற்றுமா.
0: சூப்பர் சூப்பர்மா, அழகா விளக்கத்தோட குரலை கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி நன்றிங்கம்மா.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் அடடா, என்னை விட வேகமா உங்க கட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே, அடுத்த நேயர் வந்து நம்மளுக்கு லைன் வரதுக்குள்ள அடுத்த திருக்குறள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். மன்னர் விழைய டேஷ் டேஷ் மன்னிய ஆக்கம் தரும். திருப்பி சொல்ற, மன்னர் விழைய

0: டேஷ் டேஷ் மண்ணிய ஆக்கம் தரும். இது வந்து 70வது அதிகாரம், மன்னரை சேர்ந்தொழுகல். இந்த இந்த அதிகாரத்துலேருந்து தான் இந்த குரல் இருக்குது. நான் இவ்வளோ க்ளூவோட உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன், பட் தயவு செஞ்சு யாராவது கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க இப்ப சூப்பரா ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன்.
1: மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தகும்.
0: சூப்பர். இதோட விளக்கம் சொல்லாமா?
1: விளக்கம் தெரியாது மேடம், திருக்குறள் மட்டும் ஞாபகம் இருந்தது.
0: சூப்பர் சூப்பர்மா, சரி நானே விளக்கம் சொல்லிடுறேன். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: எஸ், வித்யா ரவி அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக இதோட திருக்குறளை சொல்லிட்டாங்க. நம்ம விளக்கம் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது, மன்னர் விழைய விழையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும். இதுதான் அந்த முழுமையான குறள். 70வது அதிகாரம், மன்னரை சேர்ந்தொழுகல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 692வது குறள் இது. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் விரும்புகின்ற பொருள்களை தானும் விரும்பாதிருக்கும் தன்மையானது அம்மன்னராலே நிலைத்திருக்கும் செல்வங்களை ஒருவனுக்கு தருவதாக விளங்கும். அதாவது, மன்னர் ஆசைப்படக்கூடிய பொருட்கள், மன்னர் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பாமர மக்களான எல்லாரும் ஆசைப்படுறது வந்து கரெக்ட் கிடையாது. அந்த மாதிரி அதில் ஒரு விருப்பம் காட்டாமல் ரொம்ப சாதாரணமாக இயல்பாக இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு நிலைத்திருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு வந்து தரும் அப்படின்ட்டு வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த திருக்குறளோட அடுத்ததான் நிகழ்ச்சியில் வந்து பாடல் வந்துட்டுருக்கு. என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, சிங்கம் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் ஸ்பெஷலாக எல்லா பாட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், காதல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தீமில் நான் சாங் வழங்கிட்டுருக்கேன். ஏன்னா கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி இன்னும் கலக்கலாக வந்து தீம் பேஸ்டாக சாங் மூலமாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு காதல்னு தொடங்கக்கூடிய பாடல்களாக தான் நம்ம கேட்டுட்டு வந்துட்ருக்கோம் லாஸ்ட் இரண்டு பாடல்கள். ஸோ அடுத்த பாடலும் வந்து சிங்கம் திரைப்படத்துலேருந்து காதல் வந்தாலே அப்படின்னு ஒரு செமையான சாங் வந்து இருக்கு. அந்த பாடலை பாடி முடிச்சு கேட்டு முடிச்சு ஒரு நிறைவு ஆகிற தருவாயில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் லைன் கிடைக்கும். நீங்கள் டயல் செய்ய வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0442952083, அப்படி இல்லைன்னா 2838-9871. இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ பாடல் முடிஞ்ச அப்புறம் தொடர்பு கொள்ளுங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட்பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கையமரன் சார் ஃபேமிலி, SPB, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

102.3 FM. நேரம் 9:36 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் ஓகே. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி ரொம்பவே கலக்கலாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். என்ன ஒரு பிரச்சனைனா, நேர்கள் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சதில்ல வராங்க, லைனும் கிடைக்குது ஆனால் பேச மாட்டாங்க, என்னன்னு தெரியல. பட் வந்து ஆல்ரெடி பேசிய நேர்கள் வந்து திரும்பி முயற்சிக்க வேணாம், நம்ம புது நேர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக நம்ம வந்து ஒரு நேயர் வந்து ஒரு நாளில் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவீர்கள். நீங்கள் திரும்பியும் லைனில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய அழைப்பு வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக நீங்களும் பேசலாம், நாங்களும் கேட்க தயாராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம திருக்குறளுக்கு போயிடலாம். என்ன திருக்குறள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையார் எனப்படுவது டேஷ் டேஷ் உடையார்

0: உடையது உடையரோ மற்று. திருப்பி சொல்கிறேன், உடையார் எனப்படுவது டேஷ் டேஷ் உடையது உடையரோ மற்று. இந்த திருக்குறள் வந்து 60வது அதிகாரத்தில் இருக்குது, ஊக்கமுடைமை திருக்குறள். ஸோ இவ்வளோ க்ளூ கொடுத்தாச்சு, நேயர் வந்து யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன் சார், எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
1: சவுண்ட் கம்மியா கேக்குதுமா? சவுண்ட் கம்மியா கேக்குது.
0: சவுண்ட் கம்மியா கேக்குதுங்களா?
1: கம்மியா கேக்குது, கம்மியா கேக்குது.
0: இப்ப கேக்குதுங்களா சார்?
1: திருக்குறள் நீங்க சொன்னீங்களா, சொல்லுங்க பாப்பா, என்ன திருக்குறள் சொன்னீங்க?
0: உடையார் எனப்படுவது டேஷ் டேஷ் உடையது உடையரோ மற்று.
1: ஓகே ஓகே ஓகே. உடையார் எனப்படுவது ஊக்கம் அது, இல்லார் உடையது உடையரோ மற்று.
0: சூப்பர் சூப்பர் சார், மனப்படமா தெரியுமா உங்களுக்கு?
1: உலகத்துல வேற உயர்ந்தது எதுவுமே இல்லைங்கிறாங்க.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க.
1: ஊக்கமா இருந்தா எல்லாத்திலயும் ஒரு ஊக்கம் வேணும், அப்படிதான் அதைதான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்.
0: ஆமா, ஊக்கம் உடையவரே வந்து சிறப்புக்குரியவர், ஊக்கம் இல்லாதவர் வந்து எதை, அவங்க வந்து ஊக்கம் இல்லாம வேற என்ன வச்சிருந்தாலும் அது எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க.
1: நல்ல செயல்களுக்கு தான் பயன்படுத்தணும்,
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஓகே, கலை துரைராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளக்கம் சொன்னதோட எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அதாவது காஷன் மாதிரி சொல்கிறாரு. ஊக்கத்தை வந்து நம்ம பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும், நெகட்டிவான விஷயத்துக்கு வந்து ஊக்கத்தோடு செயல்படக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ் சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: புவன்குமார், கொர்க்கை துறையூர்ல இருந்து பேசுறேன்.
0: புவன்குமார் சார், என்ன பண்றீங்க?
2: வேலை பார்த்துட்டு மேடம், கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சார். சரி, ரெடிங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா 58வது அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு கேட்க
2: போறேன்.
0: கண்ணிற்கு அணிகலம் டேஷ் டேஷ் புண்ணென்று உணரப்படும்.
2: கண்ணிற்கு அணிகலன், அதுக்கப்புறம் மேடம்?
0: கண்ணிற்கு அணிகலம் டேஷ் டேஷ், அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும், அப்புறம் புண்ணென்று உணரப்படும்.
2: கண்ணுக்கு அணிகலன் டக்குன்னு தெரியல மேடம்.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார்.
2: ரைட் மேடம், தேங்க்யூ.
0: ஓகே, இந்த திருக்குறளுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா பாடலுக்கு அப்புறமா நீங்க லைன்ல வந்து சொல்லலாம். கண்ணிற்கு அணிகலம் டேஷ் டேஷ் புண்ணென்று உணரப்படும், இதுதான் உங்களுக்கான குரல். ஸோ பாடலை கேட்டு முடிச்சுட்டு ஆன்சரோட ரெடியா இருங்க, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
3: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
4: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் Intensified IEC Campaign 3.0 from 12th August to 12th October.

0: செல்லமை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் நீங்கள் கேட்டு முடிச்ச இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 9:45. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ் நிகழ்ச்சியில் வந்து நம்ம திருக்குறள் கேம் ஷோ தான் பண்ணிகிட்ருக்கோம். குரல் அது கண்டுபிடி. நான் சொல்லக்கூடிய திருக்குறளில் விடுபட்ட ஓரிரு வார்த்தைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி முழு திருக்குறளை அர்த்தத்தோடு சொல்கிறது தான் இந்த கேம் ஷோ. நேயர்கள் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் எங்கேருந்து பேசுகிறாங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, திருவிடைமருதூரிலிருந்து வி ராமதாஸ்.
0: உங்க பேர் என்ன சார்?
1: வி ராமதாஸ்மா.
0: ராமதாஸ் சார், ஓகே சார். சாப்பிட்டாச்சா?
1: நான் சாப்பிட்டாச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். திருக்குறள் ஆன்சர் தெரியுங்களா? ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்.
1: புது நேரமா நப்பதமா என்ன
0: இடமா? சரி சரி, பரவாயில்ல, நான் திருப்பி சொல்றேன்.
1: சரிங்கம்மா.
0: கேக்குதுங்களா சார்?
1: ஆ சொல்லுங்கம்மா.
0: ம், ஸோ 58

0: எட்டாவது அதிகாரத்துல இருந்து இது. கண்ணோட்ட துள்ளல் உலகியல் டேஷ் டேஷ் நிலக்கு பொறை. தெரியலீங்களா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி, நன்றி சார். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான காலை வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சகோதரிக்கு காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: ராஜேந்திரன் சார், ரெடியா இருக்கீங்களா ஆன்சரோட? அணிகலம் உணரப்படும், இது ஒண்ணு கேட்டிருந்தேன். கடந்த நேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணோட்டத்துள்ளது டேஷ் டேஷ் உண்மை நிலைக்கு பொறை, இதுல எது தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம்.
1: என்பதனில்
0: திருப்பி சொல்லுங்க.
1: ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி போவாங்க. ஏன்னா அது அந்த கண் இருந்து அவங்களுக்கு அது பயனில்லாம போகுது. ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சியை பாக்கிறோம் வச்சுங்க, அதை ரசிக்கக்கூடிய தன்மன் நமக்கு இருக்கணும். அதுக்கு வந்து நாலு பேருக்கு நம்ம வந்து ஒரு முன்னோடியாக இருந்து அந்த அதனுடைய இதை எடுத்து எடுத்து சொல்லணும். இதுதான் அந்த குரலுடைய இது.
0: நிச்சயமா, நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார் இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றிமா.
0: ஓகே, நம்ம கேட்ட குரல் இல்லாமல் அவர் புதுசாக ஒரு குரல் சொல்லியிருந்தாலும் அழகாக விளக்கத்தோடு ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் இந்த குரலுக்கு ஆன்சர் சொல்லிடுறாங்களான்னு பார்க்கலாம். கண்ணிற்கு அணிகலம் டேஷ் டேஷ் புண் என்று உணரப்படும். வணக்கம் விவித் பாரதி.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: வணக்கம், காலை வணக்கம். நான் அடையாறுலேருந்து பிரியா விஜயகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: பிரியா மேடம், ஆன்சர் தெரியுங்களா?
2: கண்ணிரண்டு கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அப்படின்றே புண் என்று உணரப்படும்.
0: சூப்பர். இதோட ஆன்சர் என்ன?
2: ஆன்சர் என்ன, அதாவது கண் பார்வை இருக்கிறது வந்து கண்ணோட்டம்னு சொல்றது வந்து கண் பார்வையே. அந்த கண் பார்வையில வந்து இரக்கமும் கருணையும் இல்லை என்றால் கண்ணு இருந்தும் அந்த கண்ணு வந்து புண்ணு ஆகதான் உணரப்படும்னு சொல்றாங்க.
0: கரெக்ட், கரெக்டான ஒரு குரல்ல சொல்லி அதுக்கு நீங்க விளக்கமும் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து நிகழ்ச்சியில நேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க. அதனால அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு வெயில் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை கேட்டு முடிச்ச அப்புறம் உங்களுக்காக லாஸ்டா ஒரு திருக்குறளோட நான் வெயிட் பண்றேன். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 9:50 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி, தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:55 ஆயிட்டிருக்கு. கலகலரங்கம் நிகழ்ச்சியோட இறுதியான காலர், இறுதியான பாடல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம் சார். உங்க பேரு? கேக்குதுங்களா சார்? வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கான குரல் சொல்லிரலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. யாதானும் நாடாமல் டேஷ் டேஷ் சாந்துணையும் கல்லாதவாறு. ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், யாதானும் நாடாமல் டேஷ் டேஷ் சாந்துணையும் கல்லாதவாறு. இது வந்து 40வது அதிகாரம், கல்வி. நன்றி நன்றி சார். ஓகே, சொல்ல முயற்சி பண்ணாங்க, பட் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்றதுனால சொல்ல முடியல. இதோட விளக்கம் என்னன்னு நானே சொல்லிடுறேன். இறுதியான திருக்குறள் அப்படிங்கிறதுனால, யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த திருக்குறள் வந்து 397வது திருக்குறள், கல்வி அதிகாரத்திலிருந்து. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும்

ஊராகும். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறாங்க. அதாவது படித்தவனுக்கு எந்த ஊரும் எந்த ஊர் எந்த நாடு போனாலும் அவங்க பழச்சிக்குவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ ஒரு வேல்யூ தரக்கூடிய படிப்பை வந்து ஏன் கல்வியை கற்றுக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்குறாங்க. இதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். எஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. கலகலரங்கம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் போனதே தெரியல. மீண்டும் வந்து நான் உங்களை 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அடுத்ததாக ஜெமினி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டுருக்கு. அந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததாக வர இருக்கிற நிகழ்ச்சி கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வழங்கிறதுக்காக டாக்டர் கஜராஜன் சார் வந்திருக்காரு. ஸோ இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் கதையும் கானமும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10:00 to 11:00 வரைக்கும் கதையும் கானமும் நிகழ்ச்சியில் தான் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்ம கேட்க போகிறோம். இந்த வாரம் சிந்தைக்கு விருந்தான சிறு கதைகளும் நம்மளுடைய முயற்சிக்கு வித்தாகும் பல கதைகளும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறோம். வாங்க ஒரு பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

கதையும் காணமும் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டோம். வைரமுத்து ஏற்றிய இளையராஜா இசையில் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய சிந்து பைரவி திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் இப்பொழுது 10:06:20. கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3. இது வந்து ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு கதை தான் சொல்லலாம். எப்படின்னா, ஒருவர் வந்து தினமும் காலையில் இறைவனை வணங்கிட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளை வந்து செய்வார். அப்படி அவருக்கு செய்யும்பொழுது என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு அவருடைய நம்பிக்கையும் இறையுடைய பக்தியும் வந்து அவருக்கு வந்து துணை நிற்கின்ற ஒரு நம்பிக்கை தான், அதீத நம்பிக்கையினே கூட சொல்லலாம். அப்படி என்ன பண்ணும்போது இவருடைய தேவைகளுக்காக காலையில் எழுந்தவுடனே தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு செல்லும்பொழுது இறைவனை வணங்கிட்டு தான் செல்வார். வழக்கமாக இந்த செஞ்சிட்ருக்க வேலைகளில் ஒரு முறை அவருக்கு வந்து பல தேவைகள் வந்து இருந்தது. பெற்றோர்களுடைய மருத்துவ செலவு, குழந்தைகளுடைய படிப்பு செலவு, அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இறைவன்கிட்ட தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கார். இறைவா, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி காட்டு, எனக்கு வந்து இது

சரி வந்து ஏதாவது ஒரு அற்புதம் ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலுவலகத்துக்கு போகிற வழியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லாட்ரி சீட்டுகள்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவரும் வந்து வாங்குறாரு, மாதம் மாதம் வாங்குறாரு. வாங்கிட்ட பிறகு எதுலையாவது ஒரு முறையாவது இறை நம்பிக்கையோட என்னைக்காவது வந்து நமக்கு வந்து குழுக்களில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் அப்படியே வந்து அலுவலகத்துக்கு போகும்போது வரும்போது என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு திரும்ப வரும்போது பார்ப்பார். ஒரு முறை அவர் வந்து வாங்கிட்டு பார்க்கக்கூட இல்லை, இறைவனை வணங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் அலுவலகத்துக்கு போகிறார். அலுவலகத்துக்கு போனவுடனே இது மாதிரி வந்து இந்த நம்பருக்கு வந்து இவ்வளவு ரூபாய் வந்து குழுக்கள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் போட்டிருக்காங்க. அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து அலுவலகத்துலேருந்து வரும்போது வீட்டுக்கு போயிடுறார். மறுநாள் காலையில் எழுந்து திரும்பவும் வர்றார். அவருக்கு அந்த பம்பர் விழுந்ததே தெரியாது அவருக்கு. திரும்பவும் காலையில் வர்றாரு. காலையில் வந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு அந்த கடைக்கு போகிறார். கடைக்காரர் போனோடனே, நேற்றுக்கு நீங்கள் வாங்கினீங்களே? ஆமாங்க வாங்கினுங்க. இது மாதிரி உங்களுடைய லாட்ரிக்கு வந்து பம்பர் விழுந்திருக்குங்க, இந்த இவ்வளவு ரூபா விழுந்திருக்கணும்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இருக்குது. அந்த லாட்ரி சீட்டை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிங்கன்னு சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு போகாமல் திரும்ப கோவிலுக்கு போகிறாரு. இறைவன்கிட்ட வேண்டுறாரு, இது மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத விதமாக உதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு அப்படியே வந்து இறைவன்கிட்ட அப்படியே வந்து உருகி பேசுகிறார். இதுதான் வந்து நம்ம ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு களம் தான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்பிக்கையோடு செய்யும்பொழுது எந்த ஒரு வேலையும் வந்து முழுமையாக வெற்றி அடையும். வெற்றி அடையலானா அதுலேருந்து நமக்கு ஒரு பாடத்துலேருந்து அதுலேருந்து நம்ம வந்து ஒரு தெளிவு பெறுறோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கதைகளோடு நம்ம இணைஞ்சிருப்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: முத்துலிங்கம் இயற்றிய பாடல் கேட்டும் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய உதய கீதம் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 10:13:45. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேரம் 10:15. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் காணமும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கதைகளோடு இனிய திரையிசை பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்து என்ன ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். புராணங்களில், ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில் நிறைய படிச்சிருப்போம் அவரை பற்றி. ஒரு மன்னர், அவர் உலகையே வந்து தன் வசம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி தான் என்ன பண்ணுறாரு, படையெடுக்கிறாரு. பாரசீகத்தை நோக்கி படையெடுக்கிறார். தன்னுடைய படைகளும் சேனைகளும் எல்லாம் வலிமை வாய்ந்த படைகளோடு அவர் வந்து பாரசீகத்தை நோக்கி போகிறார். போரிடுறதுக்கு வெற்றி பெற்று அந்த நாட்டை வந்து கைப்பற்றணுன்றதுக்காக போகிறார். போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, பாரசீகத்தை நோக்கி போகிற வழியில் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு தொற்று ஏற்பட்டு அவருக்கு வந்து அவரால் தொடர்ந்து வந்து செயல்பட முடியாத நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு அந்த மன்னருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மந்திரி மற்றும் பலர்லாம் வந்து அவரோட கூட இருக்கிறவங்களாம் வந்து அவரை தொடர்ந்து வந்து கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. கண்காணிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு தொற்று வந்து ஏற்பட்டுருக்குது. நம்ம முன்பு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் காலங்களில் WHO-உடைய கைட்லைன்ஸ் பற்றி, பேண்டமிக் எபிடமிக்லாம் பற்றி நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சொல்லியிருப்போம் முன்பு ஒரு நிகழ்ச்சியெல்லாம். அது மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர் படையை நோக்கி போகும்போது, பாரசீகத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு தொற்று ஏற்பட்டு இவரால் வந்து தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மந்திரி வந்து இங்கே மருத்துவர் யார் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அங்குள்ளவர்கிட்டலாம் கேட்குறாங்க. இது வந்து இங்கே உள்ள ஒரு வகையான ஒரு தொற்று தான், இது வந்து இருக்கும், அப்புறம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர்லாம் வந்து. அதன் பிறகு வந்து மருத்துவர் எப்படி, எங்கே இருப்பாங்க, யாரை போய் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாத இடத்துல வந்து அங்கே உள்ளவங்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்லும்பொழுது அவங்க யாரை படம் நோக்கி போனாங்களோ அவங்களும் அந்த நாட்டுடைய மருத்துவரே வந்து அவருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. இதுவும் வந்து ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு கதைக்களம் தானே தவிர ஒரு நகைச்சுவையான இது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்படியும் அவங்க வந்து தொற்றன் மூலியமாக வந்து தூது அனுப்பி அவர் வந்து எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க.

மருத்துவரும் வந்து பார்க்குறாரு, சரி செஞ்சிடலாங்க, இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளே சரியாயிடும். ஆனால் மருத்துவர் வந்து இவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் அந்த தகவல்கள்லாம் கேட்கல. அவருடைய வேலை என்ன, அவருக்கு வந்து ஒரு மன்னருக்கு வந்து ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கு, அதை வந்து சரி செய்யணும், இது வந்து மூலிகை கச்சாயம் கொண்டு வந்து கொடுத்தா இந்த வந்து தொற்று வந்து சரியாயிடும் சொல்லிட்டு அந்த மருத்துவர் வந்து சொல்லிட்டு இங்கே இருங்க, நான் வந்து ஒரு தினம் ஆகும், நான் கழித்து கொண்டு வரேன் சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ரெடி பண்ணி கொண்டு வராரு. இந்த மருத்துவர் வரத்துக்குள்ளே எதிரி நாட்டு, அதாவது இவங்க யார் படையெடுக்க போனாங்களோ அந்த படையெடுக்கக்கூடிய நாட்டிலேருந்து ஒரு ஒற்றன் வந்து ஒரு மடல் கொண்டு வந்து என்ன பண்ணுறான், மந்திரிக்கிட்ட கொடுக்குறான். இதுமாரி வந்து மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்து வந்து குடிக்காதீங்க, அதில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரியும் மற்ற இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பயந்து போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும், அலெக்சாண்டர் வந்து தொற்றுல வந்து ரொம்ப கடுமையான தாக்கத்தில் இருக்கிறாரு, அவர் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும், அவரை பாதுகாக்கணும், அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது மருத்துவரும் வராரு. அடுத்து என்ன நடந்தது நம்ம தொடர்ந்து கேட்போம். வாங்க ஒரு பாடலோட இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: கங்கையமரன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். நிழல்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:23. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8:00 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்கு

0: மையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கேமரன் சார் ஃபேமிலி, SPB, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 10:24. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். அலெக்சாண்டருடைய சுவாரஸ்யமான கதைகள். ஒரு நாட்டின் மீது படையெடுக்க தொடங்கி போயிட்டுருக்க நேரத்தில் வந்து அவருக்கு வந்து எதிர்பாராத விதமான மருத்துவ உதவிகள் வந்து தேவைப்படுது. சரி, எதிரி நாட்டிலிருந்து மருத்துவர் வராரு. அவரும் வந்து சொன்ன மாதிரி ஒரு நாள் கழித்து என்ன பண்ணுறாரு, மூலிகை மருந்து வந்து கொண்டு வராரு. அவருக்கு உண்டான தொற்று வந்து சரியாகிறதுக்காக கொடுக்கும் பொழுது, அப்போது அதே நாட்டிலருந்து எதிரி நாட்டிலருந்து ஒரு மடல் ஒன்று வந்து வருது, தூதுவன் மூலயமா வந்து வருது. இது மாதிரி வந்து மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தை வந்து சாப்பிடாதீங்க, அதில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே அலெக்சாண்டர் பார்க்குறாரு. சுற்றி மந்திரிகள்லாம் இருக்காங்க, மற்றும் பல முக்கியமான நபர்கள்லாம் இருக்காங்க. மருத்துவரும் அந்த இடத்துல இருக்கார், மருந்தும் அந்த மூலிகை மருந்தும் கொடுக்குறாரு. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அலெக்சாண்டர் வாங்கிய உடனே என்ன பண்ணுறாரு, நம்பிக்கை தானே நமக்கு வந்து, அவருக்கு வந்து அந்த தொற்று சரியாகணும் இல்லையா, நம்ம சொன்னதுனால ஒரு மருத்துவர் வந்து நமக்கு வந்திருக்காங்க, வந்து அவர் வந்து மூலிகை மருந்தும் கொண்டு வந்திருக்காரு, நம்ம அதை சாப்பிட்டா சரியாயிடும்னு அவருக்கு உள்ளே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்தும் சாப்பிட்றாங்க. சில மறுநாள் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த தொற்றுலாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. பழ நிலைமைக்கு வந்த மாதிரிக்கு அவர் வந்து சொல்கிறாங்க, யார் வந்து இந்த மடல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பாரசீக நாட்டிலேருந்து ஒரு ஒற்றன் ஒருவன் வந்து இந்த தூதை கொண்டு கொண்டு வந்தான் சார். இது மாதிரி வந்து மருத்துவர் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்தை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டிங்கன்னா அதில் விஷம் கலந்துருக்கு, அலெக்சாண்டர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு அந்த இது சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல மருத்துவரும் இருக்கார். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் சில தினங்கள் கழித்து வந்து திரும்ப வந்து பார்க்குறாரு எப்படி இருக்குன்றத. அவருக்கு சரியானது பிறகு அவர் வந்து திரும்ப வந்து, நம்ம இந்த பாரசீகம் நாட்டின் மீது படையெடுக்க வேண்டாம், நம்மளுடைய உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்தில் எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து நம்மளுடைய உயிரை காப்பாற்றியிருக்காங்க, சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மரியாதைக்காக என்ன பண்ணுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு இது. நம்ம எதிரிகிட்டேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவசரத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை கூட நம்மளுடைய உயிரை வந்து காப்பாற்றுன்றது நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு செயலும் வந்து நம்ம நம்பிக்கையோடு செஞ்சு அதில் கண்டிப்பாக நம்ம வந்து முழுமையாக வெற்றி பெறுவோன்றது அடுத்தடுத்த கதையும் கனமும் மூலமா நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

பூவை பூச்சிடவா திரைப்படத்திற்காக கேஜி யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டும், வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையமைத்த பாடல், கதையும் கானமும் கேட்டுட்ருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் இப்பொழுது 10:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11 மணிக்கு என்றும் இனியவை அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும் இடைக்கால பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். கதையும் காணமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில். அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கதைகளில் அடுத்து என்ன கதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து இரண்டு கதைகள் வந்து நம்பிக்கைக்கு உண்டான ஒரு கதைகளை வந்து நம்ம தொடர்ந்து கேட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கணம் பற்றிய ஒரு ஒரு சிறிய கதை, ஒரு உரையாடல் மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வத்தி குச்சிக்கும் அந்த வத்தி பெட்டி இருக்குங்க இல்லையா, பாக்ஸ் இருக்குது, அதுக்கும் இரண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இது. வத்தி குச்சி வந்து என்ன கேட்குது அந்த வத்தி பெட்டிக்கிட்ட, உனக்கும் அந்த வந்து அந்த தீப்பொறி இருக்குது, எனக்கும் அந்த தீப்பொறி இருக்குது, ஆனால் நீ மட்டும் இருக்கிற நான் மட்டும் வந்து அதில் வரசன உடனே எரிஞ்சு இதுவாகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அந்த உடனே அந்த வத்தி பெட்டி சொல்லுது வந்து, எனக்கு வந்து உன்ன மாதிரி தலையில் வந்து அந்தளவுக்கு வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய இது இல்லை, நெருப்பு இது இல்லை என்கிட்ட, வந்து வந்து ஒரு ஸ்பார்க்கு தான் என்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, உடனே அந்த வத்தி குச்சி வந்து ஓ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் வந்து தலைக்கணத்துக்கு உண்டான ஒரு கதைக்களம் இது. தொடர்ந்து இது போன்ற நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கேன், இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

இளையராஜா இசையமைத்து எஸ் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz-ல். நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான கதைகளில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மன அழுத்தம் தொடர்பான ஒரு கதையினே கூட நம்ம சொல்லலாம். ஆசிரியர் ஒருவர் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாணவர் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி படிப்பில் வந்து கெட்டிக்காரத்தனம், ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர், படுச்சுட்டி எந்த ஒரு வேலை சொன்னாலும்

உடனே செஞ்சிருவார், எள்ளுனா எள்ளையா எண்ணெயா நிற்பார். அப்படி ஒரு மாணவர் அவர். இன்னொரு மாணவர் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் உயர்ந்தவர், படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார், அந்த மாணவருக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். இப்படி வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களை வந்து ஒருமுகப்படுத்தி எல்லா மாணவர்களையும் வந்து ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும்போது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து விளையாட்டு படிப்பு அப்படின்னு அடுத்தடுத்து எல்லாத்துலேயும் முன்னாடி வரும்போது, அடுத்தது அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மாணவரை வந்து. அந்த மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து வகுப்பில் வந்து எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கணும், எல்லாரையும் வந்து யார் யாரெல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு வராங்க, நல்லா படிக்கிறாங்க, ஹோம்ஒர்க் கரெக்டாக கொடுக்குறாங்க, எப்படி இருக்காங்கன்றத வந்து தகவல்கள்லாம் வந்து எனக்கு சொல்லணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ஆசிரியர் வந்து அந்த மாணவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். சரிங்க சார், நானும் ஒன்று செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாணவர் வந்து அடுத்தடுத்து பார்க்குறாரு. சரி, அந்த இந்த மாணவரும் வராரு, அந்த வசதியான மாணவரும் வராங்க. வரும்பொழுது எல்லோரும் வேலை செய்கிறாங்க, அந்த ஒரு மாணவர் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காரு, வசதியாக இருக்கக்கூடிய மாணவர் தனியாக உட்காந்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது ஆசிரியர் வந்து இந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவரை வந்து ஸ்கூல் பீப்பிள் லீடராக இருக்கக்கூடிய மாணவரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் வந்து அவர் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காரு, மற்றவங்க எல்லாருமே வந்து படிக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க, வரைகிறாங்க அல்லது எழுதிட்டுருக்காங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பணியை செஞ்சிட்ருக்காங்க, அவர் மட்டும் சும்மா ஏன் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன விஷயம் சொல்லிவிட்டு நீ போய் கேட்டுட்டு வா, நீ சொன்னால் நீ போய் கேட்டினா கரெக்டாக இருக்கும், நான் போய் கேட்டால் வேறு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆசிரியர் வந்து அந்த மாணவர்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறார். அவரும் போய் பேசுகிறாரு, ஏன் நண்பா இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஆமாங்க எனக்கு கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து வேலைக்கு வரவங்களாம் வந்து வரவே இல்லை, இன்றைக்கி வராதனால என்னுடைய பணிகள் வந்து அன்றாட பணிகள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது, அடுத்து என்ன நடந்தது நம்ம வந்து தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் 10:40.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நேரம் 10:41:35. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழகம் 102.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். கதையும் கானமும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கதைகளில் சென்ற கதையுடைய தொடர்ச்சி தான். ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட இது மாதிரி வந்து ஒரு கேட்குறாங்க, கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த மாணவரும் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர், வந்து வசதியான மாணவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், இதுமாரி எங்களோட வீட்டில் இன்றைக்கி வேலைக்கு வரவங்க வந்து வேலையாட்கள் வந்து வராதனால என்னுடைய அன்றாட தேவைகள், அன்றாட பணிகள் வந்து அதிகமாகிட்டுருக்கு, அது இல்லாமல் ஒரு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் சொல்லும்பொழுது, உங்கள் வீட்டில் எப்படி வேலைக்கு ஆட்கள்லாம் கரெக்டாக வந்துட்டாங்களான்னு ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு நக்கலாகவும் அந்த வசதியான மாணவர் வந்து வசதி இல்லாத மாணவர்கிட்ட கேட்குறாரு. அவர் உடனே வந்து சாதுரியமாக வந்து எப்படி பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம் சார், ஆமாம் நண்பா, என்னுடைய வீட்டில் வந்து 8 வேலையாட்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே சரியான நேரத்தில் வேலை செய்கிறாங்க. சரியான நேரத்தில் வேலை செய்கிறதுனால்தான் என்னால் வந்து பள்ளிக்கு வந்து வர முடியுது, நல்லா படிக்க முடியுது, எல்லாத்துலேயும் கவனம் செலுத்த முடியுதுன்னு பதிலுக்கு சொல்லவே அவருக்கு வந்து ஒரே வியப்பாகிறாரு, ஒரே ஆச்சரியமாகிறாரு. ஏற்கனவே அவர் வந்து மன அழுத்தத்தில் இருக்கார். இது சொல்லணுன்னே அவருக்கு வந்து இன்னும் யோசனைகள் வந்து அதிகமாக இருக்குது. சொல்லிட்டோன்னா அவருக்கு எழுந்து போயிடுறாரு அந்த வசதியான மாணவர், எழுந்து போயிடுறாரு. ஆசிரியர் கூப்பிட்றாரு, நீ அங்கே போயிட்டு அந்த மாணவர்கிட்ட என்ன கேட்டால் அவர் என்ன சொன்னார்ன்றதை வந்து கேட்குறாரு, கூப்பிட்டு கேட்குறாரு ஆசிரியர் வந்து. ஆமாம் சார், இது மாதிரி வந்து அவருக்கு வீட்டில்

வேலைக்கு செய்ய வேணும், வர வேண்டியவங்க வரல. உங்கள் வீட்டில் வேலைக்கு வர வேண்டியங்களாம் வந்தாங்களான்னு கேட்டார். எங்கள் வீட்டில் 8 பேர் வேலை செய்கிறாங்க, 8 பேரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ சொல்கிற, உங்கள் வீட்டில் யார் வேலைக்கு வந்துட்டுருக்காங்க, நீ ஏன் வந்து அதுமாரி, நீ ஏன் சொன்ன அதுமாரி வந்து நீ போய் சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது, சார் இது வந்து பொய் இல்லை சார், 8 வேலையாட்கள்னால் நீங்கள் வந்து வேலையாட்கள்னு நினச்சிக்காதீங்க, 2 கை 2 கால் 2 கண் அதுமாரி உள்ளிட்ட நம்மளுடைய பாகங்கள் வந்து 8 வந்து சரியான நேரத்தில் வந்து வேலை செய்கிறதுனால என்னுடைய அன்றாட வேலைகள் வந்து சரிவர என்னால் செய்ய முடியுது, அதனால் நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து படிச்சுட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணவர் வந்து சொல்லும்போது, ஆசிரியரே வந்து வந்து வியப்படுறாரு. நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எவ்வளோ சாதுரியமாக இருக்காங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, எப்படி பதில் சொல்கிறாங்க, அந்த 8ன்றதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யோசிச்சிட்டோம், இவர் வந்து வசதி இல்லாத மாணவர், இவங்ககிட்ட வந்து எப்படி 8 பேர் வேலை செய்கிறாங்கன்ற அப்படி அந்த கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் வந்து நம்மளுடைய உடல் பாகங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், நம்மளோட வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் இயங்க முடியுன்றதை வந்து இந்த ஒரு கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ராஜபார்வை திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி இளையராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:49. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும்.
1: உங்கள் சிந்தனைகளை வளர்ப்பது
2: எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
5: அனைவரையும் வரவேற்போம்,
4: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
5: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

நேயர்கள்லாம் கதையும் காணமும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நிறைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து தகவல்களோடு உங்களுடைய பதிவுகளோடு இன்னொரு திரைப்பட பாடலோடு இந்த ஒரு மணி நேரம் கதையும் காணவும் நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சிடலாம். இது வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு கதையினே எடுத்துக்கலாம். நண்பர்கள் நான்கு பேர், அதாவது ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த சுறுசுறுப்புக்கு அப்படியே வந்து ஆப்போசிட், அதாவது அவங்கள வந்து நான்கு பேரை வந்து நாலாக பிரிச்சுக்கலாம். கால்வாசி, அரைவாசி, முக்காவாசி, முழுசு, அவ்வளோ வந்து ஒரு சோம்பேறியான ஒரு நண்பர்கள். அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நாலு பேரும் வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. வழியில் வந்து ஒரு ரூபா காயின் வந்து கீழே இருக்குது. அது வந்து நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் வந்த மாதிரி நாகேஷார் அவர்கள் எடுத்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு ரூபா காயின் வந்து கீழே இருக்குது. ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாரு, இரண்டாவது நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நீ எடுப்பா அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, மூன்றாவது நண்பர்கிட்ட சொல்கிறார், இல்லை நீ எடுன்றார். மூன்றாவது நண்பர் வந்து நான்காவது நண்பர்கிட்ட சொல்கிறார், நீ எடுன்னு. மொத்தத்தில் யாருமே எடுக்கலை. ஏன்னா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு, அதை கீழே குனிஞ்சு அந்த காயினை எடுக்கிறது கூட அவங்களால முடியல. அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சோம்பேறிகள் நண்பர்கள். சரி, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் போனவுடனே ஒரு பழவண்டி எதிர வருது. வாழைப்பழத்தை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஒரு ரூபா காயினை நம்ம வந்து எடுத்திருந்தா இந்நேரம் நம்ம நாலு பேருக்கும் பசி தீர்ந்துருக்கோம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு பழம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சரி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார். இப்படி மாற்றி மாற்றி நான்கு பேர் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதை போய் எடுத்துகிட்டு வரணும்னு கூட யாருக்குமே வந்து தோணலை. சரி, அந்த பழவண்டியும் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கோவில் ஒன்று வருது. கோவில் வந்தவுடனே அது உள்ளே இருக்க குருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இது மாதிரி என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, கோவில் சாத்திர நேரத்தில் வந்திருக்கீங்களா, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் வந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா கோவில் சாத்திர நேரம் வந்துருச்சு, இங்கே அடுப்பு இருக்குது, அதுக்கு உண்டான பாத்திரங்கள்லாம் இருக்குது, சமையல் செய்ய வேண்டிய தேவையானதெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமைச்சு சாப்பிட்டுட்டு தங்கிட்டு காலையில் எழுந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கோவிலை பூட்டிட்டு கிளம்புறார். இவங்களாம் சுறுசுறுப்பானவங்களாச்சே, சொன்னால் கேட்க சொல்லவா முடியும். அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அடுப்பு இருக்குது, அதுக்கு உண்டான பாத்திரங்கள் இருக்குது, செய்ய வேண்டிய பொருட்கள் மளிகை பொருட்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, தீப்பெட்டி மட்டும் இல்லை, இப்போ அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி வேணும். அதாவது திரும்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கால்வாசி வந்து அரையை பார்க்குறாரு, அரை முக்காவை பார்க்குறாரு, முக்காக்காவை முழுசாக பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே இருக்காங்க. யார் போய் தீப்பெட்டியை வாங்கிட்டு வர்றதுன்னு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி. சரி, யார் வந்து முதல்ல வாய் திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் போயிட்டு என்ன பண்ணணும், தீப்பெட்டியை போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே

சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது, அப்படியே சைலண்டாக இருக்கணும். யாருடைய வாயிலிருந்து முதல்ல ஒரு வார்த்தை வருதோ அவங்க தான் போய் டீ பெட்டியை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படியே இருந்து எல்லாம் மயக்கத்தில் படுத்துடுறாங்க. திரும்ப மறுநாள் வந்து பொழுது விடியுது. காலையில் அவரும் குருக்கள் வர்றாரு. வந்தவொடனே பார்க்குறாரு, என்னாச்சு இவனுங்க வந்து மயக்கத்தில் தூங்கிட்டானுங்களே, என்னாச்சு தட்டி தட்டி எழுப்பி பார்க்குறாரு. எழுந்துக்கு வேலை, வாய தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, தண்ணியும் திறக்கலை. யாராவது வாய் திறந்து பேசினா அவங்க தானே போய் டீ பெட்டி வாங்கிட்டு வரணும், அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பானவங்களே இவங்க. சரின்னு பார்க்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க வந்து ஒரு பள்ளத்தில் ஒவ்வொருத்தரையாக தள்ளி விட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பாத்திரத்தை தூக்கி என்ன பண்ணுறாரு, கடைசியாக மேலே ஒருத்தரை தூக்கி போட்டோன்னே அவர் மேலே தூக்கி போடுறாரு அந்த பாத்திரத்தை. அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டோன்னே அவர் மேலே போட்டவுடனே வழி தாங்க முடியாமல் ஐயோன்னு கத்திடுறாரு. அந்த கத்தனவர் தான் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க மூணு பேரும் எழுந்து நீ தான் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு நகைச்சுவையான ஒரு கதையோடு நம்ம வந்து இன்றைக்கி கதையும் காணவும் நிகழ்ச்சியும் முடிக்கிறோம். இப்படி வந்து இந்த நான்கு பேரும் வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்கன்றது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டும். வாலி இயற்றி இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. முன்னதாக ஒரு கதை ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, சோம்பேறித்தனம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு வந்து பின்தள்ளியிருந்த ஒரு கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் கதையும் கானமும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது, கதை அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் நாலு பேர் சுறுசுறுப்பானவர்கள் கதை சொன்னீங்க ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள் சார் அப்படின்னாரு. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய காலை வணக்கம். எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீதா தொடர்ச்சியாக அனைத்து கதைகளையும் கேட்டு வருகின்றோம் மகிழ்ச்சி. புஷ்பா சார் கானமும் சூப்பர் கதையும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி கதையும் கானமும் தொடர வாழ்த்துக்கள். பர்வத வர்தினி இனிய காலை வணக்கம், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலை சிந்து பைரவி படத்தில் பாடறியின் படிப்பறியின் அருமை, அதனைத் தொடர்ந்து வந்த அனைத்து கதைகளும் அருமையாக இருந்தது. லாட்டரி சீட்டு கதை மிகவும் ரொம்ப அருமையாக இருந்தது, பிடித்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நம்பிக்கைக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து நடராஜன், சுப்பையா, புத்தாகரம், பக்கிரிசாமி, தாமரைப்புலம், நாகராஜன், வீரராகவன், மேலப்பேடு தயாளன், புஷ்பா, கதிரவன், ரீஜா, மனோகரன், பன்னீர்செல்வம், நடராஜன், சுப்பையா, புத்தாகரம், ஆண்டிமடம், கார்த்திகேயன், புரசைவாக்கம், மனோகரன் உள்ளிட்ட நிறைய நேயர்கள் வந்து கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, அதனை ஒழித்த பாடல்கள் அனைத்துமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி கதையும் கானமும் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நேரம் 11:30.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: இந்த 11 மணி நேரம் வந்தாலே நம்மளுடைய நேயர்களுடைய நினைவிற்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் தான். இந்த 1 மணி நேரமும் நமது விவித் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் என்றும் இனியவை அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். அந்த வகையில் இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1965 பி.ஆர். பந்தலு அவர்கள் இயக்கத்தில் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஜெயலலிதா நடித்து திரையிடப்பட்ட 1001 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. வாலி ஏற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து 1968 கே சங்கர் இயக்கத்தில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஜாலியா இருப்பார். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் a vice versa guy, very nice guy. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்று கமல் ஃபேமிலி, கங்கையமரன் சார் ஃபேமிலி, SPV அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்டை பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள் திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவல பாதையில் பக்தர்களோடு நேரலையில் தொகுத்து வழங்குபவர் ஆர்ஜே உமா விஜயகுமார் மற்றும் ஆர்ஜே பரமேஸ்வரி புண்ணியவேல். நேரம் 11:15:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1 அலைவரிசைகளில் என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவி ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த், நிர்மலா, மூர்த்தி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்து 1965 திரையிடப்பட்ட வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நேரம் 11:20.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆரவாரம் ஆம்நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிட

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் வரிசையில் அடுத்து நாம் கேட்போம் நேயர்களே. 1969 வருடம், ஏ வின்சென்ட் அவர்களினுடைய இயக்கத்தில் சாரதா, ஏவிஎம் ராஜன், காஞ்சனா, முத்துராமன் நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், டி எஸ் பாலையா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படம் துலாபாரம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி ஜி தேவராஜன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

0: நேரம் 11:28 55 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களே, இந்நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.
0: நேரம் 11:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணியின் சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். என்றும் இனியவை கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். நிகழ்ச்சியில் அடுத்து 1969 வருடம் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த அடிமை பெண் திரைப்படத்திற்காக அவினாசி மணி இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல்.

அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டும். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஜெய்சங்கர் ஜமுனா நடித்த 1965 திரையிடப்பட்ட குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:43. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்போம் நேயர்களே. இது 1965 இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் SSR சிவகுமார், விஜயகுமாரி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படத்தின் காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி கே.வி. மகாதேவன் இசையில் T.M. சௌந்தரராஜன், P.சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 11:47:25. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். பர்வதவர்தினி அருமையான பாடல்கள். காக்கும் கரங்கள் படத்தில் ஒலித்த ஞாயிறு என்பது கண்ணாக பாடல் மிகவும் அருமை, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. கமலாவரதன் ஞாயிறு என்பது பாடலை கேட்டும் ரசித்தும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, என்றும் இனியவை, எப்பொழுதுமே என்றும் இனியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாலு விசாலாட்சி, என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், என்றும் இனியவையில் ஒழித்த பழைய காவிய பாடல்கள் ரசிப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கமலாவரதன் பழமுதி சோலையிலே குழந்தையும் தெய்வம் திரைப்பட பாடல் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாஹி புதுப்பட்டியிலிருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. புண்ணியம்மன் மேடு, வண்ணை கணேசன், பூஞ்சிட்டு கன்னங்கள் போன்ற மெலோடியான பாடல்கள், அடுத்தடுத்து காலத்தை வென்றவன் நீ, அதிரடியான பாடல்கள், இந்த இரண்டு பாடல்கள் என் இதயத்தை தழுவி சென்றன, தங்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம், கண்ணன் மேட்டுப்பட்டி ஆரம்ப பாடலே வந்து ஆரம்ப பாடல் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா, குடியிருந்த கோவில், வெந்நிற ஆடை போன்ற திரைப்படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் ஒலித்தன, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு

பாக்கம் தினமும் வழங்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாங்கள் தேனோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக 1001 திரைப்படத்தில் ஒழித்த பாடல் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா பாடல் மிகவும் அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு நன்றி, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சனா கேவிஜே குடமாண்டப்பட்டியிலிருந்து கேவி ஜெயசீலன், என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடங்கினாலே என்னை போன்று பழைய பாடல்களை விரும்பி கேட்கும் நேயர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக 1001 முதல் பாடலே மிகவும் இனிமை. வழங்கிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திருமுருகன் ரங்கசுவாமி, வணக்கம். பூஞ்சிட்டு கண்ணங்கள் பாடல்களை கேட்டு நெஞ்சில் பிறந்த சிறு வயது வானொலி கால அழகிய எண்ணங்கள் கொடுத்த விவத் பாரதி பண்பலைக்கு கோடான கோடி நன்றிகள். லால்குடியிலிருந்து திருமுருகன். நடராஜன் சுப்பையா புத்தாகரம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காலத்தால் வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் என்றும் பழமை மாறாத திரைப்பட பாடல்களை கேட்டு கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கும் விவத் பாரதி பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாதவரம் வீரராகவன், என்றும் இனியவை எல்லாமே கேட்க வளமை. உலா வந்த பாடல்கள் தேன் பல சுவைகள் பல் சுவை தருபவை பரவசம் பெறும் சுவை. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம். இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். சரவணன் ராமலிங்கம், கள்ளக்குறிச்சியிலிருந்து பாடல்கள் அனைத்தும் அருமை. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், பன்னீர்செல்வம், கமலாவர்தன், புஷ்பா சார் வணக்கம். பாடல்களின் தொகுப்பு ரொம்ப அருமை சார். பம்மல்லிருந்து புஷ்பா அனுப்பியிருக்காங்க. சோழா, கார்த்திக் சோழா, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்துமே நன்றாக இருக்கின்றது. அதிலும் ஆடலுடன் பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டேன், ரசித்தேன், மகிழ்ந்தேன். வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கொடுங்கையூர்லேருந்து குருசாமி, ஆஹா ஓஹோ பாடல்கள் அனைத்துமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாதேவன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆடலுடன் பாடலை கேட்டும் மகிழ்ந்தோம், ரசித்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நேர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1964 தாதா மிராசி இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, சரோஜா தேவி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த புதிய பறவை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல்.

0: நிகழ்ச்சி நிறைவாக பாடலுக்கு முன் நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் மீண்டும் இனிய பகல் வணக்கம் என்றும் இனிய நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பன்னீர்செல்வம், கமலாவரதன், புஷ்பா, கார்த்திக் சோழா, கொடுங்கையூர் முனியாண்டி, மீரா வெங்கட்ராமன், கதிரவன், ஹரிஹரன், முகமது பிலால், பர்வதவர்தினி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் உள்ளிட்ட நேயர்கள் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மீண்டும் இனிய பகல் வணக்கம். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கண்களை மூடாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆடாமல் ஆடுகிறேன் பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டோம். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை முக்கணிகளின் சங்கமம் முத்தமிழின் இன்னிசையாக முப்பெரும் காவியமாக ஒலித்தது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் உள்ள வரும் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அருமையான பாடல், வெந்நீர் ஆடை திரைப்படத்தில் ஒலித்த கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல பாடல், அதிலும் துலாபாரம் படத்தில் ஒலித்த பூஞ்சிட்டு கண்ணங்களை பாடல் கேட்டோம் மகிழ்ந்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் பாடல்கள் அனைத்தும் அருமை. முகமது பிலால், கமலாவர்தன், பர்வதவர்தினி உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து இன்றும் இனிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் இது. ஏபி நாகராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி பாலையா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்து 1968 ஆண்டு திரையிடப்பட்ட தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல். இந்த பாடலோடு இன்றைய இன்றும் இனிய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: தாக்கி

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு மதிய வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள், அதாவது 1980 மற்றும் 1990களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்கள், என்றென்றைக்கும் நம்ம மனசில் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் அடுத்த ஒரு மணி நேரம். ஸோ இது வந்து 80s மற்றும் 90s இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாடல் 80s-லேருந்து ஒரு பாடல் 90s-லேருந்து அப்படியே மாற்றி மாற்றி கேட்டு நல்லா ஒரு ரெட்ரோ வைப்பில் இருக்க போகிறோம் அடுத்த இந்த ஒரு மணி நேரம். இந்த நிகழ்ச்சியை விவித் பாரதி 102.3 ஃப்ரீக்வன்சி மட்டும் இல்லாமல் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த ஃப்ரீக்வன்சிலையும் கேட்டு ரசிக்கலாம். எஸ் நேர்களாகி நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க அப்படின்றத காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, www.facebook.com/vividbharathi தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற இணைய பக்கத்துக்கு போனீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கும், ரெட்ரோ நேரத்துக்கான போஸ்டர். அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட பொன்னான கருத்துக்களை, உங்களோட வாழ்த்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறத பதிவிடலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வர இருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்துக்காக. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பி வித் அஸ், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

102.3 FM. ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 12:09 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பாடலே ரொம்ப அப்படியே இதமாக மெலோடியஸாக ரொம்ப அழகாக ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ அடுத்தடுத்த பாடல்களும் இதே மாதிரி சூப்பர் டூப்பர் சாங்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக 80களில் வந்த ஒரு பாடல் பார்க்க போகிறோம், நிழல்கள் திரைப்படத்துக்காக. இந்த பாடலை பாடியவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன் மற்றும் கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. இந்த பாடலை தொடர்ந்து அடுத்தடுத்த இரண்டு பாடல்கள் கேட்கலாம். இந்த பாடல் கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் 80s மற்றும் 90s வெளிவந்த ரொம்ப அழகான அருமையான பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல்கள், அடுத்த இரண்டு பாடல்கள் வரப்போது 80s மற்றும் 90s பேக் டு பேக்காக. அடுத்த பாடல் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே நம்மளோட இணைந்திருந்து நம்ம நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவன் நிகழ்ச்சியோடு நான் எப்போவுமே இணைந்திருக்கேன் அப்படின்றத அவங்க கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்க நம்ம ஃபேஸ்புக் நேயர்களுக்காக இந்த பகுதி. எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், இனிய பாடல்கள் சங்கமத்தில் மகிழ்ச்சியாக இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன், முதல் பாட்டில் நான் தூங்கிட்டேன் மேடம். கண்டிப்பாக அது ஒரு தாலாட்டு பாடுற மாதிரியான பாடலாக தான் இருந்தது, ரொம்ப மெலோடியஸாக இதமாக. ஸோ தூங்கி எழுந்து அடுத்த பாட்டுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். செந்தில் குமரன், சுண்ணாம்பு குளத்துலேருந்து பச்சைமல்லப்பூ, அழகான பாடலுடன் ரெட்ரோ நேரம் தொடக்கம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆரம்பமே அசத்தலான பச்சைமல்லப்பூ பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் அமைச்சிருக்காங்க. ஐ லைக் திஸ் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்னத்தம்பியிலேருந்து. கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அறிவிப்பாளர் அவர்களுக்கு மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல் அருமை, அதுவே பண்பலையின் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் ஐனாவரத்துலேருந்து இன்றைய பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து ரெட்ரோ பாடல்கள், 80s 90s பாடல்கள் செம அட்டகாசம் சூப்பர் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காஞ்சனா கொடமாடப்பட்டி ஜெயசீலன் என்ன சொல்ற, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி பாடல்கள் இனிமையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. முதல் பாடலே மெலோடியஸ் பாடல், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம், இடைக்கால பாடல்கள் எக்காலத்திலும் கேட்க இனிமையானவை, செவிக்கு விருந்தாக இருப்பவை, நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு செங்கல்பட்டுலேருந்து சொல்லியிருக்காங்க. அருண்குமரன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. சந்தன மாறி ஓட்டுடன் பட்டு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பர்வதவர்த்தினி வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு பாடல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. கிருத்திகா கீர்த்தி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம்லேருந்து நிகழ்ச்சியில் பாடல் அருமையாக உள்ளது, மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாடல்களை தொடர்ந்து நம்ம நேயர்கள் கமெண்ட்டை வாசிச்சிடலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். எஸ், இவ்வளோ சொன்னால் நான் என்ன பாடல் வருது அப்படின்றத சொல்லணும் இல்லையா?

முதல் பாடலாக வரக்கூடியது வந்து மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் இளையராஜா இசையமைப்பில் புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில் அமைந்த ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், பாடியவர்கள் வந்து இளையராஜா, வரிகள் வந்து பஞ்சாரணாச்சலம். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12 மணி ஆயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். காலத்தால் அழியாத, மனசில் என்றென்றும் நீங்கா இடம் பெற்றிருக்க பாடல்கள் தான் சொல்லணும். ஸோ ஒரு ஒரு சாங்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ இதமாக நம்மளை அப்படியே ஏதோ பழைய காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, பழைய காலம் மீன்ஸ் லைக் ரெட்ரோ காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பாடல்கள் தான் நம்ம வழங்கிட்டுருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியில். எஸ் அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்க 2 பாடல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்களோட கமெண்ட்ஸை பார்த்துடலாம். மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடல்கள் பச்சை மலை உச்சிப்பூ மணந்தது, பூங்கதவே தாழ்த்திரவாய் இனித்தது, பழைய பாடல்கள் மனதில் நிறைந்தது, பண்பலையாவும் இனித்தது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அரசடி குப்பம் சரவணன் வந்து, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி, நல்ல நல்ல பாடல்கள் வழங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அம்பத்தூர்லேருந்து. சாந்தி ரமேஷ், மறுபடியும் பூங்கதவே தாழ்த்திரவாய் பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாலசுப்ரமணி, பி பாபு ஜி, வானொலியில் விவத் பாரதி தமிழ் பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம், நாள் போகுவது தெரியவில்லை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டுட்ருக்காங்க 101.1. தேன் சிலைமனை வீசி பிச்சைமணி வந்து, இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தஞ்சை தேனை பிரகாஷ்குமரன், மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் வந்து, தித்திக்கும் மதிய வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமையும் சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ், நாகப்பட்டினத்திலிருந்து, வேதாரண்யம் மாவட்டத்திலிருந்து, பாடல் சூப்பரோ சூப்பர், விவித் பாரதி அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சென்னி அப்பன், கவுந்தம்பாடியிலேருந்து, ரெட்ரோ பாடல் சூப்பர் மேடம் நன்றின்னு சொல்லி கிளாப்லாம் தட்டிகிட்ருக்காங்க. நடராஜன் சுப்பையா, புத்தகரம்லேருந்து, பாடல்கள் வந்து ரொம்ப அருமையான பாடல்கள், ஒரு ஒரு பாட்டும் காவியம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலா, நிகழ்ச்சியில் வரும் பாடல்கள் அனைத்தும் வந்து இனிமையாக இருக்குது, ரசிச்சுக்கிட்டே இருக்கும் தஞ்சாவூர்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுக ராஜேஷ், தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம்லேருந்து, மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால், ஐனாவரம்லேருந்து, இன்றைய பாடல் அருமை நன்றி சொல்லியிருக்காங்க. அனுராதா ராஜா, இட் வாஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. ஆசை தம்பி வெங்கட்ராமன், தஞ்சாவூர்லேருந்து, ரெட்ரோ நேரம் இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நேயர்களோட கமெண்ட்ஸ் நம்ம வாச்சிக்கிட்டே போகலாம், பட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு கேட்கணும் இல்லையா. நீங்கள் அடுத்ததாக ரசிக்க இருக்க பாடல் வந்து அரங்கேற்ற வேலை திரைப்படத்துலேருந்து, கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் அவங்களுடைய குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் அமைந்த அந்த ஒரு பாடலும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்துலேருந்து பி ஜெயச்சந்திரன் அவங்களுடைய குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையில் அமைந்த அந்த அழகான பாடல் அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து செய்தி அறிக்கை 12:40 இருக்கும். மீண்டும் நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட்பிரபு, ஹி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் ஹிஸ் ஜாப். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஹவ் பீன் இன் டச். ஒன்று கமல் ஃபேமிலி, கங்கையமரன் சார் ஃபேமிலி, எஸ்பிபி, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்டை பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

0: எந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
1: அண்ணே ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸ்க்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்து சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12 இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேட் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால

0: பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும், டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிஷாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.

நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:55 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. எஸ், நிகழ்ச்சியோட இறுதி பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு

0: அப்படின்னு பார்த்துடலாம். அந்தோணி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து ரெட்ரோ நேரம் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனுராதா ராஜா சாய் லக்ஷன் பேர் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வணக்கம் வாழ்த்துக்கள் தேனி மாவட்டத்திலேருந்து பண்ணைப்புறத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ரெட்ரோ நேரத்தில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையான பாடல்கள் வழங்கி கொண்டிருக்கும் பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் ரெட்ரோ நேரம் பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆகாய வெண்ணிலாவை பாடல் அருமையும் அருமை சொல்லியிருக்காங்க அம்மாப்பேட்டையிலேருந்து. ஆண்டி மடம் கார்த்திகேயன் வந்து நிகழ்ச்சி வெரி வெரி சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழா வந்து வெயிலில் கொளுத்தும் வெயிலில் பௌர்ணமி நாளாகிய வெண்ணிலாவை தரை மீது கொண்டு வந்து குளிர்ச்சியான பாடல்கள் வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூர் மாவட்டத்திலேருந்து. மந்தைவெளி விநாயகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காரு. ராஜீவ் நல்லன் ராசாத்தி உன்னை அருமையான பாடல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அரங்கேற்ற வேலை பாடல் ஒழித்த பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் இன்றைய பாடல்கள் எல்லாமே அருமை நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து ரெட்ரோ நேரம் முடிகிறது கஷ்டமாக இருக்குது மேடம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க, நிச்சயமாக நம்ம விவத் பாரதியில் அழகழகான பாடல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக வந்து ராஜகுமாரன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆர்வி உதயகுமார் வரிகள் மற்றும் இளையராஜா அவங்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடலை நீங்கள் கேட்டு முடித்த பிறகு அடுத்ததாக ஒரு மணிக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்க போகிறீங்க. 0444-295-20-853 அப்படி இல்லைனா 0444-283-8-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுட்டு இணைந்தே இருங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மோடு.
1: ஐயய்ய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அட்டகாசமான மதிய வணக்கங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும். அது போக அவங்க மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்குறதுக்கு நான் வந்திருக்கேன், ஆர்ஜே சாய்லட்சுமி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய சாங் ரிக்வெஸ்ட்டை தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி ரிக்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871. இந்த இரண்டு எண்களை குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். ஒரு பாடல் பாதிக்கு மேலே முடிய போகிற நேரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைன் கிடைக்கும். ஃபோன் நம்பர்ஸ் குறிக்க மறந்துட்டிங்கன்னா நம்ம பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, www.facebook.com/vivitbharathitamilfm102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டரும் இருக்கும், அதுலேயும் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கு. எஸ், நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் கால் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். முதல் பாடலாக வந்து அது வரைக்கும் நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காக டிசி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டுருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுடைய வாய்ஸ் மற்றும் இசையமைப்பில் இந்த பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம நேயர்கள் வந்து இணைப்பில் வந்துடுவாங்க. யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. நேரம் சரியா 1:06 ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர் ஜே சாய்லட்சுமி, உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு வந்து காலர்ஸ் ரெடியாக வந்தாச்சு. முதல் காலர் என்ன பாடல் கேட்குறாங்க, எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆழ்வார்த்தலேருந்து ரவி பேசுகிறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க ரவி சார்?
1: ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்?
0: சூப்பராக இருக்கேன்.
1: சாப்பிட்டாச்சிங்களா?
0: இல்லை இல்லை, உங்களுக்கு பாடெல்லாம் வழங்கிட்டு தான் போய் சாப்பிடணும்.
1: ஓகே மேடம், ஓகே மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வசந்த மாளிகையிலிருந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ. ஓகே, ரவி சார் கேட்ட மாதிரி மயக்கம் என்ன பாடல் வந்துட்டு இருக்கு வசந்த மாளிகை திரைப்படத்துக்காக. நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838987 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/vivadbharathitamilfm102.3 அப்படின்ற இணைய பக்கத்துலையும் நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் கீழே நம்ம குறிப்பிட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம். Yes, stay tuned for more exciting songs. இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:13 ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: எஸ் பாடல் உங்கள் சாய்ஸில் வந்து நம்ம தொடர்ந்து நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடலை கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான அந்த பாடலை வழங்கி நம்மளும் அவங்களோட சேர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுகிறீங்க?
2: நிர்மலா பாரதி ஃப்ரம் ஆவடி மேடம்.
0: எப்படி இருக்கீங்க நிர்மலா மேம்?
2: நல்லா மேடம், நல்லா இருக்கோம் மேடம். நாங்கள்
0: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
2: மேடம்? நிலவை மலரை படத்துல இருந்து பி சுஷிலா அவங்க பாடின மண்ணில் வந்த நிலவை பாட்டு மேடம்.
0: சூப்பர். எதனால இந்த பாடல் பிடிக்கும்?
2: அவங்களோட டாட்டர் வந்து பாரதி, அவங்கள டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் மேடம், நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு நிலவை மலரை திரைப்படத்துல இருந்து. இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் வைஸ் வர்சா கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, நகேமரன் சார் ஃபேமிலி, SPB அண்ட்

0: வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்துக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல 1:20 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: மட்மா நகர்ல இருந்து பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கறோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். மதியம் சாப்பிட்டீங்களா?
2: என்ன
1: பாடல்
2: வேணும்?
1: நிச்சயமா வழங்கிடலாம். நீங்க கேட்ட மாதிரியே பாடல் கேட்டுட்டே சந்தோஷமா போய் இப்ப சாப்பிடுறீங்க. நன்றி நன்றிமா. ஓகே, ரதி பாலாஜிம்மா கேட்ட மாதிரியே அவங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. ஆலயமணி திரைப்படத்திலிருந்து. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை ரிக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த நம்பர்களுக்கு பாடல் பாதி முடிஞ்ச அப்புறம் முடிகிற ஒரு தருவாயில் கால் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் லைன் வந்து கிளிக் ஆகும். ஸோ கீப் ட்ரையிங். இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:25 ஆயிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சியில் நல்லா மிக்ஸ் ஆஃப் சாங்ஸ், பழைய பாடல்கள், இடைப்பட்ட பாடல்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா

0: எஸ் நிகழ்ச்சியில் நல்லா மிக்ஸ் ஆஃப் சாங்ஸ், பழைய பாடல்கள், இடைப்பட்ட பாடல்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா 1:45 நமக்கு வந்து மாநில செய்திகள் இருக்குது தமிழில். அதனால் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அடுத்த 20 மினிட்ஸில் ட்ரை பண்ணுங்கள், பாடல் முடிகிற போது ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக லைன் கிடைக்கும். இப்போ அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா நலமா இருக்கேன் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்த மாசம் 9 தேதி தான் நான் வந்தேன், இன்னைக்கு தான் வரேன்.
0: அப்படிங்களா, வெரி குட். உங்களை மாதிரி எல்லா காலரும் மத்தவங்களுக்கு வழி விட்டு அப்பப்போ ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே பங்கு பெறலாம் இல்லையா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா,
0: நிச்சயமா. சரி, என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு அஞ்சாவது அஞ்சங்க படத்துல இருந்து என் காதல் ஓடங்கள் அந்த பாட்டை கொடுங்க. சுரேந்தர் ஜானகி பாடின பாட்டு.
0: நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
0: மனோகரன் சாருக்காக அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்திலிருந்து என் காதல் ஓடங்கள் அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேவைசி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேவைசி அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 1:31 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த ஃப்ரீக்வன்சிஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி
4: பாடல் உங்கள் சாய்ஸ்.
3: பாடல் உங்கள் சாய்ஸில் வந்து நம்ம நேயர்களுடைய விருப்ப பாடல், அவங்களோட சாங் ரிக்வெஸ்ட், அதாவது ஃபேவரட் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நேயர்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. எப்படி இருக்கீங்க கலா மேடம்? சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறீங்க. பருவநிலை மாற்றங்களால நம்ம வாய்ஸ் அப்பப்ப மாறும் இல்லையா? நன்றி நன்றி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: ஆயிரம் மலர்களே மலர்கள், அந்த பாட்டு
3: அப்படிங்களா? நிச்சயமா நிச்சயமா. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்களும் கேட்டு இப்ப ரசிக்கிறோம். எப்படி
5: இருக்குன்னு
3: நன்றி நன்றிமா. கலா மேடம் அவங்களுக்காக அடுத்ததா நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்ட மாதிரி ஆயிரம் மலர்களை மலருங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோன் விவித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: பாதி ராத்திரியில SMS?
1: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
3: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பா?

0: எஸ், ஹூ இஸ் இட்?
1: டான் டான் டான்
2: 102.3 பாட்டுக்கு இட்ட டான்
1: டான் டான் டான் டான்
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:38 ஆயிடுச்சு. எஸ் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா நிகழ்ச்சிக்கு அப்புறம் 1:45 நம்மளுக்கு செய்திகள் இருக்கு. வணக்கம் விவித் பாரதி.
4: வணக்கம்மா.
3: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சென்னை மாங்காடு விஜய் நாயனன்.
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேம்மா.
3: சூப்பர் சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: அடிமை பெண்மா படம்.
3: அடிமை பெண்ல இருந்து என்ன பாட்டு?
4: ஆயிரம் நிலவேவா.
3: ஓகே, சூப்பர். அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற விதமா? ஆமாம், நிகழ்ச்சி நிறைவு செய்கிற விதமா நல்ல நிறைவான பாடலாக கேட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தது.
4: நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: எஸ், அடிமை பெண் திரைப்படத்துல இருந்து ஆயிரம் நிலவேவான ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து செய்தி அறிக்கை இருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறப்போது. இன்னைக்கு காலையிலேருந்தே நிகழ்ச்சிகள் ரொம்ப அழகாக போச்சு. நேயர்களோட பேசிட்டு நம்ம அழகான பாடல்கள் தொகுத்து வழங்கிட்டு ரொம்ப அருமையாக போச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு சனிக்கிழமை மற்றொரு சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்த டாடா பை பை சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணுறது ஆர்ஜே சாய்லட்சுமி. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு

0: இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல்களும் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதிநுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவையில் முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவெடுத்துள்ளது. புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதிநுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதிநுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய

0: நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடை பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது சாலையோரத்தில் கிடந்த 380,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27ஆம் தேதி வரை தினமும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த விழா நடைபெறும். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவ நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.
4: விருதுநகர் கோட்டஸ்ல இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ஏஎஸ்கே வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோவ் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மத்த ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில பிறந்து வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: கொண்டாட்டம் மனங்களில் என்று.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444000023.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசைத்தேனை தந்தாயே.
1: நெக்ஸ்ட் டாக்டர். டாக்டர்
2: சொல்லுங்க.
1: ஒரே மழக்கமா வருது டாக்டர்.
2: தப்பா இருக்கு.
1: என்ன டாக்டர் தப்பா இருக்கு?
2: அது மழக்கம் இல்ல, மயக்கம்.
1: டாக்டர் ஏற்கனவே தலை சுத்தி போய் வந்திருக்கு. நான் கிளம்புற வேற ஆஸ்பத்திரி பாத்துக்கிறேன் டாக்டர்.
2: இருப்பா.
1: என்ன டாக்டர் என் நிலைமையில போய் இந்த டைம்ல கிராமர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களே டாக்டர்.
2: சரி அதெல்லாம் இருக்கட்டும், கையை காட்டுங்க.
1: இந்தாங்க டாக்டர்.
2: எங்க கையை நீட்டுங்க.
3: திக் திக் திக் திக்.
1: என்ன டாக்டர் ஒரே ஹாரர் படம் மாதிரி திக் திக் திக் திக்ன்றீங்க.
2: யோ இதே துடிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் அதான்
1: டாக்டர். அது லப்பு டப்புல துடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க?
2: ரொம்ப டென்ஷன் ஆவீங்க போல இருக்க.
1: ஆமா டாக்டர், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூடிருச்சு டாக்டர்.
2: சரி நான் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும்.
1: சரி டாக்டர். என்ன டாக்டர் சவுண்ட் இது?
2: பேப்பர் கிளிக்கிற சவுண்டியா
1: டாக்டர்? ஆமா. இதுல என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியல, ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க எனக்கு?
2: நல்லா படிச்சு பாருங்க.
1: முத 3 வரியில புரியல டாக்டர், கடைசி 2 வரி மட்டும் புரியுது. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் டியூன் பண்ணுங்கன்னு போட்டிருக்கீங்க. புரியல டாக்டர், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர்.
2: ஆமாப்பா, அடிக்கடி நீ டென்ஷன் ஆகுற. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 டியூன் பண்ணி அதுல பாட்டை கேட்டினா, அதுல வர ஷோஸ் எல்லாம் கேட்டினா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம்.
1: ஓகே டாக்டர், கேட்டு பாக்குறேன்.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
5: வா நிறை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
4: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
5: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
4: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
6: அனைவரையும் வரவேற்போம்,
5: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
6: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:38. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் இன்னைக்கு விவித் பாரதி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற பாடல்கள் தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை ஒட்டி தான் இருக்க போகுது. அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் பியார் பிரேமா காதல் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல், நிரஞ்சன் பாரதியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 2:10. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வினி தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக பெனிதயாள் மற்றும் கல்யாணி மேனன் இணைந்து பாடிய பாடல் ஏ ரஹ்மான் இசையில்.

நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களுமே கவிஞர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தையை மையமாக வச்சு தான் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன வார்த்தைன்னு இப்போது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உரியடி 2 திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் மற்றும் பிரியங்கா இணைந்து பாடிய பாடல், விஜயகுமார் மற்றும் நாகராஜி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வல்லவன் திரைப்படத்திற்காக சிலம்பரசன் மற்றும் பிளாசே இணைந்து பாடிய பாடல். இது சிலம்பரசனின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:30. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பெண் அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள், இல்லை அது அந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்தி உள்ள பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக கே கே பாடிய பாடல் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில்.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இரும்பு திரை திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார், பவதாரிணி, யாழினி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் தாமரையோட வரிகள்ல. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில்

102.3 FM. எங்கள் செயல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் விஷால் தாத்லானி இணைந்து பாடிய பாடல் இது. நாமத்துக்குமாரின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் பவதாரணி இணைந்து பாடிய பாடல், பாவிஜயின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: ரெண்டு புலி மூணு
1: பாத்துக்கு
2: எங்கள் செயல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் காதலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் இந்திரதனுஷ் திட்டம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் தடுப்பூசிகளுக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது. பல்வேறு தொற்று நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் நோய்களின் தீவிரத்தை குறைப்பதற்கும் தடுப்பூசிகள் உதவுகின்றன. எந்தவொரு குழந்தையும் தடுப்பூசி பாதுகாப்பிலிருந்து விடுபடக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசு பல்வேறு தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் முக்கியமான திட்டங்களில் ஒன்று மிஷன் இந்திரதனுஷ். இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் 2014 டிசம்பர் மாதத்தில் மிஷன் இந்திரதனுஷ் தொடங்கப்பட்டது. வழக்கமான தடுப்பூசி சேவைகளில் விடுபட்ட அல்லது முழுமையாக தடுப்பூசி பெறாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்கி முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதே

0: இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்திரதனுஷ் என்றால் வானவில், வானவில்லில் பல வண்ணங்கள் ஒன்றிணைந்து அழகை உருவாக்குவது போல குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பல்வேறு தடுப்பூசி சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்கும் நோக்கத்தை குறிக்கும் வகையில் இந்த பெயர் அமைந்துள்ளது. நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே அளவில் தடுப்பூசி சேவை கிடைப்பது எளிதான பணியல்ல. குறிப்பாக தொலைதூர பகுதிகள், நகர்ப்புற குடிசை பகுதிகள், இடம்பெயரும் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகள், பழங்குடியினர் வாழும் பகுதிகள் மற்றும் சுகாதார சேவைகள் குறைவாக சென்றடையும் இடங்களில் சில குழந்தைகள் தடுப்பூசி பெறாமல் விடுபடக்கூடும். இத்தகைய பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதுதான் மிஷன் இந்திரதனுஷின் முக்கிய அம்சமாகும். வழக்கமான தடுப்பூசி முகாம்களில் தவறிய குழந்தைகள் மற்றும் தடுப்பூசி தொடங்கி தேவையான அனைத்து தவணைகளையும் முடிக்காமல் விடுபட்ட குழந்தைகள் கண்டறியப்படுகின்றனர். பின்னர் அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இதில் குழந்தைகள் மட்டுமல்லாமல் தடுப்பூசி சேவைகளில் விடுபட்ட கர்ப்பிணி பெண்களுக்கும் தேவையான தடுப்பூசி சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. மிஷன் இந்திரதனுஷின் செயல்பாட்டில் சுகாதார பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. தடுப்பூசி என்பது ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் பாதுகாப்பு அல்ல. குழந்தையின் வயது மற்றும் தேசிய தடுப்பூசி அட்டவணைக்கு ஏற்ப பல்வேறு தடுப்பூசிகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் வழங்கப்படுகின்றன. எனவே ஒரு தவணை தவறிவிட்டால் தடுப்பூசி அட்டவணையை பற்றி சுகாதார பணியாளர்களிடம் ஆலோசனை பெற்று தவறிய தடுப்பூசியை பெறுவது அவசியம். மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் நாட்டின் தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக பல கட்டங்களாக சிறப்பு தடுப்பூசி இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ், அதாவது இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் என்ற சிறப்பு முயற்சியும் செயல்படுத்தப்பட்டது. 2017 தொடங்கப்பட்ட இந்த தீவிரப்படுத்தப்பட்ட முயற்சியின் முக்கிய நோக்கம் வழக்கமான தடுப்பூசி திட்டத்தின் கீழ் விடுபட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி சேவைகளை விரைவாக வழங்குவதாகும். பின்னர் இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் 5.0 மூலம் வழக்கமான தடுப்பூசி சேவைகளில் தவறிய குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய்களை ஒழிக்கும் முயற்சிகளுக்கும் இதில் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. மேலும் 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளில் தவறியிருந்த தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி தவணைகளையும் வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தடுப்பூசி என்பது ஒரு குழந்தையின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, அதிகமான குழந்தைகள் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை பெறும் போது தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்கள் சமூகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பும் குறைகிறது. மிஷன் இந்திரதனுஷின் அடிப்படை செய்தி மிகவும் எளிமையானது. எந்த குழந்தையும் தடுப்பூசி பாதுகாப்பிலிருந்து விடுபடக்கூடாது. குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தடுப்பூசி ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசம். அரசின் திட்டங்களும் சுகாதார பணியாளர்களின் பணிகளும் பெற்றோர்களின் விழிப்புணர்வும் ஒன்றிணைந்தால்தான் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை அடைய முடியும். ஆகவே உங்கள் குழந்தைக்கு உரிய வயதில் உரிய தடுப்பூசிகளை செலுத்துங்கள். ஆரோக்கியமான குழந்தைகள் உருவானால்தான் ஆரோக்கியமான குடும்பங்களையும் வலிமையான சமூகத்தையும் உருவாக்க முடியும். தடுப்பூசி பாதுகாப்பை உறுதி செய்வோம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திரதனுஷ் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி.
3: நேயர்கள் கேட்க இருப்பது கவிதாலயாவின் சாமி திரைப்பட ஒலிச்சித்திரம். இயக்கம் ஹரி. வானொலி வடிவம் சங்கர்ஜி, சௌமியா வெங்கடேசன்.
4: எப்ப பேப்பரை பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை இதெல்லாம் நமக்கு திடல்வெல்ல.
5: இடுப்புல அருவாளை போட்டுட்டு உடவட்ட போறேன், முண்டு வட்ட போறேங்கிற கோவம் வந்தா ஆலையை வெட்டுறான்.
6: கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்ற, கழுத்துல நகலட்ட காணமே. தங்கத்தை போட்டு போனா தாலி மிஞ்சுமா தலை மிஞ்சுமான்னு தெரியல.
5: இல்ல, லாரி வரவான ரூல் இருக்கு. எவன் கேக்கா, நேத்து கூட நடு ரோட்ல 2 பேரை வச்சு அரைச்சு போயிட்டான்ல. கோயிலுக்கு வரவா குளிச்சுட்டு வருவான்னு பார்த்தா குடிச்சுட்டுனா வரா. கோவில் வாசல்ல பிராண்டி கடை இருந்தா குடிச்சுட்டுதான் வருவா. இதெல்லாம் அந்த நெல்லையப்பர் சுவாமி தான் கேட்கணும்.
7: அது எப்படி
8: அரசியல்
7: கிடைக்கும்?

0: வந்து சக்கையா?
1: அது பேர் தான் கஞ்சா. அவ்வளவியா, நம்ம காய்கறி மார்க்கெட்டு பின்னாடி கள்ளச்சாரம் காய்ச்சலாம். காத்த கொடுத்த உடனே கையா வெட்டுறவன் பழைய ஹோட்டல இருக்கலாம், கழுத்த வெட்டுறவன் நம்ம பேட்டிலே இருக்கலாம். நாலு ஸ்டேட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து தான் ரவுடிங் சப்ளை ஆறாங்க. இத்தனைக்கு பெரியாளு அண்ணாச்சிங்கிற பெருமாள் பிச்சைதான். ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற?
0: நான் ஒண்ணு கேட்கவே இல்லையா, நீயே தான் அதை வளர்ற.
1: ஆஹா, இதுதான் போட்டு எடுக்கிறதா?
0: போலீஸ்காரங்களும்
2: என்ன திமிரு இருந்தா பொறுக்கி, நீ ஒரு போலீஸ்
0: தண்டபாணி. நீ டிடி தண்டபாணி இல்லையா? கேடி தண்டபாணி. வெட்டா உன் டிரெஸ் கட்டி கொடுத்து நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட போறக்க? அவனே ஒரு தொடுப்பு, நீ அவனுக்கு எடுப்பா. அவன் அரெஸ்ட் பண்ணியா?
2: யார அரெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ
0: ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. கோயம்புத்தூர் லாரி ஷெட்ல ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்த ராஸ்கல் இங்க வந்து பிளான் போட்டுருக்கியா? அரெஸ்ட். சல்யூட் எனக்கு கடிச்சிக்கலாம், உங்க தொப்பை கடிச்சிக்கலாம். ஒன்ஸ் மோர்
3: சார்.
0: முன்னப்பட்டு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் போய் தண்ணி அடிங்க. ஷூ போடு, போடாத, முடி வெட்டு வெட்டாத, யூனிஃபார்ம்ல இருக்காத, தொப்பையை வச்சுக்க வச்சுக்காத, அது பத்தி எனக்கு கவலை இல்ல. கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும். அதை விட்டுட்டு எவ்வளவு யாரா வேணும் பண்ணணும். வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ்ல கிடையாது. நைட் ஒரு நைட் அடிச்சு தாமிர பரணி ஆத்திர புதைச்சிருவேன். மைண்ட், நூறு குற்றவாளி தப்பிக்கலாம், அவனை விட்டு ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது. போலீஸ்காரன் ஒரு திமிர் இருக்கணும். அப்படிக்கு எவனா டிஸ்டர்ப் பண்ண அங்கே தூக்கி போட்ட மீதி. நாம பொதுமக்களுக்கு நண்பனாகவும் பொறுக்கிக்கு பொறுக்கியா இருக்கணும். தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கிற போது மட்டும்தான் நாம போலீஸ்காரன். அஞ்சு கிலோமீட்டர் சுத்தளவுல ஒரு டவுன், அதை பாதுகாக்க இத்தனை பேர் இருந்த தப்பு நடக்குதுன்னு அதுக்கு யார் காரணம்? மிஸ்டர் பரமசிவம், திருநெல்வேலியில எத்தனை பஸ்ங்க, லாரிங்க, ஒயின் ஷாப், நகைக்கடை, மல்லிகைக்கடை, லாட்ஜ், ஹோட்டல், காலேஜ், பிசினஸ்மேன், ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் செவன்ஸ், வக்கீல், டாக்டர், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 24 மணி நேரத்துக்கு லிஸ்ட் கைக்கு வந்தாங்க.
3: டாக்டர் லிஸ்ட் இருக்கு சார்.
0: போலியோ எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாத லாரிங்க சிட்டி கூட வரக்கூடாது. தேவையா இருக்கிற பஸ்ங்க எந்த இடத்துல அனாவசியமா நிக்க கூடாது. பத்து நிமிஷத்துக்கு மேல எவ்வளவு வெட்டியா பொட்டி கடையில நிக்க கூடாது. நாலு பேருக்கு மேல சேர்ந்து நடுவடி நடக்கூடாது. முக்கியமா தொடைக்கு மேல எவ்வளவு லுங்கிய தூக்கி காட்டக்கூடாது. மீறி கட்டா போட்டெக்ஸ் லாடி.
4: என்ன சார் இது, மிசா மாதிரி இருக்கு.
0: என் பேர் என்ன?
4: சாமி.
0: திருப்பி போடு.
4: மிசா?
0: நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி.
3: போன வர கணக்கு 4500 ரூபா.
5: வழக்கம் போல இந்த படத்தை என் பேத்திக்கிட்டே கொடுத்துறேன். போனா போனா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போய்
6: தாத்தா கூப்பிட்டேலாம்.
5: ஆமாமா, இந்த பணத்தை வாங்கி உள்ள வை.
6: என்ன சக்கர முட்டை இவ்வளவு வீக்கா இருக்கு, உடம்பு சரியில்லையா? இந்த மூட்டையோட வெயிட் என்ன?
3: 100 கிலோமா.
6: தாத்தா எடப்போடு தானே வாங்கினேன்.
5: இல்லம்மா இனிமேதான்.
6: எடப்போடு காமிங்க.
3: மூட்டை தூக்கி ஸ்கேல்ல வையா.
6: 94 கிலோ தான் இருக்கு. 6 கிலோ எங்க போச்சு?
7: ஏண்டாப்பா, இந்த ஒரு மூட்டையில தான் இப்படியா, இல்ல எல்லா மூட்டையிலுமே இப்படித்தானா?
6: உங்க முதலாளிக்கு தெரிஞ்சதுன்னா உன்ன வேலையை விட்டே விலக்கிடுவார்.
8: ஏப்பா, ஒரு பாக்கெட் கொடுத்தா 40% எங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. ஏதோ எங்க பத்தாக்குறை இதை ஒட்டி பொழைச்சிட்டு இருக்கோம். நீ வேற நஷ்டப்படுத்துறிய.
3: மன்னிச்சுக்கோ சார்.
8: வரேம்மா.
3: ஐயா, இனிமே இப்படி தப்பு நடக்காது.
5: பாப்போ. உன் புள்ளையாண்டா இருக்கானே, பெரிய லேபர் ஆபீசர்னு பேருதான். ஒரு கடையில கைய நீட்டினா கூட 1000 2000 அள்ளி கொடுப்பா. அதை விட்டுட்டு

0: தர்மம் நியாயம் நேர்மைன்னு ஏதேதோ பெனாத்தின் இருக்கான். அதனாலதான் பாக்கெட் செலவுக்கு கூட பாக்கெட்ட ஒட்டின் இருக்கோம்.
1: தாத்தா அப்பாவை குறை சொல்லாதீங்க. எந்த நிலைமையிலயும் அடுத்தவ காசுக்கு ஆசைப்படுறது அசிங்கம். நியாயமா சம்பாதிச்சாதான் நிலைக்கும். அம்மா பஸ் பாஸ்க்கு 100 ரூபாய் இருக்கண்ட. பாட்டி நான் காலேஜ் போயிட்டு வரேன்.
2: போயிட்டு வாடி.
1: அக்கா நான் வரேன்.
3: அது சரி. ஏண்டி மீனாட்சி
1: என்னமா
3: வாத்துக்கார வீட்லயே
2: காமடி. உன் மாப்பிள்ள என்ன அக்ரஹாரத்துல பிறந்த மாதிரியா நடந்துக்கிறான்?
1: கிராமத்திலேயே ஹோம வளர்க்கணும்னு போனார். இந்நேரம் எங்க எந்த வம்ப வளர்த்துட்டு இருக்காரோ.
2: குடிமி இல்லாம இருக்கு.
4: அது படிக்கும் போது எடுத்த போட்டோ, அதனாலதான் குடிமி இல்லை. பாஸ்போர்ட் சைஸ்
2: எடுத்துக்கலையா
4: நீங்க?
5: நான்
4: போய் எடுத்துட்டு வரேன்.
6: உங்களுக்கு கல்யாணமே நடக்காது.
7: குடி
6: இருக்கவே வீடு பாக்குறீங்களா? குடும்பம் நடத்த எத்தனை பொண்ணு பாப்பிய?
7: கிடைக்கலாம் வீடு. இருக்க இருக்கு போலீஸ் கோட்டை.
6: சார் இதுதான் அந்த முக்கு கடைக்காரன் சொன்ன வீடு.
1: யார் வேணும்?
6: வாடகைக்கு வீடு பார்க்க வந்திருக்கோம்.
1: நீங்க யாரு?
6: நான் இன்ஸ்பெக்டர். இவர டெப்டி கமிஷனர்.
1: ஒரு நிமிஷம் இருங்க. மேல தெருவில போலீஸ் கமிஷனர் போய் சொல்லி ரெண்டு பேரும் திருடிட்டு
2: போனாங்கல்ல,
1: அவங்க வந்திருக்காங்க. மிளகாப்படியோட ரெடியா இருங்க. நாங்க கூப்பிட்ட உடனே வாங்க.
7: ராத்திரி லேட்டா வருவோம். ஒரே வழியா வர இருக்கு. கதவு பிடிதானே பண்றது?
6: கூட்ட உடத்திட வேண்டியதுதான். நமக்கு தெரியாத
1: சொன்ன.
6: வணக்கம் சார்.
8: வணக்கம் சார்.
6: இப்படியே விட்டா பிரச்சனை தான்.
8: சரி சரி.

0: டெப்டி உங்களை பார்க்க வந்திருக்காரு.
1: டெப்டி கமிஷா வா வா. பேரு ஆரிச்சாமி, ஊரு பழனி. இது வரைக்கும் ஏழு ஊரு மாறி எட்டாவதா இங்க வந்திருக்கிற. எங்கேயே நிரந்தரமா இருந்ததில்ல, அந்த அளவுக்கு கெடுபடியான ஆளு. ஏதோ நீ வந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலிய கொஞ்சம் மாறி இருக்கிறதா நம்ம பாயிரம் சொன்னானுவே. என்னவே அப்படி பாக்குற, நான் இருக்கிறதான் தம்பி இங்க. இந்தியாவில எந்த மூலையில என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது. ஆனா என்ன பத்தி யாருக்கும் தெரியாது.
2: எனக்கு தெரியும். ஒரிஜினல் பேர் இளைய பெருமாள், வயசு 63, சொந்த ஊர் வல்லனா. திருநெல்வேலி சிட்டியில இருக்கிற 123 வைன் ஷாப்ல 116 உங்களுக்கு, அதுல லைசன்ஸ் இல்லாத 36. தாமிரபரணி ஆத்துல மணலாளர் 80 லாரில் 75 லாரி உங்களுக்கு, அதுல பர்மிஷன் இல்லாம ஓடுறது 30. வெளியூர் போறவங்க ஆம்னி பஸ்ல 18 பஸ்ஸுக்கு பர்மிட்டே கிடையாது. உள்ளூர்ல இருக்க நிறைய லாஜிங் பினாமி பேர்ல இருக்கு, அது அவங்க தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்றாங்க. தூத்துக்குடியில 3 கப்பல், சிவகாசுல 2 ஃபயர் ஃபேக்டரி, இதெல்லாம் இல்லாம எந்த ஆட்சி வந்தாலும் சவுத்ல இருக்க 8 டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏ எம்பி யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறது முடிவு பண்றது நீங்க. பெருமாள் பிச்சை கிங் மேக்கர். ஆனா பேப்பர்ல உங்க பேரும் வராது, போஸ்டர்ல உங்க போட்டோவும் இருக்காது.
1: இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டேன். எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும் சொல்லு, நானே வாங்கி தாரேன்.
2: பணம் வாங்க மாட்டேன்னு யார் சொன்னது? அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. குறிப்பிட்ட நேரத்துல கண்ட்ரோல் ஸ்பீட்ல தான் அவங்க சிட்டிக்குள்ள வரணும். குடி குடிய கெடுக்கும் தெரிஞ்சு குடிக்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. ஆனா குடிச்ச ரோட்ல சும்மா போறவன தொந்தரவு பண்ணா வெளுத்து விட்டுருவேன். அதுக்கு உங்க ஆளுங்க ஜாமீன் ரெக்கமெண்ட் வரக்கூடாது. நீங்க செய்யற இல்லீகல் பிசினஸ் பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா லோக்கல் ரவுடிங்க உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு அடாவடி பண்றதை நீங்க அடக்கணும், இல்ல நான் அடக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க கோச்சிக்க கூடாது. லைசன்ஸ் இல்லாத உங்க வைன் ஷாப் பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா பொது இடத்துல பொதுமக்களுக்கு பிரச்சனையா 7 கடைங்க கோயில் பக்கத்துலயும் ஸ்கூல் பக்கத்துலயும் இருக்கு. அதை ஒரேடியா காலி பண்ணுங்க. நான் சொல்ல வேற இடத்துக்கு மாத்திருங்க. இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கொடுக்குற காசை நான் வாங்கிக்கிறேன்.
1: யோசனை பண்ணி பார்த்தா நீ சொல்றதெல்லாம் நல்ல விஷயமா தான் தெரியுது. சரி, ஏற்பாடு பண்றேன். இல்ல அங்க உள்ள வாங்கி தம்பி. ஊரு பழனின்னு சொன்னிய, ஜாதி என்னன்னு சொன்னிய?
2: நான் சொல்லலையே.
3: என்ன அண்ணாச்சி, அவன் சொல்றதுக்கான தலையாடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க?
1: ஏய், அவனை பார்த்த நம்ம ஜாதிகாரமா தெரியறோம்ல.
3: என்ன சொல்றீங்க அண்ணாச்சி?
1: பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே.
3: அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா?
1: அவன் ஆர்டர் போடலே, அன்பதான் சொல்லுறேன். இதுக்கு முன்னிருந்தவன் நம்மள ஏத்துக்கிட்டு காணாம போயிடுவான், இல்லன்னா காசை வாங்கிட்டு ஊரை கெடுப்பான். இவன் ஏதோ புதுசல்ல சொல்றான். அது மட்டும் இல்ல, அந்த 7 கடையில டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, கொஞ்சம் மாத்திதான் பாப்பமே.
4: என்னடி
2: என்ன
3: போலீஸ் இல்ல பொறுக்கி.
2: நீங்க கிளம்புமா?
4: பஸ்
2: எல்லாரையும் செக் பண்ணிட்டு கடைசியில் தான் இருப்போம்.
4: அப்போ நாங்க எப்படி போறது?
2: ஆட்டோல போங்க.
4: காசு?
2: ஏமா, காலேஜுக்கு போற பொண்ணு ஒரு 20 ரூபா கையில் வச்சு மாட்டீங்களா?
4: 20 ரூபாவா? பஸ்ல போறதுக்கு பஸ் பாஸ் இருக்கு. ஒருவேளை அது தொலைஞ்சா வர 2 போக 2 5 ரூபா இருக்கு. மத்தியானம் சாப்பிடறதுக்கு தயிர் சாதம் மாவடு இருக்கு. இதுக்கு மேல காலேஜ் போற பொண்ணுக்கு காசு எதுக்கு?
2: சரி, காசு நானே தரேன். யோ சார், ஆட்டோ கூப்பிய.
4: அடுத்தவா காசு எங்களுக்கு ஒன்றும்
2: தேவையில்லை. சரிம்மா, அதை கடனா வச்சுங்க, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்.
4: இனிமேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு தெரியுமா?
5: போலீஸ்கார சகவாசம் வேணா, விட்டுடு, இல்லனா மாமி கிட்ட சொல்லிருவேன்.
4: மாமி கிட்ட சொன்னாலும் சரி, சாமி கிட்ட சொன்னாலும் சரி.
5: மறுபடியும் சாமியா?

0: அவர் ரொம்ப நல்லவர், கை ரொம்ப சுத்தம்.
1: மகனா, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு யார் வரப்போறாங்க தெரியுமா? டெப்டி கமிஷனர் சாமி.
2: இந்த சுதந்திர தின விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மாவட்ட தலைமை நீதிபதி அவர்களையும், காவல்துறை துணை கமிஷனர் அவர்களையும்,
3: ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லுங்க. ஒரு நீதிபதியா என்ன செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன்.
4: தேங்க் யூ சார்.
2: அடுத்து டிப்டி கமிஷனர் ஆரிசாமி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன்.
5: திருநெல்வேலியில் எனக்கு பிடிச்சது அல்வாதா.
0: பாத்தடி, உனக்கு கொடுக்க போறாரு.
5: அதை விட அதிகமா எனக்கு பிடிச்சது இந்த ஊர் பொண்ணுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க தைரியம் எனக்கு பிடிக்கும். இந்த ஊர்ல பொண்ணுங்க கொடை எடுத்து போற ஸ்டைல பார்த்தாலே அருவா எடுத்து போற மாதிரிதான் தெரியுது. பொதுவா பொண்ணுங்களுக்கு யாரால டிஸ்டர்பன்ஸ்? ஆம்பளைகள்னால. ஒண்ணு திருடனா இருப்பா, என்ன பொறுக்கியா இருப்பா. நீங்க அவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. தற்காப்புக்காக நீங்க அருவா எடுக்கணும்னு சொல்ல. வீட்டுல இருக்க மிளகா பொடியே போதும். ஏன்னா மிளகா பொடியால அடி வாங்கின அனுபவம் எனக்கு உண்டு.
0: உன்னதாப்பா சொல்றாரு.
5: இதே ஊர்ல வீடு பார்க்க மப்பில போன எங்களை ஒரு பொண்ணு திருடனை எங்களை நினைச்சு ரூமுக்குள்ள போட்டு கூட்டி மூஞ்சில மிளகா பொடியால் அடிச்சாங்க. அவங்களும் இதே காலேஜ் தான் படிக்கிறாங்க. அதுவும் கருப்பு தாவணி போட்டுட்டு ஓரமா நின்றுட்டு இருக்காங்களே அவங்க தான். நீங்க தான், நீங்க தான். நீங்களாவே மேடைக்கு வந்தா நல்லா
2: இருக்கும்.
5: காவல்துறை சார்பாக அவங்களோட பாராட்டு. இந்த பொண்ணோட தைரியம் பிடிச்சிருச்சு, பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு.

0: கொடியில மட்டும்தான்டா இருக்கணும், மக்கள் மனசுல இருக்கப்படாதா?
1: அவ வேற ஜாதிடா.
0: ஏய், அவா அவாங்கிறியே, அவா யாரா? இந்த ரோட்ட போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க டிரெஸ் தோச்சு குடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா, மொத்தத்துல அவா இல்லேன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா.
2: என்ன சாமி, ஏதோ சாக்லேட் கருக்கணும் நினைச்சா அதையும் கருத்து புட்டியா?
0: அட பாவிடே.

0: உங்களுக்காகத்தானடா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சுதந்திர தினம்டா. இந்த நல்ல நாள்ல நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு பெரியவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இங்க பார், பாத்தியா இவர் யாருன்னு தெரியுதா?
1: தெரியுமே, இவர் தானே போலீஸ் தேடுது.
0: என்னடா சொல்றீங்க நீங்க?
1: இவர் ராஜ்குமார் நாகபாகத்ன வீரப்பர்.
0: ஒரே காரணத்துக்காக பாரதியார வீரப்பனா மாத்தி விட்டீங்களா? இதையெல்லாம் கேட்க கூடாதுன்றதான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு?
2: புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காமல்ல, என்னையும் சேர்த்துக்க.
0: ஏய், நான் எங்கடா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்?
2: குடியேற்றிருக்க, கூட்டத்தெல்லாம் கூட்டிருக்கேன்.
0: அடா பாவி, தண்ணி அடிச்சா தேசிய கொடிக்கும் கட்சி கொடிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ கோப்பா செய்யலடா, என்ன பொறுத்த வரைக்கும் கோச்சேடா.
3: போலீஸுக்கு தெரிஞ்சு போயிட்டு சாமி வந்துட்டு இருக்கான்.
4: எவன் அது சாமி? பத்து பேர் சேர்ந்து செஞ்சா அது குத்தம்ல, அதுவே நூறு பேர் சேர்ந்து செஞ்சா அது கலவரம்ல. இப்ப இங்க நடக்க போறதே கலவரம்ல.
3: என்னையா நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன். பச்சை கொளுத்துறியா? நான் உன்னை கொளுத்துவேன். நீ வெட்டுனா கொலை, நான் வெட்டுனா விசாரணை கமிஷன். அந்த கமிஷன் எப்படி பேஸ் பண்ணது எனக்கு தெரியலையா? சண்டை போடுறேன். நான் இங்க பல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை பற்றி டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க?
4: ஏய் சாமி, நீ யார் கூட மோதுற தெரியுமா? பெரிய ஜாதி கூட்டத்தோட மோதுற.
3: ஏய் முனுசாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி, மாடசாமி, மயிலசாமி, ரங்கசாமி, தங்கசாமி பேர் நான் ஆயிரத்துல ஒருத்தருந்தான் வைப்பானுங்க. ஆரிச்சாமிங்கிற பேரு கோடியில ஒருத்தனுக்கு வைப்பானுங்க. நான் கோடியில ஒருத்தன்டா. என் கூட மோதல அவன் கும்பலை தடம் தெரியாம
5: அழிச்சிருவேன். அந்த ஜாதிகாரன் அருவாள தூக்கி காமிச்சவன் நாளைக்கு நம்ம கிட்டையும்.
6: ஏலே, உன் புத்தி இப்படி கோக்குமாக்கா போகுது. சாமி நம்ம பயடா, நமக்கு எதிராக அவன் எதுவும் செய்ய மாட்டான். நீ போ.
4: அண்ணாச்சிக்கு லெப்ட் ரைட் எல்லாமே வந்தான். பொண்ணு கொஞ்சம் தல தலன்னு அழகா இருந்தவன பொசுக்கு கையை
7: வச்சுட்டான். தல தலன்னு அழகா அக்காவை தங்கச்சி என்ன கவி பேடா?
4: சாமி
7: கூட்டிட்டு போங்க.
4: தீரம் செஞ்சுட்டு முறைக்காதரா, வரட்டுமா சாமி?
8: மாணிக்கா எம்எல்ஏ அவனை கூட்டு போறாரா? ஏல அங்க பாடுறா
9: சார். நீங்க நல்லவரும் நேர்மையானவரும் நினைச்சோம், நீங்களே வெளியே விட்டீங்களே சார்.
7: கொஞ்சம் பொறுமையா இருங்க.
4: எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? என் தங்கச்சியை கெடுத்துருக்கா சார்.
10: காசு கொடுத்தா என்ன வேணா செய்யலாமா சார்?
7: பேசிட்டீங்களா? சரி, இப்ப அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறேன். என்ன டிரான்ஸ்பர் பண்ணாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த இடத்துக்கு இன்னொருத்த வருவான், அவனை வெளியில விட்டு உன குண்டர் சரத்துல உள்ள வைப்போம். அப்பனை திட்டு கேச மாட்டி விடும். தங்கச்சி விபச்சாரின் பட்டம் கொடுத்து உன் குடும்பத்தையே நாசம் பண்ணுவானுங்க.
9: அப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா?
7: பொறுத்துதான் ஆகணும். ரேஷன் கடையில மண்ணெண்ணைக்கும் தியேட்டர்ல டிக்கெட்டுக்கும் பொறுமையா கியூல நிக்கிறீங்கல்ல, அப்ப நியாயம் மட்டும் எப்படி உடனே கிடைக்கும்? கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த பொண்ணை உயிரோட கொண்டுடுவானுங்க. நம்ம நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் புறம் நாடிடும்.
4: அப்ப வேற வழியே இல்லையா சார்?
7: இந்த மாதிரி கேடு கேட்டவன சட்டப்படி ஜெயில அடைக்கிறது தண்டனையே இல்ல. சட்டத்தை மீறியான நடுரோட்டில் ஓட விட்டு வெட்டணும், இல்ல நிக்க வச்சு சுடணும். அந்த சந்தர்ப்பம் வரும், அப்ப நானே உங்க கையில அருவாளை கொடுக்கறேன். அது வரைக்கும் இதே வெறியோட இருங்க.
4: சார், உங்க அண்ணாச்சி கூட்டிட்டு வர
7: சொன்னாரு. வரேன் சொல்லு.
4: உடனே வரச்சனா சார்?
7: அருதக்கும் என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன உங்க வீட்டு பேலக்காரன் நினைச்சீங்களா, இல்ல பேலக்கமான நினைச்சீங்களா? ஏதோ வாட்ச்மேன் கூப்பிடுற மாதிரி அதிகாரமா கூப்பிடுறான். எனக்குன்னு கௌரவம் தன்மானம் இருக்காத நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க கொடுக்கிற காசு நீங்க செய்யற தப்புக்கு தர கூலி. என் கடமையை உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கான வேலை. பெருமாள் பிச்சைங்கிற ஒருத்தருக்கு தான் மரியாதை. அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற எந்த பிச்சைக்காரருக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாது. அதை மீறி சீண்டி பாத்தீங்க, டப்பு டப்பு டப்பு சுட்டு பசிட்டு போயிட்டேன். அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த சாமி சாட்சியை நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை.
8: என்ன வேணாச்சு அவங்க கிட்ட பேசிட்டு போற, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க?
11: கண்டிப்பா அவன் நம்ம சாதிகார பயதால கோபமா பேசும்போது அவன் காது செவந்துச்சு பாத்தியா?
4: அவன் கண்டமணிக்கு பேசிட்டு போறான், நீங்க ஜாதி பத்தி பேசிட்டீங்க.
11: கூட்டு வாழன்னா வாய கொடுத்து வம்பிழுத்து வந்துக்கியோ. ஆயிரத்துக்கு தான் புளிப்பாதுங்குதுன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்களே.
12: அக்கா
4: என்ன சில்லி பவுடர் எங்க விழுந்துறான்?
12: அவர் வீட்டு

0: சாவி கொடுங்க.
1: என்ன டெப்டி சாவியை நீ கேக்க?
0: இல்ல, அவர் எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிடுறாருல, அதான் இன்னைக்கு நானே சமைக்கலாம்னு வந்தேன். மத்தியானம் அவர் வர சொல்லிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒத்துக்கிய சமையலோட இருக்கட்டும். அவர் எது விரும்பி சாப்பிடுவாரு?
2: பறக்குறதுல ஏரோப்ளேன், மிதக்குறதுல கப்பல, தவிர எல்லாத்தையும் திம்பார்.
3: சார், பெட்ரோல் பங்க்ல கலப்படம் பண்றாங்க சார்.
4: எல்லாத்துலயும் தான் கலப்படம் இருக்கு. போய் கன்சூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
3: உங்க மேல கை வச்சிட்டாங்க சார்.
4: இல்லையா சார்?
3: அங்க பாருங்க சார்.
4: என்னமாச்சு
0: சார்? அளவு கம்மியா இருக்கேன்னு கேட்டதுக்கு ஸ்கூட்டர் ஏத்தி வச்சு என்ன கீழே தள்ளிட்டாங்க சார்.
4: என்னைய பாத்து முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு வா.
0: அதெல்லாம் இல்ல சார், இதுக்கு ஒரு முடிவே தெரியாம நான் போக மாட்டேன்.
4: என்ன
5: எவ்வளவு சார்?
4: ஒரு லிட்டர்.
5: பாட்டில போடுறது இல்ல சார்.
4: போடுற
3: சார். எது சார் அவனை அடிச்சீங்க?
4: நம்ம மேல எவ்வளவு கை வச்சுட்டு சொல்றேன்?

0: φορά. Είναι ένα λίτρο, α?
1: எது சார் அவன் அடிச்சீங்க? கை வச்சுட்டு கை வச்சு எடுத்து மூடி சீல் வைங்க.
2: அண்ணாச்சி டிசி நம்ம பெட்ரோல் பங்க் சீல் வச்சுட்டான்.
3: வணக்கம் சார்.
4: எங்க உங்க டெபுட்டி?
3: சாப்பிடுறது வீட்டுக்கு போயிருக்காரு.
5: நீங்க உட்காருங்க.
6: புவனா, ஏய் இருந்து சொல்றல, யார் யாது
3: உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த பொண்ணு யாருவே? நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. என்ன என்ன ஏவே தொல்லை பண்ற? என் பெட்ரோல் பங்குக்கு சீல் வைக்கிறியா? என்கிட்ட பொட்டி பொட்டியா லட்ச லட்சமா பணம் வாங்கினதுக்கு காத்த நன்றிகள் எது? கையில் இருக்கிற எச்ச சோத்துல கூட நான் லஞ்சமா கொடுத்த பிச்சை காசு இருக்கல. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, குத்தி கொலை பண்ணிடுவேன். என் கூட இருந்தே குழி பறிக்க பாக்குறியாவே? ஒருத்தனை கொல்றதுக்காக ஊரையே கொளுத்துறவலேனா? என் விஷயத்துல மறுபடியும் மறுபடியும் தலையிட்ட அடிக்கிற இடமும் தெரியாது, புதைக்கிற தடமும் தெரியாது. வெட்டி துண்டு துண்டு ஆக்கிருவேன்.

0: ஒவ்வொருத்தரும் போலீஸ் வேலையை சம்பாதிக்கிற தொழிலா நினைச்சிட்டு வரோம். ஆனா நான் போடுற அந்த காக்கி சட்டையை கௌரவமா நினைக்கிறேன். எங்க அப்பா இந்த தொழில தெய்வம் நினைச்சார்.
1: எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் தப்பு செஞ்சா அதை தட்டி கேட்கிற உரிமை போலீஸ்காரன் ஒருத்தனுக்கு தாண்டா இருக்கு. அதனாலதான் என் பையனை படிக்க வச்சு போலீஸ் வேலைக்கு பரிசு எழுத சொல்லியிருக்கேன்.
2: ஏசிட்டப்போ அப்ப சாமி தம்பி நம்ம ஊருக்கே போலீஸா வருமா?
1: என்னடா கோட்டிக்கார மாதிரி கேட்கிற? என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா இந்த ஜில்லாவுக்கு பெரிய ஆபீசரா வருவாண்டா. தம்பி இன்டர்வியூக்கு போனியா? என்னாச்சு?
0: இனி இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா.
1: என்னப்பா சொல்ற?
0: வேண்டாம்.
1: ஏன், நீ எதுவும் சரியா பதில் சொல்லலையா?
0: கேள்வி கேட்ட பதில் சொல்லலாம்ப்பா, காசு கேட்ட வேண்டாம்ப்பா.
1: புத்தி வேணாங்குது, மனசு வேணும்னு தவிக்குது. எவ்வளவு கேட்டாங்க?
0: 7 லட்சம் பா. என்னப்பா இதெல்லாம்?
1: ஒண்ணு இல்லப்பா, நம்ம வயல 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன், வீட்டை 2 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கேன்.
0: இருக்கிற வயல வித்துப்பட்டு
1: உன்னை அடையணும் தான், உன்னை இழந்துதான் ஆகணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஓடி ஆடி உடம்ப தேத்து வச்சிருந்தேன். வெறும் 8000 ரூபாய் காசு இங்க ஐயாவில கொடுக்க முடியாததுனால நான் அந்த வேலையில சேர முடியல. அன்னைக்கு பூசை கழட்டி போட்டுட்டு சேத்துல கால் வைக்கும் போது என் மனசு வலிச்ச வலி எனக்கு தான் தெரியும். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. நீ வேலையில சேரணும்.
0: நியாயமான ஆபீசரை என் வேலையை ஆரம்பிச்சேன். அதுக்கு பலன் அரசியல்வாதியும் கூட பிரச்சனை, மேல் அதிகாரியும் கிட்ட கெட்ட பேர், அடிக்கடி டிரான்ஸ்பர், அரசிய திருச்சிக்கு தூக்கி போட்டாங்க. நியாயமா இருந்ததுக்கு லஞ்சம் வாங்கணும்னு போய் சொல்லி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணாங்க.
1: கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடுறா.
2: சாமி தம்பி கல்யாணத்துக்கு நான் இல்லாமல?
1: ஐயா நம்ம சம்பந்தி கார் மாதிரி தெரியுதுங்க. வாங்க சம்பந்தி.
3: இங்க வாங்க.
1: என்ன
3: பத்திரிகை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்க.
1: என்ன சொல்றீங்க நீங்க?

0: மனசுக்கு தப்பு செய்ய தெரியாது. என்ன ஊர்ல இருக்கிறவங்க 7 லட்சத்தை போட்டு 70 லட்சம் சம்பாதிக்க ஆசைப்பட்டதா பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம், ஒத்த பைசா கூட வாங்காம நேர்மை நடந்ததுக்கு இதுதான் தண்டனை. நீதி நியாயம்லாம் செத்து போச்சு. சட்டப்படி நடந்ததுக்கு சட்டை என்ன செஞ்சுச்சு? சட்டையை கழட்டி வீட்டுல உட்கார வச்சிருச்சு. இல்ல பலசாலியா இருந்தா மட்டும் பத்தாது, புத்திசாலியாவும் இருக்கணும். காசு வாங்காமலேயே வாங்கணும்னு உன் மேல பழி வந்துச்சு. இல்ல இனிமே காசை வாங்கிட்டு நல்லது செய். உனக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்க. ஒரு ஊர்ல 100 பேர் கெட்டவா இருப்பான், அவங்களை விட்டு அதே ஊர்ல 4 பேர் நல்லவன் இருப்பான், அவங்களுக்கு நல்லது செய். ராமாயணத்துல வாலி நல்லவனா இருந்திருந்தா ராம முன்னால நின்று அடிச்சிருப்பான். அவன் கெட்டவனா இருந்ததுனாலதான் மறைஞ்சு நின்று அடிச்சான். யுத்த தர்மப்படி அது தப்புதான், ஆனா மனு தர்மப்படி அதுதான் நியாயம். சாமி, உனக்கு முன்னாடி 5 பிள்ளைங்க பிறந்து செத்து போயிட்டாங்க, நீ 6வதா பிறந்த, அதனாலதான் உனக்கு ஆரிச்சாமின்னு பேர் வச்சு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே 5 பேரை கொண்டுட்டு பிறந்த வேண்டாம். நல்லது செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய், யார வேணாலும் கொள்ளு. எதுவும் தப்பு இல்ல, எதுவும் தப்பு இல்ல, எதுவும் தப்பு இல்ல.
1: 6 மாசம் கோர்ட்டு கேஸ் நாயா பேய அலைஞ்சி கடைசியான நிரபராதி நிரூபிச்ச. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் இருக்காங்க. அத்தனை பேரையும் என்னால மாத்த முடியாது. அதனாலதான் எங்க அப்பா சொன்ன மாதிரி என்ன நானே மாத்திக்கிட்டேன். இல்லனா இத்தனை நாள் இந்த ஊர்ல என்னால இருந்திருக்க முடியாது. போனா நான் பப்ளிக் கிட்ட காசு வாங்கல, கவர்மெண்ட் ஏமாத்தி தப்பா சம்பாதிக்கிறவங்க கிட்டதான் வாங்கினேன். நான் வாங்கின லஞ்சம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி கோயிலுக்கு போய் சேருமே தவிர சாமிக்கு சேராது. என்ன நம்பு.
2: நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவ யாரோ என்னவோ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே.
3: அவர் ரொம்ப நல்லவருமா?
4: ஏண்டி நோக்கு என்ன வயசாருது? ஏண்டா உன் புத்தி இப்படி போறதோ?
3: அவர் கூட்டு பேசுங்க.
5: இது பாருங்க, நீங்க ஊத்துற ஜலத்தால அவ பிடிவா அத ஒண்ணு கரைய போறது இல்ல. அந்த பிள்ளையாண்டான கூப்பிடுங்க, அவன்ட பேசுங்க, அதுதான் உத்தமம்.
4: காஃபி சாப்பிடுங்க.
6: இப்ப எங்க பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசரை லவ் பண்றாங்கறத எங்களால கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியல.
7: பாட்டி மாமி, திருண்ண லவ் பண்ணதானே தப்பு?
4: நாங்க வேற, நீங்க வேற. எங்க பொண்ண உங்களுக்கு எந்த நம்பிக்கையில தர்றது?
1: உங்க பொண்ணுக்கு நல்ல புருஷனா மாத்திரம் இல்ல, உங்களுக்கு மருமகனா மட்டும் இல்லாம மகனாவும் இருப்பேங்கிற நம்பிக்கையில கொடுத்து.
4: அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்றது?
1: பயப்படாதீங்க, உங்க பொண்ணு என்ன குழந்தை மாதிரி, அவ கண்கணகம் நான் கவனிச்சுக்கிறேன்.
8: இந்த மேட்டர் நாங்க ஓகே பண்ணோம்னா நீங்க நகை ரொக்கம்னு என்ன கேப்பீ?
1: எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க பொண்ண மட்டும் கொடுங்க. அதுக்கு போதும், நான் உசுரோட இருக்கிறது காரணமே போனாதான். இருக்கிற வரைக்கும் அவளுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். என் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை வர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன் சார்.
9: தம்பி, உங்களை பார்த்தா நல்லவராத்தான் தெரியுது, ஆனா எனக்கு சொந்த பந்தம்னு அம்பாசமுத்திரத்துல ஒரு 400 பேர் இருக்கா, அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே.
8: மாமா, 400 தள்ளுங்க, நல்லவாள முதல்ல அள்ளுங்க. டேய் சீனிவாசா, எனக்கு ஒரு புள்ள இருந்து புவனா கேட்டா குடுப்பியானோ? இந்த தம்பி என் புள்ளையா நினைச்சு கேக்குறேன், உன் பொண்ண குடுறா. அன்னைக்கு நான் உங்கள விழுந்தப்போ உங்க அப்பா மாதிரின்னு சொன்னேன், நீ எப்படி நினைச்சு சொன்னியோ எனக்கு தெரியாது, ஆனா உன்ன நான் என் புள்ளையா தான்ப்பா நினைக்கிறேன்.
9: என்னடா யோசனை, சரியா சொல்லு. சரிப்பா.
8: நிகழும் சித்திரபான வருஷம் தை மாதம் 4ஆம் தேதி பழனி சீமான் சொக்கலிங்கத்தின் புதல்வன் சாமி என்கிற 6 சாமிக்கும் அம்பாசமுதிரம் சீனிவாசன் புத்திரி சௌபாகியவதி

0: ஜாதிகள் இல்லையடி பாப்பா.
1: ஏழை விட்டு பையன் ஆனா நல்லா படிப்பான் ஒரு சீட் கொடுங்களேன் இவன் எல்லாம் கான்வென்ட்ல சேர்க்க முடியாது.
2: இவன் பேரண்ட்ஸ் படிக்கலையே.
0: அப்ப ஒண்ணு செய்யுங்கோ, முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கொடுங்கோ, அவ டிகிரி வாங்கி பாஸ் பண்ணட்டும், அப்புறம் இவனுக்கு சீட் கொடுங்கோ.
2: என்ன வளர
0: வளரல, படிக்க போறது இந்த புள்ளாண்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு 40 வயசு ஆறுது, இனிமே எப்படி அவ படிப்பா?
2: பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாலே வீட்டுல பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும்.
0: நீங்க எதுக்காக சேர் போட்டு வாத்தியார் நீங்க உட்கார்ந்துருக்கீர்?
3: இங்க வா, என்ன இங்க சேர்க்கறதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்யா.
0: ஓகே, அத இருக்கிற வட்ட வாங்கிக்கோங்க. இவா இல்லாதவா, அதுவும் படிக்கிறவா, ஒரு சீட் கொடுங்க.
4: உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கடை அடைப்பினா எப்படிங்க
5: சார்? ஆளுங்கட்சி பந்தியாது, பெசாம கடையை முடிடுங்க.
4: அரசாங்கம் நடத்துற பந்த் இல்லையா சார்? ஆளுங்கட்சி நடத்துற பந்த் தானே சார் இது?
6: எல்லாம் அழுகி போற பொருள், வச்சு விற்கவும் முடியாது.
7: உங்களுக்காக 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு அங்கங்க கடன் உடன் வாங்கி சரக்கு இறக்கி போட்டிருக்கோம். இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா?
8: கடையை மூடிட்டா எந்த வியாபாரியும் தலை தூக்க முடியாது சார்.
5: சரி, பாதுகாப்பு வேணும்னு முன்னோர் வியாபாரிங்க கையெழுத்து போட்டுக்கணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
9: திருநெல்வேலி டவுனில் மட்டும் மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. அனைத்து கடைகளும் வழக்கம் போல திறந்தே இருந்தன. அசம்பாவிதம் நடக்காமல்
10: அவசரப்படாதீங்க, எல்லாம் கைமீறி போயாச்சு. இப்ப உங்களை கை வச்சா
11: அவன் ஒரு நம்பிக்கை சோகி அவனும் இல்ல. இந்த வியாபாரிகளுக்கு கடத்திறக்க எங்க இருந்து வந்துச்சு தைரியம்?
10: எல்லாம் அந்த சாமி கொடுத்த தைரியம்.
11: அண்ணாச்சிக்கு எதிராக நடந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்.
12: அண்ணாச்சி வர வெள்ளிக்கிழமை சாமிக்கு கல்யாணம், அப்ப எல்லா போலீஸ்காரனும் மண்டபத்துல இருப்பானுங்க. அன்னைக்கு இந்த வியாபாரிகளுக்கு நாம யாருன்னு காட்டணும்.
13: பாரியா சாமி, கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டியா? எங்க அவன் பொண்டாட்டி?
14: ஒரு உசுரோட மதிப்பு தெரியுமா உனக்கு?
13: சாமின்னு பேர் வச்சுக்கிட்ட இந்த ஊருக்கு சாமி நினைச்சுக்கிட்டியோ? யார கேட்டுவே பந்த இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்த?
14: யார கேட்கணும்?
13: என்ன கேட்கணும்?
14: என்ன கலெக்டரா இல்ல கவர்மெண்ட்?
13: அதுக்கு மேல 13,000 ரூபாய் சம்பளத்துல 2 காக்கி டிரஸ் 1 செட் பூட் போட்டுக்கிட்டு 4 போலீஸ் ஸ்டேஷன்ல 40 போலீஸ கண்ட்ரோல் பண்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா, 8 மாவட்டத்துல 92 MLA 16 MP வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஒரு நாளைக்கு 20 பேப்பரை படிக்கிறோம்ல, பாலிடிக்ஸ் நடத்துறதுல சாதாரணம் நினைச்சிட்டியா? மேலிடத்துல இருந்து பந்த பத்தி கேள்வி கேட்டு கேட்டு உள்ளே அடிக்கிறானுங்க.

0: அவங்களுக்கு பதில் நீ சொல்லுவியா? அவமானப்பட வச்சியே, அதுக்கு வச்ச
1: வழி வாங்கறதா இருந்தா பாதுகாப்பு கொடுத்து என்னோட மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவி வியாபாரிகளை கொண்டு இருக்கீங்க. பொம்பளைங்க வயசானவங்க கூட பார்க்காம அடிச்சு மண்டியை உடைச்சிருக்கீங்க. ரெண்டு போலீஸ்காரங்க செத்துருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு.
2: நீங்க சம்பளம் வாங்குறதே சாகரத்துக்காக தாண்டா? பட்டாளத்துல பாதி போலீஸ் பெருமையா மாறு தட்டிக்கிறீங்கல்ல.
3: போன உசுருக்கும் உடஞ்ச கடைக்கு நாங்க நஷ்டீடு கொடுப்போம். போலீஸ்கார நாயங்க, கொடுத்தா வாழாட்டுவீங்க இல்லனா கொலைப்பீங்க.
1: நான் கொலைக்கிற ஜாதி இல்லடா, கடிக்கிற ஜாதி. அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு அத்துமீறி வந்த போய் உன் சங்க அரிச்சிருப்ப. ஒரு பொண்ணோட பேரு கெற்றுமைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விட்டேன். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா என் தன்மானத்தை விட்டு உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன். ஆனா அது இப்ப நடந்துருச்சு. உன் திமிரோட அளவு நீ காட்டிட்ட, இனிமே என் திமிரோட அளவு நான் காட்டுறேன். என்ன சொன்னேன்? 92 எம்எல்ஏ, 16 எம்பி, 4 மினிஸ்டர், 40 கார், 30 ஜீப், கிங் மேக்கர் பட்ட எல்லாத்தையும் காலி பண்ணி பெருமாள் பிச்சை வெறுப்பிச்சாக திருவோடி எந்த பக்கிறேன். என் பேர் ஆரிச்சாமி இல்லடா.
0: அது வரைக்கும் உன்ன விட்டாதானே. நான் புடி
4: ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உன் கல்யாணத்துக்கு மொய்யா வச்சுக்கல. இன்னும் 7 நாள்ல நீ வேற ஊருக்கு போகணும். போய் மூட்டை முடிச்சு கட்ட வேலைய பாரு.
1: நான் இந்த ஊரை விட்டு போற 7வது நாள் நீ இந்த ஊர்ல இருக்க மாட்ட. கலவரத்தை முன்னாடி நின்று நடத்தணும் யாரு?
5: அண்ணாச்சோட அல்லக்கா இங்க 4 பேர் சார்.
6: அவங்கதான் சார் அவருக்கு டாப், பாட்டம், லெப்ட், ரைட் எல்லாமே.
5: பாத்துட்டு வானா பேத்துட்டு வருவானுங்க, தட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவானுங்க சார்.
1: பாதிப்பை உருவாக்குறவங்களோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் பலம் அதிகம். அந்த 4 பேரை நார நாரா கிழிக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க என்னோட இருக்கணும். அண்ணாச்சி சம்பந்தப்பட்ட ஒயின் ஷாப், ராத்திரி நடக்கிற லாட்ஜ், சாராயம் காய்ச்சற வட்டம், மாவட்டம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு. பிரச்சனை வரும், அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களை ரிலீஸ் பண்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து லைசன்ஸ் இல்லாத பார், பர்மிட் இல்லாத பஸ், லாரி ஒண்ணு விடாம சீஸ் பண்ணுங்க.
7: அண்ணாச்சி மூஞ்சியில முழிக்க முடியலையா? அந்த அளவுக்கு அவமானமா இருக்கு. இப்ப போனா தூணு காரி துப்புவார்.
0: லாரிக கடைக லாஜிக எல்லாத்தையும் மொத்தமா முடிக்கானயா.
8: நம்மள எல்லாம் எம்எல்ஏ ஆக்குனது அண்ணாச்சு.
0: அவன் உற்பத்தி நாம அவனை கஞ்சி குடிக்க வைக்கணும்.
2: என்னமா எங்க மேல ஆக்சன் எடுக்க போறியாம? என்ன பூத்தி காட்டுறியா? கேக்குற பதில் சொல்லியா?
1: உங்ககிட்ட பேசுறதே கேவலமா நினைக்கிறேன்.
2: என்னையா கேவலம்? நான் எம்எல்ஏ, உன்னை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, தூக்குறதுக்கு எனக்கு பவர் இருக்கு, தெரியும்ல?
1: மரியாதையா போயிடு. உன் மேல கொலவெறியில இருக்க.
2: ஏன் ஆளுங்க உன் மேல கொலவெறியில இருக்கானுங்க? கண்ணை காட்டினா போதும், சோழிய முடிச்சிருவானுங்க.
1: வேணாம் தம்பி, ஒழுங்கா போயிடு.
2: என்னையா தம்பிங்கிற?
1: அங்க பாரு, அந்த 8 என்னோட வயசானவர். என்ன சாருன்னு கூப்பிடறாருல? அதே மாதிரிதான் சில சமயம் சில பேர அண்ணன், தம்பி, பொறுக்கி, ரவுடி.
2: இதுக்குதான் வெயிட் பண்றோம்.
9: மிஸ்டர் சாமி
1: சார்,
9: வாட் இஸ் திஸ், வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒரு எம்எல்ஏ நடு ரோட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க?
1: எம்எல்ஏ நீ ஒரு பொண்ணை கட்பழிச்சிருக்கா சார். அது விஷயமா விசாரணை பண்றதுக்காக அவர் மரியாதை கூப்பிட்டேன். என் சட்டை பிடிச்சிருக்காரு, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு.
2: என்னது? நான் ரேப் பண்ணனா? என்ன ஆதாரம்?
1: அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு சார்.
2: யோ, பேப்பரும் பேனாவும் இருந்தா யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் எழுதலாம்.
9: யார் அந்த பொண்ணு?
1: பரமசிவம்.
9: ஓகே, யூ கேன் ப்ரோசீட்
1: சார். பொண்ணு தல தல அழகா இருந்ததால தொட்டுட்டான்னு சொன்னல, இப்ப நீ தொடாமலே தூக்கி உள்ள வச்சிருப்பாரு.
6: இது வெடிக்கிற பாம் இல்ல, ஓடி ஓடி களைச்சு போயிருப்பேன். குட்டி எல்லாம் வலிக்கும், எடுத்து பூசிக்க. என்ன அப்படி பாக்குற? எம்எல்ஏ ஐயாயிரம் கேஸுக்கு அட்டன் பண்ண கூடாதுதான் கோர்ட்டுக்கு போகடாமோ நான் தடுத்தேன். இத்தோட இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல ஜெலட்டின் பாம்பு அடிக்கும்
1: சார்.
9: மிஸ்டர் சாமி, உங்க மனசுல என்ன
1: நினைச்சிட்டு
9: இருக்கீங்க?
1: வந்த கால் போயில சார், உண்மை. நம்ம எம்எல்ஏ ஆத்தங்க

0: சண்முகத்தோட கார்ல தான் இருந்துச்சு.
1: ஐயாவை
0: காப்பாத்திடு சார். பாவம், காரை தான் காப்பாத்த முடியல.
2: என்ன சார் நீங்க அவங்க இஷ்டத்துக்கு இட ஒதுக்கிட்டு மனு தர போறோம், அதுக்கு ஊர்ல சொல்றாங்க, நீங்களே பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க.
1: ரெண்டு எம்எல்ஏ தலைமை தாங்குறாங்க, மந்திரி பர்மிஷன் கொடுக்குறாரு, கொடுக்காம என்ன செய்ய முடியும்? நீங்க பாதுகாப்பு கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்க.
0: இன்னொரு முக்கியமான விஷயம், பத்திரிகைக்காரங்க யாரும் போட்டோ எடுக்க கூடாது. அப்படி மீறி எடுத்தாலும் அதுல வெறும் புகை மட்டும் தான் இருக்கணும். ஓகே, அவங்க கார்பரேஷன் ஆபீஸ் தானே, தானே நமக்கு ஆபத்து, தாண்ட மாட்டாங்க.
3: இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? பண மரத்தில் போராடுவோம், போராடுவோம், ஒளித்திடு, ஒளித்திடு.
0: ஃபயரிங் ஆர்டர் இல்லாம எப்படி சார் சுட முடியும்? என்னோட பிஸ்டல் ஆறு புல்லட் எல்லாம் கரெக்டா இருக்கு.
1: அப்ப சுட்டது யாரு?
0: 5000 பேர் ஊர்வலத்துல கலந்துட்டாங்க, 10000 பேர் வேடிக்கை பார்த்தாங்க. யார் சுட்டாங்கன்னு எப்படி சார் தெரியும்? அதனாலதான் பர்மிஷன் கொடுக்காதீங்க நான் அப்பயே சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் காரணம் நீங்கள் ஆயிட்டீங்க.
1: சரி, அந்த ஆட்டங்கிற சமூகத்தையாவது வெளியிடுங்க.
0: மூணு பேரோட டெத்து கிளியர் பிக்சர் கிடைக்கிற வரைக்கும் யாரையும் வெளியிட மாட்டேன்.
1: ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்கவா இருக்குதுங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? அண்ணாச்சியுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது.
0: நான் தெரிஞ்சுக்க விரும்பல சார்.
4: வணக்கம்.
0: துப்பாக்கி சுடும் இன்னும் ரெண்டு நாள்
2: கைநீட்டியே பேச.
0: ஓ, கைநீட்டி பேசக்கூடாது. இன்னும் ரெண்டு நாள்ல துண்ட காணும், துணிய காணும், உன ஓட வைக்கல.
5: வெளியே நிக்கிற அத்தனை பேரும் நான் சொன்ன எத்தனை பேர வேணாலும் விட்டுவாங்க.
0: உள்ள இருக்க அத்தனை துப்பாக்க நான் சொன்ன எத்தனை பேர வேணாலும் சுடும்.
2: இங்கே தீ குளிப்பண்டா.
0: நான் கரண்ட் மாதிரி தொட்டா தூக்கிடுவேன்.
2: என்ன பண்றது?
6: காயத்தாறுல இருக்கிற நம்ம பயல விட்ட சொல்லி அவனை விட்டு வீசுங்களே.
7: எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு நீக்கு திக்கு திக்குன்னு இருக்கு.
8: எத்தனை போலீஸ்காரா இருக்கா? அவளுக்கெல்லாம் இல்லாத அக்கறை நமக்கு என்னத்துக்கு?
9: மாப்பிள, எல்லாரும் அவ வாதங்கத்தை கொட்டியாச்சு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சேமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்க எப்படி ரெண்டு நாள்ல வெளியூருக்கு டிரான்ஸ்பர்ல போகத்தான போறேன், அதை இன்னைக்கே போயிருங்கோ. யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மாப்பிள,
10: அப்பா எல்லாரும் கிளம்புங்க. நீ ஒண்ணும் ஆகாது, தயவு செஞ்சு அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. கிளம்புங்க.
11: சாமி தான் வர வேண்டாம்னு போன்ல சொன்னானே, நீ கிளம்புறியப்பா?
12: இல்ல சண்முகம், மனசு கேட்கல. ஒரு எட்டு என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
0: உடனே பழனி கிளம்பு.
10: எதுக்குங்க?
0: இருக்குது, இன்னும் 24 மணி நேரம் தான். உனக்கு அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துடுறேன். சொல்லுங்க பாபு.
13: பெருமாள் பிக்சர் திவகாசியில இருக்கிற பட்டாசு ராமனோட பேசினார் சார்.
0: என்ன பேசினாரு?
13: திருநெல்வேலியில சத்தம் வைக்கணும்,
14: உடனே கிளம்பி வான்னு சொன்னார் சார்.
13: சத்தம்னா ஏதோ அவங்களோட கோட் வேர்ட் மாதிரி தெரியுது சார்.
2: திவகாசியில பட்டாசு வெடிச்சா சத்தம் வரும்.
0: பட்டாசு பாம், ஒருவேளை பாம் சம்பந்தமா இருக்குமோ? பாமா தான் இருக்கும். உங்ககிட்ட பேசணும், நீ கூட வா.
2: வாரண்ட் இல்லாம நான் ஜீப்ல ஏற மாட்டேன்.
0: நான் ஜீப்ல வரல. உன் மேல நாலு கொலை கேஸ், வெட்டு குத்து அடிதடி கேஸ் ஏகப்பட்டது இருக்கு.
15: எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 12 வருஷம் உள்ள

0: முடியும், இல்ல இங்கே ஒரு தட்டு தட்டி மர்டர்னு கேஸ் க்ளோஸ் பண்ணவும் முடியும். உன்னை சுடுதாருந்தா அன்னைக்கு சுட்டிருப்பேன். மத்தவங்களை சொல்றப்ப அவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. உன்னை குறிப்பாக்குறப்ப உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. நான் சொல்றது கேட்ட ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ வெளியில வர மாதிரி கேஸ் டைல்யூட் பண்றேன். என்ன சொல்ற? நான் சொன்னா சொன்னதை செய்வேன்.
1: ஓகே சார்.
0: இன்னைக்கு சத்தம் வைக்கணும் வான்னு அண்ணாச்சி பட்டாசுராமன் வர சொல்லிருக்காரு. எதுக்கு?
2: உங்க வீட்டுல பாம் வைக்கிறதுக்கா?
3: என்ன சொல்ற?
2: பட்டாசுராமன் சார் வீட்டுல நைட்டு 10:30 மணிக்கு பாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ண சொல்லிட்டு ஹோட்டல் சுபத்துல தங்க சொல்லிருக்காரு சார்.
3: உடனே
0: வெளியில வந்துருவான். வீடு வெடிக்கணும், வெடிச்சாதான் டெரரிஸ்ட் கேஸ்ல அவனை புடிச்சு உள்ள போட முடியும்.
3: அப்ப போனா
0: அவன் பழனி போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, பாம் 10:30 வெடிக்கும், 10:35 பட்டாசுராமன் அரெஸ்ட் பண்ணுங்க. போய் கமிஷனர் பாத்துட்டு
3: எதுக்கு சார்?
0: அண்ணாச்சி பாம்பு வச்ச விஷயம் டிபார்ட்மெண்ட் தெரியணும், ஆனா எங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது.
4: அண்ணாச்சி மேல கைய வச்சா சிஎம் கிட்ட இருந்து பிரஷர் வரும், தெரியல யார் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்றது.
0: எந்த ஸ்டெப் எடுக்காம பாம்பு பிளாஸ்ட் ஆனாலும் சிஎம் கிட்ட இருந்து போன் வரும், அதையும் நாம தான் ஃபேஸ் பண்ணோம்.
4: எல்லாம் உங்களால வந்தது. நீங்க அன்னைக்கு ஊர்வலத்துல எடுத்த ஆக்ஷன்னால வந்த வேலை.
0: இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க அதை மட்டும் பேசுங்க சார்.
4: முதல்ல அலர்ட்டாக சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணுங்க சார்.
0: வாங்கிருக்கேன் லிஸ்ட்ல 2,00,000 விட்டுட்டாருன்னு சொல்ல வந்தேன். அவர் கொடுத்த தேதியில கொடுத்த அமௌண்ட் குஜராத் பூகம்பத்துக்கும் ஒருசால பட்னியால செத்தவங்களுக்கும் வெள்ள நிவாரணத்துக்கும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் அவரே அனுப்பிச்சதா அவர் பேர்ல ரசீது வாங்கி வச்சிருக்கேன்.
3: முடிவா என்னதா சொல்றீங்க?
0: அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றேன்.
4: அவரை கைது பண்ண விடாம நானே உங்களை தடுக்க வேண்டி வரும்.
0: மிரட்டுறீங்களா? நான் பிறக்கிறப்பவே 5 பேரை கொண்டுட்டு போறதான் என் கடமையை செய்ய விடாம யாரா தடுத்தீங்க? எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணுவேன்.
4: அவர் அரெஸ்ட் பண்ண அங்கேயே விட்டு வர அவங்க.
0: காத்துமாரி எல்லா இடத்துலயும் இருப்ப, யாரு தண்ணியை பட மாட்டேன். என்ன பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது.
5: பெருமாள் பிச்சை பிடிக்கிறதுக்கு அரசு பாராட்டு இருந்தோம், இன்னும் ஏன் சார் பிடிக்காம இருக்கீங்க?
3: உங்களால பிடிக்க முடியுமா முடியாது சார்?
6: என்னன்னு எழுதுறது சார்?
5: இன்னும் வேலையை கொந்தளிச்சுட்டு சார். எப்படியாவது இன்னைக்கு ஈவினிங் பேப்பரை நியூஸ் போட்டாங்க. என்னன்னு போட?
0: பெருமாள் பிச்சை தலைமறைவு போலீஸ் வலை வச்சுன்னு போடுங்க.
5: பிடிக்க முடியாதுங்களா? அப்ப
7: பாதுகாப்பு இல்ல,
0: உன்ன அரெஸ்ட் பண்ண போறேன்னு யார் சொன்னது? திருநெல்வேலியா பத்தி எரியும், சிஎம் கிட்ட இருந்து போன் வரும், அப்பாவி ஜனங்க பாதிக்கப்படுவாங்க, என் குடும்பத்திய கருவறுப்பு. இது தேவைதானா? தினம் 20 பேப்பர் படிப்பேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? பெருமாள் பிச்சை தலைமறைவு போலீஸ் வலைவீச்சுன்னு வந்திருக்கு.
7: நான் எதுக்குல பயந்து ஓடி போனோம்? உனக்கு நெஞ்சில உரை இருந்தா என்ன கைது பண்ணி கொண்டு போல? கொண்டு போல பாக்கலாம்.
0: உன்ன கைது பண்ணா உசுரோட இருக்கவங்களுக்கு பிரச்சனை. இந்நேரம் திருநெல்வேலி பூராணி ஓடி போயிட்டதா பேசிட்டு இருப்பாங்க. தலைமறைவு தலைமறைவாவே இருக்கட்டும், போலீஸ் வல வீசுறத வீசிக்கிட்டே இருக்கும். ஆனா நீ கிடைக்க மாட்டே. இந்த சாமிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சதாதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கணும்.
7: என்ன செய்யறதா இருந்தாலும் சட்டப்படி செய்யும்.

0: உனக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும். எனக்கு காக்குவன் தெரியும், காக்குவன் தெரியும். அழிக்கவன் தெரியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கவிதாலயாவின் சாமி திரைப்பட ஒலிச்சித்திரம். இசை ஹாரிஸ் ஜெயராஜ், இயக்கம் ஹரி, நடிப்பு விக்ரம், விஜயகுமார், டெல்லி கணேஷ், வெண்ணிராடை மூர்த்தி, விவேக், ரமேஷ் கண்ணா, கோட்டா ஸ்ரீனிவாசராவ், த்ரிஷா, மனோரமா, சுமித்ரா ஆகியோருடன் பலர். வானொலி வடிவம் சங்கர் ஜி, சௌமியா வெங்கடேசன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். Venkat Prabhu, see, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பார். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஹவ் பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கையமுடன் சார் ஃபேமிலி, SPV, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை முதல் முறையாக கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர்னா என்ன? ஒரு பிரபலமான பாடலோட சரணத்தில் உள்ள பாடல் வரியை நான் சொல்லுவேன், அது என்ன பாடல், அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. மறுபடியும் சொல்கிறேன், 2952-08-53, 2838-98-71. வெளியுறவினர்கள் 0440-44 என்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. இந்த விவித் பாரதி நிகழ்ச்சியை

இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி கொள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட முதல் பாடல்.

0: டிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
1: சரவணன் சார், உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
0: இடைக்கால பாடலாக கொடுங்க சார். கொஞ்சம்
1: பேசி பேசி அர்த்தம் என்ன, பேசாமல் முன்னேறணும், காதல் எல்லாம் மேகம் போல தன்னாலே உண்டாகணும். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, நான் பேசுறது எனக்கே கேட்குது.
0: சரிங்க சார், ரேடியோ வால்யூம் கம்மி சொல்லுங்க சார். என்ன படம் சார்?
1: இல்லை, நான் பாடல் வரி சொல்லிட்டேன், இது என்ன பாடல் நீங்க சொல்லணும்.
0: இல்லை, படம் என்ன படம் தான் சார்?
1: படம் என்னன்னு சொல்லிட்டா நீங்க பாடல் என்னன்னு சொல்லிடுவீங்களே. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
0: இல்லை, ஒரு குழு
1: வணக்கம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: சென்னை கொளத்தூர்ல இருந்து அபிராமி விஜயகுமார் பேசுறேன்.
1: அபிராமி விஜயகுமார், உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா இல்ல பாடல் வரி கேட்டீங்களா?
2: பாடல் வரி கேட்டேன், ஆனா நான் புது நேயர், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இது பண்ணிருக்கேன்.
1: அப்படிங்களா, சரி. பாடல் கண்டுபிடிக்க முடியலீங்களா?
2: ட்ரை பண்றேன்.
1: ஓகே. பேசி பேசி அர்த்தம் என்ன, பேசாமல் முன்னேறணும், காதல் எல்லாம் மேகம் போல தன்னாலே உண்டாகணும்.
2: தெரியல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க,
1: ரொம்ப நன்றிமா. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: பாடல் வரி கேட்டீங்களா?
3: யார் நடிச்சது?
1: அரவிந்த் சுவாமி நடிச்சது.
3: அரு அரவிந்த் சாமியா?
1: ஆமா. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சரிங்க, அடுத்த நம்பருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன பாடல்?

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேயர்கள் பலரும் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாமல் போன அந்த பாடல் என் சுவாச காற்றே திரைப்படத்திலிருந்து ரஃபி அவர் பாடிய பாடல். அது வைரமுத்துவோட வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில். இந்த படத்தோட நாயகன் அரவிந்த் சுவாமி. நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. நேயர்கள் தொலைபேசியில் அழைக்கும் பொழுது ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நான் பேசுகிறது ரேடியோவில் கேட்கும், அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் ஃபோனில் தான் பேசணும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
1: சார், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
2: திருவண்ணாமலையிலேருந்து ஈ பிரதா பேசுகிறேன் சார்.
1: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
2: ஆ சொல்லுங்கள் சார். என்ன சப்ஜெக்ட் சார் இது?
1: சப்ஜெக்டே என்னன்னு தெரியாமல் கால் பண்ணியிருக்கீங்களா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டுருக்கோம். நான் ஒரு பாடலோட இடையிலேருந்து வரிகளை சொல்லுவேன், நீங்கள் என்ன பாட்டு

0: பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும்.
1: என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்களா, என்ன படம் கண்டுபிடிங்களா,
0: என்ன பாடல்னு கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே ஓகே சார், ஓகே சார்.
0: குட்டி சுவர் ஏறி வெட்டி கதை பேசி காதல் ஜாலியில் பாடம் காலி தோழா. குட்டி சுவர் ஏறி வெட்டி கதை பேசி காதல் ஜாலியில் பாடம் காலி தோழா.
1: பாட்டு பாடுங்களா, படம் பேசணுங்களா சார்?
0: நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய விருப்பப்பட்டு வச்சது.
3: ஹலோ,
0: வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை பேசுறேன் சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா இல்ல பாடல் வரி கேட்டீங்களா?
4: அது இந்த பாய்ஸ் திரைப்படத்துல வர்றது தானே?
0: பாய்ஸ் என்பது கரெக்ட் தான், அந்த படம் தான். என்ன பாடல்னு சொல்லுங்க.
4: அது இந்த சரிகம அப்படின்னு வரும்.
0: அப்படிங்களா, சரி, முயற்சி கரெக்ட் தான். அடுத்த நேர்கிட்ட கேட்போம், அவங்க சரியா சொல்றாங்களா பாக்கலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வீரதுரை அரியலூர் இருந்து பேசுறேன்
0: சார். அவர் என்ன படம்ன்றத போன நேயர் சொல்லிட்டாங்க, பாய்ஸ் என்ன பாடல்?
5: அது வந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மாத்தியோசி மாத்தியோசின்னு வரும்
0: சார். அதே அதே பாடல் தான், கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
5: நன்றி சார, நன்றி.
6: Thank you.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: நேரம் 4:26. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை முதன்முறையாக கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் அப்படி என்னன்னா, ஒரு பிரபலமான பாடலோட சரணத்திலிருந்து பாடல் வரியை நான் சொல்லுவேன். அது என்ன, அந்த பாடல் என்ன, அதோட முதல் வரி என்னன்னு நீங்கள் சொல்லணும். நேர்கள் காத்திருக்கிறார்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, நான் ஹிந்தியில இருந்து விஜயா பேசுறேன் சார். வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க மேம். சார் சொல்லுங்க சார்.
0: உடம்பு முழுதும் காயமடி, உதட்டின் நரம்பில் ஆறுமடி, பிரிவு என்றும் கொடியதடி, பிரியம் காட்டு பழையபடி.
1: யார் சார் நடிச்சது?
0: க்ளூ அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். நீங்கள் எடுத்த உடனே க்ளூ கேட்டால் எப்படி?

0: சரி, நல்ல முயற்சி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: நான் ஆறுமுகம் பேசுறேன் சார், திருப்பூர் மாவட்டம் கல்லுக்கடிலிருந்து.
0: ஆறுமுகம் சார், உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: போறேங்க சார், கொஞ்சம் ஈஸியாக போறேங்க சார்.
0: உடம்பு முழுவதும் காயமடி, உதட்டின் நரம்பில் ஆறுமடி, பிரிவு என்றும் கொடியதடி, பிரியம் காட்டு பழையபடி. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இனப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: பாடலை சொல்லுங்க சார், வரிகளை.

0: வணக்கம் விவ் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம், இனப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்கிருந்துமா பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, எனக்கு அதுதான் கேக்குது. உடம்பு முழுவதும் காயமடி, உதட்டின் நரம்பில் ஆறுமடி, பிரிவு என்றும் கொடியதடி, பிரியம் காட்டு பழையபடி.
1: தெரியலீங்களா?
0: சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

நிகழ்ச்சியில் கடைசியாக கேட்ட பாடல் ரட்சகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுக்விந்தர் சிங் மற்றும் சொர்ணலதா இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடின பாடல் அது. வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரமானி செயல். நேரம் 4:37 கடந்து

0: போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டுப்புதிர். இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். பாட்டுப்புதிர் நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 102.3 பாட்டுக்கு தான் தானே.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: நிகழ்ச்சியில கடைசியாக கேட்ட அந்த பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல் அது, வைரமுத்தோட வரிகள்ல. நேரம் 4:45. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் பாட்டு புதையல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருங்க. அதுக்கு முன் முன்னொரு பாடல்

கணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். மரிஹரன், சுஜாதா, ஸ்ரீனிவாசமூர்த்தி, திப்பு, கார்த்திக் மற்றும் மதுமிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் அது. வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரமானி செய்யலை.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். உங்களுக்கான பாடல் ஒரு சொல்லாங்களா?
1: குடும்பம் சார், இவ்வளவு நேரம் பழைய பாட்டா போட்டீங்க, இப்ப என்ன போட போறீங்க?
0: சரி, பழைய பாட்டா போட்டேன்னு சொல்றீங்களா?
1: ஆமா சார், பழசா போடுங்கிறேன்.
0: ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, இது கொஞ்சம் பழைய பாட்டு தான், முயற்சி பண்ணி பாருங்க.
1: போடுங்க சார், போடுங்க.
0: எண்ணில பல்லாலே உன்னோடு சிரிப்பேன், என் நெஞ்சின் நெஞ்சோடு உன் நெஞ்சை அணைப்பேன், நீ தூங்கும் நேரத்தில் நான் என்னை அணைப்பேன். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம். தெரியலீங்களா? ஓகேம்மா, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி கேட்குது. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க
2: சார்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஹலோ சார், நாங்கள் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் சார், சுவிதா பேசுகிறேங்க சார்.
1: நல்லமா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் எதுவும் சொல்லுவாங்களா?
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: என் நீல பல்லாலே உன்னோடு சிரிப்பேன், என் இஞ்சன் நெஞ்சோடு உன் நெஞ்சை அணைப்பேன், நீ தூங்கும் நேரத்தில் நான் என்னை அணைப்பேன். இது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம். ஓகேம்மா. வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: சார் வணக்கம். பாஸ்கர் டி நகர் சார்.
1: நல்லமா இருக்கீங்களா பாஸ்கர்?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லமா இருக்கேன். பாடல் வரி கேட்டீங்களா?
2: இது வந்து ரஜினிகாந்த் நயன்தாரா நடிச்ச படம் தானே சார் இது?
1: இல்லை, இது வந்து இயக்குனர் சங்கரோட படம், ரஜினிகாந்த் நடித்த படம்.
2: சிவாஜி? சிவாஜி
1: இல்லை. நல்ல முயற்சி. கேளுங்க, என்ன படம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நிறைய நேயர்கள் முயற்சி பண்ணியும் அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பாடலோட இப்போதைக்கு நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நான் உங்களை மறுபடியும் 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். இணைப்பில் வந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இணைப்பில் வந்து பேச முடியாமல் போன நேயர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள். இது விவித் பாரதிய தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். நன்றி.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நேரம் 5:01 ஆயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952 0853 2839 8 இது எங்களுக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து நாட்காட்டியில் வந்து எழுதுகிற பழக்கம் இருக்குது. அதாவது கேலண்டர் வந்து வீட்டில் அப்படியே மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கு மேலே ஒரு ரவுண்ட் இருக்கும். அப்புறம் என்னென்னமோ எழுதி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த கேலண்டர் ஃபுல்லாக நிறைய எழுதியிருப்பாங்க. அப்படி நீங்கள் கேலண்டரில் வந்து என்னெல்லாம் எழுதுவீங்க, எதுக்கெல்லாம் அந்த கேலண்டரை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணும்போது 0444 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் காத்துட்ருக்கு. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் மலேசியா வாசுதேவன் குழுவினரும் பாடிய அந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

கேட்டா தினம் போய சொல்லியேசும். ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும். போடு நூறு வேஷம் தினம் போய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு கத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும். நல்ல பேச்ச கேட்கல நான்

0: நேரம் 5:06 கேட்டுட்டு இருக்கிய 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் கேலண்டர் இருக்குங்க. ஆனால் அது நம்ம வெறுமனே நாட்கள் பார்க்கறதுக்காக மட்டும் இல்லைங்க, நம்முடைய மறதியெல்லாம் போக்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த கேலண்டரில் நீங்கள் என்னெல்லாம் எழுதி வைப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், பேசுறீங்க?
2: நாங்க
0: சொல்லுங்க, கேலண்டர்ல என்னெல்லாம் எழுதி வைப்பீங்க?
2: கல்யாணத்துக்கு போகணும்னு குறிச்சி வச்சிருப்போம் சார்.
0: ஓகே,
2: ஆனா போக முடியாத போயிடும் சார்.
0: அப்படியா? ஓ, குறிச்சி வச்சாலும் போக முடியாது, என்னப்பா இது?

0: சார். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
1: அருமன்பர் செல்வா அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேந்திர சேசன் சார். தலைப்பு சூப்பரா இருக்குது.
0: சரி சொல்லுங்க. இந்த கேலண்டர்ல என்னெல்லாம் எழுதி வைப்பீங்க?
1: பால் கணக்கு டெய்லியும் பால் கணக்கு போய் டெய்லியும் போடுவாங்க சார். ஒரு ஒரு பாயிண்ட்
0: ஓகே அதெல்லாம் எழுதி வைப்பீங்க.
1: ஞாபகம் கம்மி எனக்கு.
0: சரி
1: அதுல ஏஜி ஏஜி வைப்போம் சார்.
0: சரிங்க சூப்பருங்க. நன்றி நேஷ்ல கலந்துக்கிட்டது.
1: நன்றி சார். வாய்ப்பு நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்க. அட்டகாசமா சொல்லிருக்காருங்க. அதாவது கேலண்டர்ல இன்னும் கொஞ்சம் இடம்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. நிறைய நான் அதுல எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில நிறைய பேர் வாரியங்காவல், கதிரவன், கொளஞ்சிநாதன், பூந்தென்றல் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. குமரன் டி கே கும்பகோணத்திலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன், இனிய மாலை வணக்கம். நலமா சகோதரரே, பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு மனோகரன். இன்பா இலக்கியா, நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம். 044-2952-8532-3298-3 இந்த எண்களுக்கு கால் பண்ணி இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 100.16 அப்புறம் வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் உங்களுக்கு அடுத்த பாடலில் ராஜாவினுடைய இசையில் கங்கை அமரனுடைய வரிகளை மலேசியா வாசுதேவனும் மனோவும் குழுவினரும் பாடிய பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேரம் 5:15. கேட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. உங்க வீட்டில் இருக்கிற கேலண்டர்ல நீங்க என்னெல்லாம் எழுதி வைப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதுல நம்ம அப்படியே எழுதலாம். அதாவது வீட்டுக்கு யாராவது வந்தாலும் உடனே நம்ம ஒரு ஃபோன் நம்பர் எழுதணும், எங்க எழுதுறா கேலண்டர்ல எழுதிலாம் அப்படின்னு சொல்லி எழுதி அப்படியே வச்சிருவாங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நம்ம கேலண்டர் தான் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க எப்படிலாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? வணக்கம். 102.3 பாரதி தமிழ். வணக்கம்.
2: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் சார். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். நான் கொஞ்சம் வியாபாரம் பண்றேங்க. இந்த கடன் தங்க எழுதி வச்சிருவாங்க, அப்புறமா வந்து பேரம் பேசினாங்களா பேரப்ப இந்த தேதியில ஒட்டுக்கிறேன், அப்புறம் வட்டி கொடுத்தா இந்த கேலண்டர்ல குறிச்சு வச்சிருவாங்க, கரெக்டா பேசி வாங்கிடுவாங்க.
1: ஓகே, சூப்பருங்க. ஓ, ஒட்டுமொத்த எல்லா வேலைக்கும் அதான் பயன்படுத்துறீங்க. நன்றி சார், நன்றி.
2: எல்லாத்துக்கும் உதவுது. நண்பரோட பிறந்த நாள், எல்லாத்துக்குமே திருமண நாள், எல்லாத்துக்குமே உதவுது சார்.
1: சரிங்க, நன்றிங்க. நேஷ கலந்துக்கிறதுக்கு வணக்கம். 102.3. வணக்கம்.
3: வணக்கம் சார். மேற்கு மாமா ராமகிருஷ்ணன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: இப்ப நான் காரைக்கால தான் இருக்கேன்.
1: சரிங்க.
3: உங்க அலைவரிசா கேட்டு இருக்கேன். கேலண்டர் குறிச்சு வச்சுக்கிறது என்னன்னா, கல்யாணத்துக்கு போறது நிகழ்ச்சி பண்ணா அதை குறிச்சு வச்சுக்கணும் சார்.
1: ஓ, நிகழ்ச்சிக்கு போகணும்னா குறிச்சு வச்சுக்கணும். ஓகே, கரெக்டா.
3: காரைக்காலுக்கு
1: சூப்பருங்க. சரிங்க, நன்றி. நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3. வணக்கம்.
4: தங்கம் சார்.
1: சார் சொல்லுங்க.
4: மளிகை கடை வச்சிருக்கிறான். மந்த்லி கேலண்டர் தான் எப்பயும் யூஸ் பண்றது.
1: சரி,
4: அதான் அந்தந்த தேதியில யாராருக்கே காசு கொடுக்கணும், எது வரணும்னு எழுதி வைப்போம். கண்டிப்பா எழுதி வைப்போம் சார்.
1: ஓகே, சூப்பர். அது தொலைஞ்சு போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க?
4: நன்றி சார்.
1: அட்டகாசமா சொன்னாருங்க. நிறைய பேர் வீட்டுல இது வந்து கண்டிப்பா நம்ம கேஸ்

0: இன்னைக்கு போடுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக தீர டைம் வந்தால் இன்னொரு கேஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது ஒரு பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. வணக்கம், 102.3 வித் பாரதிய மொழி எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. நீங்கள் கேலண்டரில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு அழிச்சிட்டு எழுதுறீங்களா? சரி சொல்லுங்க.
1: ஆ
0: சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு
1: பயன்படுத்துறீங்க?
0: கேலண்டர்ல எது என்னெல்லாம் எழுதி வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி கேட்கலையா? நீங்க பிஸியா இருந்தீங்களா?
1: கேட்டுதான்
0: இருக்கீங்க, சொல்லுங்க.
1: கேலண்டர்ல என்னன்னா ஊருக்கு போகணும்னு நினைப்பேன்.
0: கேலண்டர்ல ஊருக்கு போகணும் நினைப்பீங்க? ஓகே,
1: அந்த தேதியை பார்ப்பேன். அப்புறமா தான் போக முடியாத போது மறுபடியும் மனசு கஷ்டமா போயிடும்.
0: அப்படியா? என்ன ஊர் போகணும் நீங்க? ஆமாங்க, அதாவது பசங்களுக்கு எப்ப லீவ் விடுவாங்க இல்ல நம்ம எப்ப ஊருக்கு போலாம் அப்படின்ற பிளான் எல்லாம் வந்து அப்படி கேலண்டர்ல பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சோ அதுலலாம் சில விஷயங்கள் கண்டிப்பா நம்ம எழுதி வைப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்க. 044 சேர்த்து டெல் பண்ணி 2952 5832 3881. இப்போ உங்களுக்காக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்க கங்கை மருடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: 5:25 கேட்டுட்டு 102.3 வெத் பாரதி தமிழக மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த விஷயம் கேலண்டரில் வந்து நீங்கள் என்னெல்லாம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம், வணக்கம்.
1: ஹலோ குமோகன், மீனாட்சி பேசுகிறேன் சார்.
0: மீனாட்சி மேடம் சொல்லுங்க.
1: என்னாச்சுங்க? ஃபோன் நம்பர் இருக்குனாலும் கேலண்டர் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.
0: ஓ அப்படியா, சூப்பருங்க, கலக்குறீங்க.
2: சொல்லுங்க.
0: ஒண்ணு இல்ல, பூந்தென்றல் நிகழ்ச்சியை மாத்தி சொல்லிட்டீங்க, பரவாயில்ல பரவாயில்ல. சரி சொல்லுங்க, கேலண்டர்ல என்னெல்லாம் எழுதுவீங்க?
2: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது கொஞ்சம் இதா இருக்கு.
0: சரி, கேலண்டர்ல என்னெல்லாம் எழுதுவீங்க?
2: கேலண்டர்ல வந்து மெயினா வந்து ஏதாவது போன் நம்பர் இருந்தா நோட் பண்ணி வைப்போம்.
0: ஓகே,
2: அடுத்து என்ன செய்வோம்னா இந்த கேஸ் நம்ம யூஸ் பண்ற டேட்டா போட்டு வைப்போம்.
0: ஓ ஓகே,
2: ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா இந்த கேலண்டர்ல இந்த நாள் காட்டில ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும்.
0: அட்டகாசமா சொன்னாருங்க. வணக்கம், 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் சார்,
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரசவ பத்தி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: நான் வந்து அதிகமா வந்து போன் நம்பர் எழுதுவேன். அதே மாதிரி அக்கௌண்ட் எனக்கு கொடுக்கறது, அதாவது என்ன ஊருக்கு என்ன போனா அது நான் ஏன் மறந்துருச்சு நேரத்துல இருந்து அந்த ஞாபகம் குறிச்சு. அதான்
0: சூப்பருங்க, நன்றி.

0: பெரும்பாலானவர் வந்து கணக்கு போடுறதுக்கு, அதாவது நமக்கு அவசரத்தில் நமக்கு எது கையில் கிடைக்கும் அப்படின்னு அப்படி பார்த்தோம், அப்படி சுற்றி சுற்றி பார்த்தா கேலண்டர் தான் கிடைக்குது. ஸோ அதில் தான் எல்லாருமே நம்ம கணக்கு வழக்கு எல்லாத்தையும் எழுதுறோம். ஆனால் ஒரு வீட்டில் கேலண்டரை தூக்கி போயிட்டா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் பார்த்துக்கோங்க. அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம். 102.3
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணதாஸ் ஃப்ரம் நலம்பூர்.
0: சார் சொல்லுங்க.
1: எனக்கு என் ஒய்ஃபோட பர்த்டேயும் என்னோட வெட்டிங் டேயும் மறந்துடும் சார் வருஷா வருஷம்.
0: ஓகே.
1: அது நோட் பண்ணி வச்சிருப்பேன் சார், என்னோட ஐபோன் கேலண்டர்ல போட்டு வச்சிருப்பேன்.
0: ஓகே. அப்படி வரீங்க.
1: அது காலையில 6 மணிக்கு எல்லாம் அலாரம் கொடுத்துரும்.
0: ஓ ஓகே. சரி, சூப்பர் சார், நன்றி. நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3 வணக்கம். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எல்லாரும் அட்டகாசமா பேசிட்டு இருக்காங்க பூந்தர நிகழ்ச்சியில். நீங்க

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில் கங்கையமரன் வருகிற எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி, சாய்பாபா எல்லாரும் பாடின பாட்டு சிங்கார வேலன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
3: சுமதி சுமதி
2: சுமதி நாமதேயஸ் சிங்கார வேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே.
4: அரு போரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க.

0: நேரம் 5:35. கேட்டுட்ருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்ற நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. கேலண்டரில் என்னெல்லாம் எழுதி வைப்பீங்கன்னு அப்படி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. வணக்கம், 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியம் சார், சொல்லுங்க.
1: நான் காலண்டர்ல முடிக்கிறதுனால திருமண நாள், பிறந்த நாள்,
0: ஓகே,
1: இந்த கோயில் திருவிழா நாட்கள் எல்லாம் ஒரு பதிவு பண்ணி இருப்பான் சார்.
0: ஓகே, சூப்பர் சார், நன்றி.
1: வாய்ப்புக்கு
0: ரொம்ப நன்றி. நேச்சுல கலந்துட்டு ரொம்ப நன்றி. நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. புரஷேவாக்கம் ரிஜா மனோகரன் முதல் பாடலையே எங்கள் வீட்டு மாலையை துள்ளி வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பருங்க. பர்வதவர்தனி நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வனாரப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து, நாட்காட்டிங்கிறது ஒரு மினி டைரிங்க, கோயிலுக்கு சென்றது, ரேஷன் கடைக்கு சென்றது, லாண்ட்ரிக்கு பணம் கொடுத்தது, முக்கியமாக மிளகா தனியாக அரைச்சது, எல்லாமே நான் நாட்காட்டியில் குறிச்சுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் பிரியதர்ஷன், திருமண விசேஷ நாட்களுக்கு செல்லும் நாள் இருசக்கர வாகனங்கள் சர்வீஸ் செய்யும் தேதி, மின்சார கட்டணம் செலுத்தும் தேதி எங்களது நாட்காட்டியில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. புருஷேவாக்கம் ரிஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காரு, இளமை காலத்தில் வந்து டைரியில் எழுதுகிற வழக்கம் இருந்துச்சு, காலப்போக்கில் அது மறந்து போனது. இன்றைக்கி நாட்காட்டியில் கேஸ் வந்தனால் அதை பயன்படுத்துகிற நாள், இதெல்லாம் நான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தோனி ராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஏழு கிணறு தேவா நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் பூந்தண்டல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மேற்கு மாம்பழத்திலிருந்து அமைச்சிருக்காருங்க. பொன்னேரி கலில் அகமது, இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. கிருத்கா கிருத்தி, ஓகே. அரியலூர் மாவட்டம் ஜெயந்தி, பாடல் மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சூப்பருங்க. முகமது பில்லா ஐநாவரத்துலேருந்து அமைச்சிருக்காருங்க. இன்றைக்கி பாட்டு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரங்கநாதன் ஐநாவரம், இவரும் அந்த நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காருங்க. பாப்பாப்பட்டி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வெங்கடேசன் ஆண்டி மடம் கார்த்திகை நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காருங்க. மேலப்பேடு வி தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. புண்ணியமன் வனகணேசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. ஏழுக்கிணறு தேவா பாடல்கள் நல்லாயிருக்கு, நான் என்னுடைய கடையில் தினமும் வரும் வருமானத்தை குறித்து வைப்பேன் கேலண்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காருங்க. நாட்களில் எழுதும் பழக்கம் இல்லை, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு. வேற லெவலுங்க. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து, குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நாங்கள் காலண்டரில் வடிவேலு விவேக் சந்தானம் நகைச்சுவை எல்லாம் எழுதி வைப்போம், மறுபடியும் படித்து பார்த்து சிரிப்போம்னு சொல்லியிருக்காரு. வேற லெவலில் போகிறாங்களே. ஓகே, நெடுஞ்செடியன் என்ன சொல்லியிருக்காரு, இடங்கண்ணிலிருந்து நிகழ்ச்சி வாத்துக்கு சொல்லியிருக்காரு. என் நச்சுப்பிள்ளை காரைக்கால்லேருந்து அமைச்சிருக்காருங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. புண்ணியமனோட நேகனேசன், ஓகே, நன்றிங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் வழக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காருங்க. திருப்பத்தூர்லேருந்து 100.1 விவத் பாரதியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, பால் வாங்கினது தண்ணி கேன் வாங்கினதுலாம் எழுதி வைப்பேன். கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன் பிறந்த நாளை நண்பர்களுடைய பிறந்த நாளாக குறித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சூப்பருங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பசங்க பேரம் பேத்திகள் நட்சத்திர பிறந்த நாளை வந்து நான் அடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காருங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து, வேதாரண்யம் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காருங்க. கேலண்டரில் குறித்து வைக்கிறது என்னென்னா,

அனைத்தும் மிக மிக அருமையாக இருக்குது சார். நான் கேலண்டர் குறித்து வைப்பது எஸ் பதிவு கேஸ் பதிவு தான் சொல்கிறேன் நினைக்கிறேன், அதை நான் குறித்து வைப்பேன்னு கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோளம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சங்கர் சேந்தமங்கலம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. செந்தில் கண்ணன் ஷோஃபா செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து, வேதாரண்யம் அங்கேருந்து கலையரசன் எல்லாரும் நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு கேலண்டர்ல எதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எல்லாருமே சூப்பரா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத்பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் நிலை ராஜாவினிசில் கங்கை அமரன் வருகையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: அது நந்தவனமே.
1: ஐயோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சொகமே.
2: ஏன் அக்கா மக?
3: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
0: நம்ம பாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: Till then, have a great time.
1: பூந்தென்றல் நிகழ்ச்சியில நிறைய பேர் அட்டகாசமா பேசினாங்க, நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் சௌந்தர்யனுடைய இசையில் ஷாகுல் ஹமீதுடைய குரலில் கேட்க போகிறோம் சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து பாடல். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வ, இணைந்திருங்கள் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆரணி சிஎம்ஆர் ஒளியின் ஒளிவிளக்கு தரமான கலப்படமற்ற அரிசி No.1 திடம் அரிசி.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது
3: இருள் தொடுக்கும் கருமேனி இருவிழிகள் தாமரை பூ
2: திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
3: அருள் கொடுக்கும் வலக்கையும் அழகான தாமரை பூ.
2: இன்று நாம் தரிசிக்க இருப்பது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
3: பொருள் விடுக்கும் செவ்வாயும் பொன்னடியும் தாமரை பூ இருள் கடுக்க இருப்பதுவோ திருவல்லிக்கேணியிலே.
4: புரட்டாசி மாதம் பெருமாளின் அருள் நிறைந்த புனித மாதம். திருமாலை நினைத்தாலே மனதில் அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் எங்கும் ஒலிக்கும் காலம் இது. திருமாலின் திருவடிகளை நினைத்து வழிபடும் பக்தர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி விரதம் இருந்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் மரபு. திருமாலின் நாமம் சொல்லும் நாவிற்கும் அவர் புகழ் கேட்கும் செவிகளுக்கும் புண்ணியம் சேரும் என்பார்கள். அவரது திருவுருவத்தை மனதில் நினைத்தாலே கவலைகள் விலகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் எப்போதும் உண்டு. அன்பு அறம் நம்பிக்கை பொறுமை என வாழ்வின் நல்வழியை திருமால் நமக்கு உணர்த்துகிறார். அந்த பரந்தாமனின் பெருமைகளையும் அவரது அவதார மகிமைகளையும் நினைவு கூறும் நேரம் இது. திருமாலின் திருநாமம் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும். அருள் மழை பொழிந்து அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும். புரட்டாசியின் புனித பாதையில் பெருமாளின் திருவடிகளை தேடி நாம் பயணிப்போம். நூத்தி எட்டு திருக்கோயில்கள் 108 திருக்குளங்கள் கொண்ட ஆன்மீக ஊரான திருமலையராயன் பட்டினத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர் ஒருவர் திருப்பதி பெருமாளை புரட்டாசி திருவோணம் தினத்தில் தரிசிக்க ஒவ்வொரு வருடமும் இவ்வூரிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செய்து வந்தார். காலப்போக்கில் அவரது உடல் நலம் குன்றி பாத யாத்திரையை மேற்கொள்ள இயலவில்லை. அதனால் பெரும் வேதனைக்கு உள்ளான

போது பெருமாள் அவரது கனவில் தோன்றி, உன் ஊரில் உள்ள கள்ளிக்காட்டிற்கு வரி, உனக்கு தரிசனம் தருகிறேன் என்று அசரீரியாக கூறினார். மறுநாள் பெரியவர் அந்த இடத்தை அடைந்த பொழுது ஓர் மண் மேட்டின் மீது பசு ஒன்று தானே பால் சொரிந்து கொண்டு நின்றது. அதன் காரணம் அறிய அந்த இடத்தை மண்வெட்டி கொண்டு அகழ்ந்தபோது ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்ட சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் பூமியிலிருந்து இரத்தம் வெளிப்படவே அங்கிருந்தோர் ஆச்சரியம் அடைந்து, பின்னர் ஆயுதங்கள் இல்லாமல் தோண்டும் பொழுது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் சிலை வெளிப்பட்டது. அந்த சிலையினை வைத்து அங்கு ஒரு திருக்கோயிலினை எழுப்பி இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர்.

0: இத்திருக்கோயிலினை பற்றிய செய்திகளை இவ்வாலய ஐயங்கார் கே சந்தானம் அவர்கள் நம்மிடையே பேசும் போது,
1: ஸ்ரீகாந்தாய கல்யாணே நாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், திருமராயப்பட்டினம். நீ திருக்கோவில் உள்ளே வரும்போது பலிபீடமும் அதனை தொடர்ந்து மிக நீண்ட கொடிமரமும் அமைந்து உள்ளது. அதனை தாண்டி வந்தால் கிரடன் சன்னதியும், எதிரே ஸ்ரீ பெருமாள் சன்னதியும் அமைந்து உள்ளது. வலது பக்கம் ஸ்ரீ அலமங்க தாயார் சன்னதியும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியும் அமைந்துள்ளது. பகராரத்தை வலம் வந்தால் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் வந்து சுயம்பா வந்திருக்கிற பூமியிலேருந்து பிரயோகிச்சுக்கிற பெருமாள். சௌரராஜ பெருமாள் எப்படியோ அது மாதிரி இவர் தலையில் வந்து மண்வெட்டால் வெட்டிப்பட்டது, பால் சுரஞ்ச இடம். இந்த சுவாமியை பொறுத்தவரையும் கல்யாணம் கல்யாணமும் சுத்திரபாக்கியும் கிடைக்கும். மக்கள் வந்து அனைவரும் வந்து பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து காரியங்களும் நடைபெறும். ஓம் நமோ நாராயணாய விக்னவே.

0: இத்திருக்கோயிலில் நடக்கும் பூஜைகள் திருவிழாக்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய அறங்காவலர் குழு தலைவர் ஆர். பழனிவேல் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயிலின் விசேஷம் என்னவென்றால், திருப்பதி தேவஸ்தானத்தில் நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் வேண்டிக்கிட்டு அங்கே போய் உங்களால் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் இங்கே அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய பலன் முழுக்க உங்களுக்கு அடையுங்கிறது ஐதீகம் சம்பிரதாயம். திருமல ராயன்பட்டினத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வர்மா கோயில், இந்த தேவஸ்தானத்தோட சேர்ந்த ஸ்ரீ ரகுநாத பெருமாள் கோயில், கடத்தூர் பக்கத்தில் ஸ்ரீ வீலி வரதராஜ பெருமாள் கோயில், மூணு பெருமாள் கோயில்கள் அமைந்திருக்குது. இந்த திருமலராயன்பட்டினத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த ஊரில் 108 கோயிலும் 108 குளமும் அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய விசேஷம் அது. இந்த கோயிலில் நடைபெறுகிற உற்சவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாசி மாதத்தில் மாசி மகம் வரும் இல்லையா, அப்போது இருவேளையும் தொடர்ந்து சுவாமி பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி விழா நடைபெறும். மாசி மகத்தன்று கடற்கரை தீர்த்தவாரிக்கு பெருமாள் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுப்பார். வருடந்தோறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெறும். மார்கழி மாதம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்று இத்திருக்கோவிலில் காலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பும், அது சமயம் சுவாமி ஆழ்வார்களுடன் திருவீதி உலாவும், இரவு கருட வாகனத்தில் திருவீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோல் அனுமந்தி ஜெயந்தி அன்று காலை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து வெண்ணெய் காப்பும் நடைபெற்று இரவு ஹனுமன் பெருமாளுடன் திருவீதி விழாவும் மிக சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜ அலங்காரம், முத்தங்கி சேவை, புஷ்பங்கி சேவை, திருப்பதி பெருமாள் அலங்காரமும், நவராத்திரி 9 நாளும் பல்வேறு அலங்காரமும் நடைபெறும். 10 நாள் விஜயதசமி அன்று அம்பு உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். மற்றும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் அலமேலு மங்கை தாயாருக்கும் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதத்தில் லட்சார்ஜனையும் நடைபெறும். புரட்டாசி மாதத்தில் வரும் பெரிய திருவோணத்தன்று கம்பதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த கம்பதீபமானது 4 உயரமுள்ள ஒரு பெரிய விளக்கு உள்ளது. அதை வந்து இங்கே பெருமாள் சென்னையில் காலையில் 11 மணி அளவில் விசேஷ திருமஞ்சனம் செய்து பிரசாதங்கள்லாம் படையல் போட்டு பட்டாச்சாரியார் பெருமாளை வளம் வந்து தீபத்தை ஏற்றுவாங்க. பட்டாச்சாரியார் தீபம் ஏற்றி முடிஞ்சோன்னா பொதுமக்கள்

எல்லாம் வந்து கம்பதீபத்தில் நெய் போட்டு தீபம் ஏற்றி மாவிளக்கு போட்டு எல்லாம் விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு கோவிலில் தை மாதம் சேத்தி உற்சவம் நடைபெறும். காணும் பொங்கல் அன்று தாயார் கணு உற்சவம் நடைபெறும். சித்திரை மாதம் அட்சய திருதியை அன்று உதய கருட சேவையும் அதிவிமரிசையாக நடைபெறும். சித்திரை மாதத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் பெரிய திருக்கார்த்திகை அன்று சுவாமி பிரகார புறப்பாடும் திருமங்கையாழ்வார் புறப்பாடும் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் வருஷந்தோறும் அந்த அம்பு உற்சவம் நடக்குங்க. இந்த கோயிலில் நம்ம வெங்கடேஸ்வர பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், வரதராஜ பெருமாள், ஜடாயபுரீஸ்வரர் தேவஸ்தானம், ஸ்ரீ ராஜசோழீஸ்வரர் தேவஸ்தானம், காமாட்சியம்மன் தேவஸ்தானம், இந்த தேவஸ்தானங்கள்லேருந்து சுவாமி வந்து நம்ம தேவஸ்தானத்தை சேர்ந்த அம்புத்தடலில் அம்பு உற்சவம் முடிச்சுட்டு போவாங்க. வெகு விமரிசையாக இந்த அம்பு உற்சவம் நடைபெறும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர ஆலயத்தில் ஆவணி மாதத்தில் வரும் கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஊஞ்சலில் அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அது சமயம் மறுநாள் வந்து உரியடி, ஆலய வாசலில் ஒரு உரியடியும் வீதியை சுற்றி மூன்று உரியடியும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர மாலை அனைவரும் வந்திருந்து பெருமாளின் அருளை தெரிவிக்குமாறு தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் கேட்டுக்கொள்கிறோம்.

0: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
1: திருப்பட்டில் பேசுறேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி, எத்தனையோ ஜனங்களுக்கு திருப்பதிக்கு போக முடியாத பல குறைகளை இவர் கேட்டு நிறைவேற்றியிருக்காரு. மிக சிறந்த பெருமாள் கோயில் இது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பல ஊர்களிலிருந்தும் வந்து இறைவனை வேண்டி பலன் பெற்று சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன இன்னொரு சிறப்புனா, நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு காரைக்கால் போகிறவங்கெல்லாம் இங்கேயும் வந்து சேவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெருமாள் மேலே அவ்வளோ இது பக்தியாகவும் ஈடுபாட்டோடு இருக்காங்க. வேண்டுவதை கொடுக்கும் பெருமாள் இவர். அதனால் ஜனங்கள்லாம் இங்கே வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். இதை கேட்கும் மற்றவர்களும் எங்கள் திருக்கோவிலுக்கு வந்து இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டுகிறோம்.
2: என் பேர் வந்து கலையரசி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இங்கே வந்து நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். இது எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலாக தான் நாங்கள் வந்து இதை சாமி கும்பிட வருவேன். நான் கிட்டத்தட்ட 32 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. எனக்கு வந்து மன திருப்தி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. திருப்தி இருக்குது. இன்றைக்கி கூட என்னை கடவுள் தான் என்னை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வானொலி மூலமாக கேட்டுட்ருக்க அனைவருக்குமே ஒரு வேண்டுகோள், எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து கடவுளோட அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சுபிட்சமாக வாழணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன்.
3: என் பேர் வெங்கடாஜலா. எலையம்குளத்தூரில் வசிக்கிறேன். நான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சின்ன குழந்தையிலேருந்து வரேன். எனக்கு 65 வயசாகுது. என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற அத்தனை நல்லது எல்லாத்துக்கும் பெருமாளை சேவித்து நல்ல விதமான ஒரு இதை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதனால் அவரை நம்பி நான் அவரை டெய்லி வந்து கும்பிட்டு, எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் அவருடைய கருணையை பக்தியை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுங்க. வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் வந்து சேவித்தேன். சேவித்த ஒரு 3 மாதங்களும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கே வச்சோம்னா உடனே நடக்கும்.
4: என் பேர் கலைநாதன். நான் இந்த திருமலைராயன்பட்டினத்தை சேர்ந்தவன் தான். நான் ஐடியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதே இந்த பெருமாளுடைய இது தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் அதுக்கு பிராய்ச்சித்தம் தினமும் வந்து இந்த பெருமாளை நான் வணங்கிட்டு போகிறேன். எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து அங்கே இருக்கிற பெருமாளை தினசரி வணங்குவது என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கிறேன் நான்.

புரட்டாசியின் புனித பயணத்தில் பெருமாளின் திருவடிகளை நினைத்து நாம் பயணித்தோம். பெருமாளின் திருநாமம் நம் உள்ளங்களில் பக்தியையும்

0: நம்பிக்கையையும் விதைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் நம் இல்லங்களில் என்றும் ஒலிக்கட்டும். திருமாலின் திருவருள் நம் குடும்பங்கள் அனைத்திலும் நிறைந்து இருக்கட்டும். துன்பங்கள் விலகி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். நம் எண்ணங்களில் நல்ல சிந்தனையும் செயல்களில் நல்லறமும் மலரட்டும். பெருமாளின் அருள் நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கட்டும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி. ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி No. 1 திடம் அரிசி.
4: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் மகாராஜன் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளில் KV மகாதேவன் இசையில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமலை தேன்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் எம் ஆர் விஜயா இணைந்து பாடிய பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

கரிதா நிதா நிம பனிதா கரிதா சரி கரி தனி தனி பம பரிசா இதக சக சகமகம்.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல் மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு

0: செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மைப் பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மைப் பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மைப் பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநகரை தூய்மை மிகு நகரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதால் தொடர்ந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்கு மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதியாட்டத்தில்

40-34 என்ற புள்ளிக் கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:41. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் பைசன் காலமாடான் அப்படின்ற படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடிய பாடல் இது. மாரி செல்வராஜ் வரிகளில்.

என் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் டூர் திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் மோஹித் சௌஹான் இணைஞ்சு பாடிய பாடல் இது. விவேக்கோட வரிகளில் சாயபயங்கர் இசையில்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி திரைக்காணும். திரைக்காணும் நிகழ்ச்சியோட முதல் பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷால் இணைந்து பாடிய பாடல் இது. விவேகாவின் வரிகளில், டி இமான் இசையில்.

திரைக்களம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பிகில் படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் அரியரன் மற்றும் மதுரதாரா தலூரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இது. விவேக்கோடு வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 7:10 கடந்து போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைஞ்சு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கடாரம் கொண்டான் திரைப்படத்திற்காக சிற்றீராம் பாடிய பாடல் இது. விவேகாவின் வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 25 ஆண்டுகால பொது வாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
2: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் சர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை ஐஐடி பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பு

0: விற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப் பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். போதைப் பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களில் இருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப்பதக்கங்களுடன் 10th இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப் பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: சிற்றீராம் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், உமாதேவியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் NGK திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். நேரம் 7:29 நொடிகள் கடந்து போயிட்டுருக்கு. இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் சரியாக 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள இளவழகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல், உழைப்பால் உயர முடியும். கடின உழைப்புக்கு

0: இருப்பார்கள், சக ஆட்கள் கூட சேர்ந்து உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். அப்ப வேலை செய்பவரும் முதலாளி நம்ம கூட வேலை செய்யறாரு, நாமளும் நல்லபடியா உழைப்பை வெளிப்படுத்தணும்னு நல்லா வேலை செய்வார். வேலை திறன் முழுமையா வெளிப்படும். புரொடக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய உற்பத்தி திறன் நல்லா இருக்கும். இதே போல்தான் நேரம் காலம் பார்க்காம உழைப்பவர்கள் நெசவாள நண்பர்கள், அவர்கள் உண்டு அவர்களது தறி உண்டுன்னு வேலை பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கும் குடும்ப அங்கத்தினர்களின் ஒத்துழைப்பே போதும் அவங்களுக்கு, இல்லனா சக நெசவாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று அந்த வேலையை முடிப்பாங்க. பண்டமாற்று முறை மாதிரி இவர்களுக்கு வேலை செய்து கொடுத்தவர்களுக்கு அவர்கள் தேவையின் போது இவர் போய் உதவுவார். இந்த நெசவாள நண்பர்கள் காலையிலேயே தங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க.
1: இளவழகன் சார்,
0: நெசவாளர்கள் உழைப்பு பத்தி கடுதாசியில எழுதும் போது ஒரு கதை நினைவுக்கு வருது. இது கதையா நடப்பான்னு ஆராய்வதை விட அதில் இருக்கும் சாராம்சம் முக்கியமானது, அதை எடுத்துக்குவோம். பாருங்க, ஓர் இரவு ஓர் அரசன் நகர்வலம் வந்துட்டு மாறுவேடத்துல வந்துட்டு நேரமானவுடன் பக்கத்தில் இருந்த வீட்டில் தங்குவதற்காக கேட்டிருக்கிறார். அது ஒரு நெசவாளியின் வீடு. தம்மை நாடி வருபவர்களுக்கு உபசரணை செய்வதில் விவசாய சமூகம் நெசவாள சமூகம் சளைத்ததல்ல. சரி, யாரோ ஒருத்தர் வந்துட்டாரேன்னு அவர் அரசர் என்று தெரியாமலேயே அவருக்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அரசரும் அயர்ந்து தூங்கிவிட்டார். காலையில நெசவாள அன்பர் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவரது இடது கையில ஒரு கயிறு. காலையில் எழுந்த அரசன் நெசவாளியிடம், அதென்ன இடது கையில கயிறுன்னு கேட்டதுக்கு, தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கு, குழந்தை அழுதால் இந்த கயிறை இழுப்பேன், தொட்டில் ஆடும் என்றார். பக்கத்துல ஒரு நீண்ட குச்சி இருந்தது, அதில் ஒரு கருப்பு துணியும் கட்டப்பட்டிருந்தது. இது எதற்கு என்று அரசன் கேட்க, வெளியே மனைவி தானிய தவசுகளை காய போட்டிருக்காங்க, அதை சாப்பிட வரும் பறவைகளை விரட்ட என்றார் இவர். நெசவாளி அசையும் போது இடுப்புல கட்டியிருந்த மணி அடிச்சது, ஒலி கேட்டது. இதென்ன மணிச்சத்தம்னு அரசன் கேட்க, வீட்டுல ஓர் எலி இருக்கு, அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணி என்றார் நெசவாளி. இவரது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே நாலஞ்சு பசங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு அரசன், இவர்கள் யார் என்று கேட்க, நெசவு வேலை செய்யும் போது வாய் சும்மா தானே இருக்கு, அதனால எனக்கு தெரிஞ்ச நல்ல செய்திகளை பாடல்களை இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன் அவங்கள உள்ள கூப்பிடக்கூடாதான்னு மறு கேள்வி கேட்ட அரசனிடம், இல்ல அந்த பசங்க நான் சொல்றத கேட்டுக்கிட்டு அங்க வச்சிருக்கிற மண்ணை காலால குழப்பி கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு இவர் பதில் சொன்னார்.
1: இளவழகன் சார்,
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு நேரத்துல எவ்வளவு வேலை செய்யறாரு பாத்தீங்களா அந்த நெசவாள நண்பர். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கை செய்யணும் பாங்க. அதுபோல பல வேலைகளையும் ஒருங்கிணைக்கணும், அப்போதுதான் கூடுதல் லாபம் பலன் பெற முடியும். நெசவு தொழில் விவசாய தொழில்லாம் நமது குலத்தொழில், விட்டுடக்கூடாது, விட்டுட முடியாது, அது தொடரணும். இதற்காகத்தான் அரசாங்கமும் நெசவாளர் ஆரோக்கிய காப்பீட்டு திட்டம், நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு, அகவிலைப்படி உயர்வு, வீட்டு மானியம் அதிகரிப்புன்னு பல அறிவிப்புகள் கொடுத்திருக்கு. இவையெல்லாம் நடைமுறைக்கு வந்து அவர்கள் வாழ்வு வளம் பெறணும். சோம்பேறித்தனத்துக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம், அதுவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தரும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஸ்பேட் ராஜாவும் ஹார்ட் ராணியும் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் இது. சாம்சி எஸ் இசையில்

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 7:40. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் என்னோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இறை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திற்காக சிட் ஸ்ரீராம் மற்றும் டர்புகா சிவா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல் இது. தாமரையோட வரிகளில் டர்புகா சிவாவின் இசையில்

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யா சகா திரைப்படத்துக்காக யாயும் யாயும்ன்ற பாடல். நரேஷ் ஐயர் மற்றும் ரீதா தியாகராஜன் இணைந்து பாடிய பாடல் இது. ஷபீரின் இசையில், ஷபீரின் வரியில்.

பாட்டம் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சீமராஜா படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷால் இணைந்து பாடிய பாடல் இது. யுகபாரதியின் வரிகளில் டி இமானி செய்யல்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை, காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணும் திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் ஓலம்

ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்குறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான், பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் எப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டது. உடனே நடுத்தருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதோ அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாராம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட்டான் டான்னு.

0: பகவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். எனக்குள் நான் நிகழ்ச்சியில ஆக்டர் ரவிகாந்த் அவங்க தான் இருக்காங்க. போன வாரமும் நம்ம ஆக்டர் ரவிகாந்தோட இன்டர்வியூ கேட்டோம், அதோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போறோம். கங்கையம்ரன் சார் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, நல்ல க்ளோஸ் டு ஹார்ட்.
1: எனக்கு அவர் காட் பிரதர், சார்வாசன் காட் ஃாதர் மாதிரி எனக்கு கங்கையம்ரன் வந்து காட் பிரதர். எனக்கு
0: இப்ப அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து வெங்கட் பிரபு சார். அவரும் இல்ல உங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டா யூஆர் லக்கி சாம் அப்படின்னு அவர் திங்க் பண்ற ஒரு பர்சன். அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க மங்காத்தா.
1: வெங்கட் பிரபு சொன்ன ஹி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இஸ் ஜாப், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி ஹி இஸ் is a vice versa guy, very nice guy.
0: மங்காத்தால வந்து அஜித் சாரும் இருந்திருக்காங்க, அர்ஜுன் சாரும் இருந்திருக்காங்க. சோ அர்ஜுன் சார் கிட்ட நீங்க உங்க ஸ்கூல் டேஸ் பத்தி எல்லாம் திருப்பி ரீகலெக்ட்
1: பண்ணீங்களா? அது எங்க வீட்ல தான் ஷூட் பண்ணாங்க மங்காத்தா. அந்த கிளைமாக்ஸ் மீங்க அந்த அர்ஜுனோட அந்த பெட்ரூம் எல்லாமே எங்க வீட்ல தான் ஷூட் பண்ணது. சோ உட்கார்ந்து அத பேசிட்டு போ ஸ்கூல் பத்தி. அவன் பேசும் ஸ்கூலுக்கு போனே அதுக்கு நான் இப்ப நான் பேங்க் ஆனா இப்ப நான் பெங்களூர் போனா நான் போவேன். அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற என்னோட கிளாஸ் டீச்சர் தான் இன்னைக்கு அவங்க ஹெட்மிஸ்டர் சார் இருக்காங்க. போய் பார்த்து பேசிட்டு அதெல்லாம் உண்டு. அதே மாதிரி பெங்களூர்ல கூட ஹேட் டூ ஹவுசஸ் அங்கேயே அந்த வீடு வித்துட்டோம். நான் பிறந்து வளர்ந்த வீடெல்லாம் அங்கேதான். அது பெங்களூர் போனா அந்த தெருவுக்கு போவேன் நான். அந்த போய் நம்ம இருந்த வீடை பார்ப்பேன், அது முடிச்சு வீட்டுல பக்கம் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு கம் பேக்.
0: நல்ல ஒரு மெமரியா.
1: ஐ ஆல்வேஸ் டூ தட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பிரியாணி மூவில ஆக்ட் பண்ணீங்க இல்லையா?
1: பிரியாணி, எஸ்.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
1: அதான் சொல்றேன், இட்ஸ் ஆல் தி சேம். வெங்கட் பிரபு வர்க் பண்ணும்போது இட்ஸ் ஆல் தி சேம். ஹி டெல்ஸ் மீ தி சப்ஜெக்ட் ஓன்லி ஆன் தி லாஸ்ட் மினிட். அங்க ஷார்ட்க்கு போனதுக்கு அப்புறம் சொல்ற திஸ் இஸ் யுவர் கரெக்டர் அப்படிம்பாரு. அப்படி போட்டு பண்ணிட்டு அது நல்லா போச்சு. இட் வாஸ் a நைஸ் film.
0: எல்லாருக்குமே ஒரு சென்டிமென்ட் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வெங்கட் பிரபு சாரா இருக்கட்டும், விஷால் சாரா இருக்கட்டும், அவங்க உங்க வீட்ல நிறைய
1: விஷாலும் பண்ணிருக்காரு. அது விஷால் அதே மாதிரி தான், அவரோட படத்துல சென்டிமென்ட்டா என்ன அதுன ஒரு சீன் நடிச்சே ஆகணும்பாரு. அப்படிதான் I have a house in Ooty. சோ நான் இன்னைக்கு கிளம்பி போயிருக்கேன் ஊட்டிக்கு. கரெக்டா வீட்டுல போய் இறங்குற போன் நாளைக்கு உனக்கு ஷூட் கார்த்தால அப்படின்னு. இது இந்த லத்தி படம். இப்பதான் நான் வந்த ஊட்டிக்கு, நான் நாளைக்கு உனக்கு ஷூட் அவ்வளவுதான். கட் பண்ணிட்டாரு போன. என்னடா பண்ண, திருப்பி ஃபுல் நைட் வண்டி ஓட்டிட்டு. ஐ ஆல்வேஸ் டிரைவ், ஐ ப்ரிஃபர் டிரைவிங் ஆல்வேஸ். நைட் ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு வந்து ஷூட் முடிச்சுட்டு சேம் டே பேக் டு ஊட்டி அகேன். சோ அந்த மாதிரி விஷால் மூணு படம் நான் பண்ணிட்டேன். விஷால் கூட, திஸ் வாஸ் வெரி நைஸ் கை, வெரி பிராக்டிகல் கை.
0: அதே மாதிரி கேபி சார் ஆல்சோ அவங்களோட சீரியல்ஸ் எல்லாம் அவங்களோட வீட சென்டிமெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க.
1: சொல்லத்தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நாட் பாசம்ல இருக்கு, ஒரு அஞ்சாறு எபிசோட் பண்ணாருங்க. என் பொண்ணு ஆட் பண்ணாது.
0: அதே மாதிரி காத்து வாக்கில ரெண்டு காதல், கத்தீஜாவோட
1: ஆமா
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க.
1: காத்து வாக்கில் ரெண்டு காதல் வந்து பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அவரோட ஃபாதராக நான் ஒர்க் பண்ணுறதுல நயன்தாரா காம்பினேஷன் எல்லாமே வரும். அதில் வந்து எனக்கும் ஒய்ஃபுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அது. ஓகே, இது விஷயம் என் பொண்ணு நோட்டீஸ் பண்ணுவாள். அவள் வந்து எப்படியானா எங்களை பேட்ச் பண்ணுன்னு பார்ப்பா, பட் செட்டே ஆகாது. அது கிட்டத்தட்ட சமந்தா அவள் கிளீனாக சொல்லிட்டான், ஒய் இஸ் இட் யூர் ஆல்வேஸ் ஃபைட்டிங்? அதாவது சீன் பிரகாரம் நான் ஃபைட் பண்ணது நான் இல்லாமல் உங்கள் அம்மா, முதல்ல உங்கள் அம்மா திருத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த காம்பினேஷன் சீன் எல்லாம் போகும். அதுவும் ஒரு த்ரீ டேஸ் வீவர் இன் பாண்டிச்சேரி ஷூட்டிங். அதுவும் விக்னேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது தட் வாஸ் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹீஸ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த சப்ஜெக்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் வந்து ஸ்பாட்டில் தான் வந்து எழுதுவார். ஸோ ஹீ ஹிம்செல்ஃப் வில் நாட் டெல் அஸ் வாட் இஸ் கோயிங் ஹேப்பன் அப்படின்னாலும். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆட் ஒன்று பண்ணார், அதில் வந்து நீ தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நயன்தாராக்கு ஃபாதர் கேரக்டர் பண்ணேன் நான் அதில். அந்த ஒரு இட்ஸ் அ நான்வெஜ் ஆட் ஒன்று. அதுக்கப்புறம் நயன்தாரா இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், மலையாளம் ஃபிலிம், டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ரவி எனக்கு ரோல் வந்து ரவி செய்யணும், ஏன் செய்ய மாதிரி லூயிட் ஃபார் யூ சொல்லிட்டு. அந்த மலையாள படத்தில் வந்து எனக்கு அவளுக்கு ஒரு தமிழ் போர்ஷன். நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அதில் வந்து நான் ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருப்பேன். அந்த கேஸ் நடத்துகிற அந்த வில்லன் வந்து என்னை வந்து மிரட்டிட்டு போவான், இதுக்கப்புறம் நீ இது கையில் கை வச்சேன்னா உன் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி கொண்டு போயிடுவேன் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் அந்த கேஸை நான் விட்ரா பண்ணிடுவேன். இந்த விஷயம் தெரிஞ்சு நயன்தாரா வீட்டுக்கு வருவாள் என்ன ஆச்சுன்னு கேட்குறது. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு அது ஒரு தமிழ் போர்ஷன். ஆனால் அவள் அதே மாதிரி தான், அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஏதாவது ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக கூப்பிடுவா அப்படின்னு.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கேபி சார் வந்து டயலாக் பேப்பர் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாலும் நீங்கள் அதில் இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்போ விக்னேஷ் சார் வந்து ஸ்பாட்ல வந்து தான் உங்களுக்கு அந்த டயலாக்ஸ்.
1: எனக்கு டயலாக் ரொம்ப கம்மி, அதில் காத்து வாக்க ரெண்டு காதல் டயலாக் ரொம்ப கம்மி எனக்கு. அதில் மிஞ்சி போனால் இந்த ரெண்டு சண்டை போட்ட சீன் தான். அது பொண்ணுகிட்ட பேசுகிற சீன் வரும், சென்டிமெண்டாக பேசுகிற சீன் வரும். நான் ஃபாரின் போயிடுவேன், அவளுக்கு என்ன வேணும் சொல்லுவேன் வாங்கிட்டு அப்படின்னு. நான் அந்த ஒரு ஃபோன் பிளாக் தான், அது ஒரு சென்டிமெண்டான ஒரு பிளாக். அது அஃப்கோர்ஸ் அது சொன்னது ஒன்று, பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு பேசணும் நான் அதில். அதை நான் உன்னை மிஸ் பண்ணுறேங்கிற கான்செப்டும் அதில் கிடையாது. நான் அதை சொல்ல உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன், அதுக்காக நான் சீக்கிரமாக நான் வந்துடுவேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, இதெல்லாம் நான் போட்டு விட்டு.
0: பரவாயில்ல, இது நம்ம கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை தாண்டி இன்னும்
1: இல்ல. அதுதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்க பிடிக்கல, அது நல்லா இல்ல ரவி அது வேண்டாம், அது ஒட்டல அது வேண்டாம் அப்படிமாங்க. We are giving something extra to it. So I'm talking to my daughter after long gap. So ஒரு அப்பா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுவா அந்த மாதிரி.
0: பட் இந்த ஜெனரேஷன்ல இத மாதிரி டயலாக் இம்ப்ரோவைஸ் பண்றாங்களா?
1: இருக்காங்க, பண்றவங்க இருக்காங்க, பட் நாட் ஆல். சில பேர் வந்து பயந்து இம்ப்ரோவைஸ் பண்ணாம இருப்பாங்க. பட் நான் வந்து இவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் கேட்டேன், இது இப்படி தான் பண்ண போறோம் என்ன, ஒரு லுக் ஒன்னு விடுவாங்க, அதுலயே தெரிஞ்சு சரி பண்ணி தொலைங்கிற ரிசல்ட் அதுலயே தெரிஞ்சிடும்.
0: ஓகே, இப்போ நம்ம நிறைய பேரை பத்தி உங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட காட் பிரதர் கங்கை அமரன் சார் பத்தி சொல்லுங்க.
1: பயங்கர ஸ்ட்ரிக்ட்.
0: ஸ்ட்ரிக்டா?
1: பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆமா, அவருக்கு அதே மாதிரி ஆனா நல்ல கோபம் வரும், பட் ரொம்ப ஜாலியான மனுஷன். அதாவது அவர்கிட்டயும் வந்து நம்ம என்ன வேணுமோ பேசலாம். யூ கேன் லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். அவரும் அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் கச்சேரிக்கு போகும்போது. நான் தான் அவரை போய் பிக்கப் பண்ணிப்பேன், போகும்போதே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஐ கேன் கால் ஹிம் அஸ் அன் என்சைக்ளோபீடியா. அவர் அப்படிதான், யூ கேன் டாக் டு ஹிம் எனி சப்ஜெக்ட் யூ வாண்ட், யூ வில் கெட் அ ப்ராப்பர் சொல்யூஷன் ஃபார் இட். அந்த மாதிரி ஒரு மனுஷன், பட் வெரி நைஸ் கை. அந்த ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ். அவங்க ஒய்ஃப் வந்து நான் வந்து அண்ணின் தான் கூப்பிடுவேன். அவங்களும் எதனா இருந்தால் என்ன தான் கேட்பாங்க, ரவி அது இப்போ எனக்கு வாங்கி கொடு, இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஐ வாஸ் வெரி க்ளோஸ் வித் ஃபேமிலி. And,

0: இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்று கமல் ஃபேமிலி, கங்கைமுரன் சார் ஃபேமிலி, கங்கைமுரன் சார் ஃபேமிலி, எஸ்பிபி, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்டை பொறுத்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அமர் சார் கூட வந்து அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இங்கே திருப்பூரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள்லாம் கச்சேரிக்கு ஒன்று தான் ட்ராவல் பண்ணோம், சில்க் ஸ்மிதா வந்திருந்தோம். அதான் ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீங்கர் நேரில். ஸோ எல்லா ப்ரோக்ராம் படுக்கும்போது சில்க் ஸ்மிதாக்கு எனக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் கிடையாது. அப்போ எனக்கு ப்ரோக்ராம் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது தான் ரவிக்கிட்ட போனோம், அவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பான். நானும் அப்போ பேர் வந்து விஜயலட்சுமி, ஆக்சுவலாக நான் விஜயன் தான் கூப்பிட ஆரம்பிச்சேன் நேரில்தான். ஸோ நானும் அவ்வளோ உட்காந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா சொன்னால், இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு யூஎஸ், ஸோ எனக்கு வந்து கேன் யூ கம் வித் மீன் டூ த ஸ்கிரிப்ட் ஸோ மேசர், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஈவினிங் அவள் வீட்டில் தான் இருப்பேன் நான். அப்போ வந்து எனக்கு அண்ணாமலைபுரத்தில் வீடு, அவள் வந்து பிரசாத்துக்கு பின்னாடி தான் அவள் வீடு. டெய்லி அங்கே உட்காந்துட்டு யூஎஸ்க்கெல்லாம் போனால் 45 days, நாங்கள் வந்து வீக் டேஸ் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிட்டத்தட்ட அந்த 45 நாளுக்கு வர வேண்டிய எல்லா வீக்குக்கு வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட் நான் கிளம்பி வந்துட்டேன் நான். அங்கே தான் சாப்பாடு, எனக்கு சாப்பாடு ஊட்டியெல்லாம் விடுவாங்க, அந்தளவுக்கு வி வர் வெரி க்ளோஸ். கிளம்பி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஷீ இஸ் நோ மோர், அன்னைக்கு ஃபுல் டே ஐ வாஸ் டோட்டலி ஆஃப். எனக்கு நான் என்னன்னே தெரியல. எனக்கு ஆச்சா, அவ்வளோ பிரேவான பொண்ணு அந்த பொண்ணு, ரொம்ப பிரேவான பொண்ணு, ரொம்ப தைரியசாலின்னு சொன்னால். அதாவது என்னென்னா, அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, ஷீஸ் பாயிண்ட் பிளாங்க், அதாவது வந்து இந்த வழவழ குழ குழ வெட்டு உணர்த்துன்றது ஓப்பனாக சொல்லிவிடுவோம். இது வந்தாலும் இல்லை ரவி, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிட்டாகாது சொல்லிட்டேங்கிட்ட. நான் நல்லா தமிழுக்கு இது ஓகே, பட் தெலுங்குக்கு தமிழில் வர கான்செப்ட் வந்து நம்ம வேறு எந்த லாங்குவேஜ்லையும் பண்ண முடியாது. மலையாளத்தில் பண்ணலாம், கன்னடாலும் தெலுங்குல பண்ணவே முடியாது. சொன்னால் இது தெலுங்குல செட் ஆகாது ரவி, அது வேண்டாம், அதை அப்படியே மாற்றிட்டேன். 45 பேஜ் ஃபுல்லாக உட்காந்து மாத்திரேன். ரெண்டு நாள் நான் சொல்ல, அப்புறம் என்ன 2 days ஐம் நாட் கம்மிங் ஹோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபோன், அப்போ வந்து மொபைல் ஃபோன் கிடையாது, ஃபோன் மேலே ஃபோன், அதை பண்ணியா இது பண்ணியா இது மாத்திரி அதை மாற்றி, அந்தளவுக்கு ஷி வாஸ் வெரி குட் கேர்ள்.
1: நிறைய பேர் அவங்களை பத்தி சொல்லும் போது சொல்லிருக்காங்க, க்ளோஸா பழகுறவங்க வந்து அவங்க ஒரு சச் ஸ்வீட் சோல், அவங்க ரொம்ப
0: குழந்தை பண்ணி கொண்டு குடும்பம் எடுத்துட்டு
1: பேரழப்பு தான் அவங்களது.
0: சீரியஸ்லி
2: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். ஓ.

0: இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜில் பாட்டு பாடும்போது கமல் சாரோட வாய்ஸை இது மாதிரி நாங்களாம் இது பண்ணுவோன்னு. சிங்கிங்கில் உங்களுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா?
1: இல்லை, எனக்கு மியூசிக்கில் சி ஐ நோ த பேஸ் ஆஃப் மியூசிக் எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. சரி, நமக்கு தான் மெயின் கவுண்ட் தெரிஞ்சாலே போருமே, அது தெரிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் பி அ சிங்கர். பட் அந்த சங்கதிகள்னு ஒன்று வரும். நான் முதல்ல சங்கர் கணேஷ் தான் பாடிட்டு இருந்தேன். அப்போலாம் அந்த சங்கதிகள் மேட்டர் எனக்கு தெரியாது. அமர் சார் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சங்கதிகள் மேட்டரே கற்றுக்க ஆரம்பிச்சேன். நான் சொன்னாடி இது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இழுத்துக்கணுமே விடணும்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஆன் இட். அண்ட் வேற எந்த வாய்ஸும் நல்ல முடியாது எனக்கு, ஒன்லி கமல். வேற எந்த வாய்ஸும் செட் ஆகாது எனக்கு.
0: எஸ்பிபி சார் பற்றி சொல்லுங்க, ஏன்னா அவங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இல்லை.
1: பாலுவண்ணா, எஸ், அதை சொன்னேன். அவர் ஹைதராபாத் போகும்போது ஒரு ப்ரோக்ராம்க்கு என்ன கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி தான் ஸ்கிரிப்டுக்காக தான். ஸோ போயிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து வி மெட். அவர் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தது. நான் இங்கே தான் இருக்கேன், நீ எங்கே என்ன சொன்ன இங்கே தான் இருக்கேன். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவோம், அது எனக்கு தெரியாது. உட்லண்ட்ஸில் அதில் எங்கே நான் உட்லண்ட்ஸில் தான் ஏ நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்படி ஈவினிங் உட்காந்துக்கலாம் சொல்லிட்டு ஈவினிங் வந்து வி சிட் அண்ட் வி ஹாவ் அ திங் ஆன் பேச ஆரம்பிப்போம். பால்வன் அதே மாதிரி நிறைய பாடுவார், சும்மாவே பாடிட்டு இருப்பார். எதனா மனதில் உறுதி வேணும் பாடுவார்ல, அதே தான் ரியல் லைஃப்ல, அதே தான். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சீனா அந்த சீனுக்கு எதனா ஒரு பாட்டு பாடி விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஹி வாஸ். அவரோட ஸ்டுடியோ ஏவிஎம்க்கு அப்புறம் ஒன்று கட்டினார், கோதண்டபாணி ஆடியோ லேபரேட்டரிஸ் அப்படின்னு. அந்த ஸ்டுடியோக்கு நான் தான் சைன் போட்ஸ் பண்ணேன். சரி, நீ தான் பண்ணணும்னா நான் தான் பண்ணி கொடுத்தேன்.
0: அவரோட சாங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபேவரெட். உங்களுக்கு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது
1: யாருக்கு தான் அவரோட சாங்ஸ் ஃபேவரெட் இல்லை?
0: எது உங்களோட ஃபேவரெட் சாங் அவரது?
1: பால்வண்ணா எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தி சாங்ஸ் ஆர் வெரி குட். ரொம்ப மைண்ட்ல நிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா வந்து இந்த சத்யராஜுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பார், சிஸ்டருக்காக ஒரு பாட்டு மன ஒரு சாங் வரும். அந்த சாங் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிளஸ் இது ஓட செட் மண்ணில் இந்த காதல் என்று அது இருக்கு. சிவாஜிக்கு ஒரு சாங் பாடியிருப்பாரு, பொட்டு வைத்த முகமோ அது. அப்புறமா அது அந்த சாங் ஒன்று இருக்கு, பழைய சாங் அது. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், அந்த சாங். இதுதான் அடிக்கடி மைண்டில் ஓடும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ். எப்படி யாருன்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு வச்சுங்கன்னா யாருமே டீச்சர் மாத்த மாட்டாங்க.

0: எப்படிடா சொல்றா? ஆமா, கிளாஸ் டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல்ல, எல்லா பசங்க பேர் படிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு பேர் கடைசியில் படிப்பா, பீரியட் முடிஞ்சு போயிடும். சோ இதெல்லாம் சொல்லி வச்சு வரது
1: கிடையாது,
0: ஸ்பாட்ல வருது. அது மாதிரி ஜோதிராமன் ஒருத்தர் இருக்காரு எங்க ட்ரூப்ல, மேனேஜர் ஆக்சுவலா அமர் சாருக்கு, அவர் பாடம் செய்வார், அவர் டிஎம்எஸ் ரிலேஷன் வேற, அவருக்கும் இது மாதிரி தான் ஒரு கலாட்டை பண்ணி மனோ நானும் நிறைய கலாட்டை பண்ணுவோம். அது சொல்லி வச்சு பண்றதே வராது. ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கச்சேரி போகும்போது நாளைக்கு என்ன, நாளைக்கு என்னன்னா, சரி நாளைக்கு மனோ வச்சு ஒரு கலாட்டா பண்ணணும், மனோக்கு ஒரு பீஸ் ஒன்று போட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி சாரியா டிராவல் பண்ண டைம் தான். ஆனால் பாலுவனா பொறுத்த வரைக்கும்னா, அவர் ஜோ ஒன் ஆஃப் ஹியூமரஸ் பர்சன் என்ன எஸ்பிபி தான், அவரோட டைமிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்குலாம் டைமிங் ஜோ கடிப்பார். அவர் இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அவர் பண்ணும்போது இந்த சாங் கான்செப்ட் சொன்னதே அவர் தான், நான் வந்து டயலாக பேசுறதோட பாட்டவே நான் பண்ணிக்கணும், நல்லா இருக்கும் பண்ணிட்டு தான், அப்படி தான் ஃபுல் பாட்டு பாடி கன்வின்ஸ் பண்ணுவார். ஆமாம்,
1: பாலாஜி சார் பற்றி சொல்லுங்க. கே பாலாஜி சார்,
0: பாலாஜி சார் கூட நான் வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி தான் அவர் கூட நான் உட்காந்து பார்த்து பேசியிருப்பேன். அப்போ வந்து சிவாலி சிவாஜி ஃபங்க்ஷன் நடக்க போகுது அடுத்த வாரம். அப்போ வந்து இளையராஜர் மூத்த அண்ணா இருக்காரு பாஸ்கர், அவரோட பையன் வந்து ஒரு லவ் பேர்ஸ்னு ஒரு டெலிவிஷன் சீரியல் பண்ணோம் டிடிக்கு. அதுவும் அதில் ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, என் சிஸ்டர் வந்து நான் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் அது. அது ஃபர்ஸ்ட் ஷார்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தி பார்த்தி இது இந்த சீன் இப்படி வேண்டாம், வேற மாதிரி வச்சுக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் புக்கு தூக்கி அடிச்சு அதுக்கப்புறம் எழுந்து போய் அவளை அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம்னா, சரி அதையும் நம்ம எடுத்து போகணும். அந்த ஷார்ட் போயிட்டே இருக்கு, நான் ஏந்து அந்த புக் அடிக்கணும் போது அவள் வந்து என்னை விட ரெண்டு படி மேலே நிற்கிறான், நான் கீழே நிற்கும்போது கீழே ஒரு கார்பெட் வந்து வழுக்கி விட்டுருச்சு. ஏன் என் கால போய் அவளை தட்டி அவையே மேலே வந்து எனக்கு கை உடஞ்சு போச்சு. இப்போ பாலாஜி கான்செப்ட் போகிறேன். அப்போ வந்து சஃபேர் பக்கத்தில் ஹெச்பின்னு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்கே பேண்டிங் அதாவது அந்த ஹெச்பியோட ஃபுல் பேண்டிங் வந்து ஒர்க் எடுத்துருக்காரு பாலாஜி சார். அந்த பேண்டிங் பண்ணுறதுக்கு வந்து 18 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு மிஷின் இறக்கணும் யூஎஸ்ல. அதை இறக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கு வேலையே கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து மண்டே போட்டு பிச்சுட்டு இருக்காங்க, நான் கை உடச்சிட்டு போகிறாங்க. என்ன இப்படி வந்திருக்கே நீ அப்படின்னா, பரவாயில்ல சார் என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லைடா இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம இறக்கியானோம், பட் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் பையிங் தட் மிஷின் ஆஃப்டர் இன்வெஸ்ட். ஏன்னா அது கான்ட்ராக்டில் எடுத்தாச்சு அந்த ஒர்க்கு. இப்போ என்ன அதை பேண்டிங் பண்ணணும் உங்களுக்கு அவ்வளோதானே, ஓகே. அது என்னென்னா, கிட்டத்தட்ட 4 அடி ஹைட்டு, 150 அடி லென்த்து. அது வந்து ஒட்டும்போது ஃப்ளெக்ஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, ஒட்டும்போது ஏர் பபிள் வரக்கூடாது. ஒரு ஏர் பபிள் வந்துச்சுன்னா த என்டையர் பேண்டிங் வில் கோ வேஸ்ட். அதான் நீங்கள் தைரியமாக அந்த ஒர்க் எடுக்கும், நான் பண்ணித்தரேன். நான் சொன்னேன், ஆனால் ஆனால் ஒன்று சார், நான் சிவாலி சிவாஜி ப்ரோக்ராம் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். வந்தப்பறம் நைட் நான் பண்ணித்தரேன், எனக்கு மாடியில் ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருவோம், எனக்கு வந்து வேண்டேன். ஸோ கச்சேரி முடிச்சாச்சு, நேராக போயிடுச்சு. நான் ரெண்டு பசங்க எனக்கு கூட ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டேன், கையை வேற உடச்சாச்சு. நான் பொறுத்தான் தான் முதல்ல கட்ட பிரியன் பிஓபி கட்ட பிரிச்சாச்சு, பிரிச்சனும் கை தொங்கிடும். இந்த கையில் எடுத்து அந்த கையை மேலே வச்சு அந்த 150 அடியை நான் ஒட்டி முடித்தேன். நைட்டு 3 மணிக்குள்ளே ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோன் பண்ணுறாரு கத்தலை, என்னாச்சு பண்ணிட்டான், நான் பண்ணிட்டேன், நான் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், போய் பாரு. அப்போ வந்து he was so happy, he didn't expect me to finish it. அதனால் அதுக்கப்புறம் அவரும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜாலி ஜோவியல் டைப் தான்
1: இருக்கும். பட் இல்லை என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் உங்களை வர சொல்லிட்டு உட்காந்துருக்க நபருக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும்.
0: சில பேர் இருக்காமா, அவரும் அதே மாதிரி தான், அவரும் படிக்கல, யோசனோட குவாலிஃபைட் ஆகி அவர் வந்து கார் வியாபாரம் தானே பண்ணிட்டு, அந்த கார் ஃபாரின் கார்ஸ் இம்போர்ட் பண்ணி அதை விற்று அதில் வர காசு வச்சு தான் சினிமா படம் எடுக்க ஆரம்பிச்சார் அவர். பட் இஸ் வாஸ் அ வெரி குட் ஆக்டர். அவரோட பழைய படங்கள்லாம் இப்போ நான் ரசித்து பார்க்குறேன்.
1: எனக்குலாம் ஆல் டைம் ஃபேவரட் அவரோட பில்லா தான். ஏன்னா பில்லாவில் ரஜினி சாரை தாண்டி இவர் தானே கூட்டிகிட்டு வருவாருங்கிறது தான் ரெஜிஸ்டர். ஆமாம்,
0: அதே மாதிரி பிபி சீனிவாஸ் அண்ட் எச்எம்இல இருக்கும்போது எனக்கு அவரோட ரெக்கார்டிங் ஃபுல்லாக எங்கிட்ட தான் வரும். அவருக்கே பாட்டு கேட்கணுமானா என் வீட்டுக்கு வருவார். நைட் 10 மணிக்கு வந்து பெங்களூர்ல வந்து ஒரு பன் ஒன்று கிடைக்கும், காரா பன் சொல்லுவாங்க, மசாலா போட்ட பன். அது அவர் இங்கே எங்கே வாங்குறாருன்னு தெரியாது, ஆனால் வரும்போது எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவார். எனக்கு அந்த பாட்டை போடு, இந்த பாட்டை போடு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு இந்த மிக்சிங் பண்ணி, அவருக்கு சப்போஸ் இப்போ யார்ட்டானா அவரை போய் அவர்கிட்ட போய் பாட்டு கேட்டாங்கன்னா என் நம்பர் கொடுத்துருவாரு, வீட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு. அவரோட ஃபுல் கலெக்ஷன்ஸ், அதாவது இப்போ வந்து அவரோட சாங் நிறைய சொல்லுவோம், ஒரிஜினல் ட்ராக் தான் என்கிட்ட வரும். எல்பி லெவல் ட்ராக் வந்து வேற. இப்போ எந்த பார்வையின் கேள்விக்குன்னு ஒரு சாங் கேட்டு ஆக்சுவலாக எந்த பருவத்தின் கேள்விக்கு, பட் ஒரிஜினல் ட்ராக் வந்து எந்த பார்வையின் வரும். அந்த மாதிரி ட்ராக்ஸ் தான் எங்கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவருக்கும் அதே மாதிரி தான் வேணும்னா எங்கிட்ட வந்துருவாரு.
1: அவரோட ஃபேவரட் சாங் இது,
0: அவரோட எல்லாமே. நான் இப்போ நான் வேணும் டிராவல், அவரோட சாங்ஸ் எப்பயுமே வண்டியில் இருக்கும், ஆல் இஸ் சாங்ஸ். அதில் சில நான் வந்து டபுள் டைப் எடிட் எல்லாம் பண்ணியிருப்பேன். நான் நடுவில் ஒரு பீஜம் தூக்கி ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் பீஜம் தூக்கி சென்டரில் போட்டு அப்படியெல்லாம் மாற்றி பண்ணி கொடுத்துருங்க அவருக்கு. நான்
1: ஸோ எங்களை கேட்கும் போது அந்த சாங் தான் தெரியும் உங்களுக்கு தான், அதில் என்ன நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
0: ஆனலாக் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. சரி, அந்த ஆனலாக் இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து எடிட்டிங் டுடே வி ஆர் ஒர்க்கிங் சோ மெனி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். ஐ ஹேவ் அ சாஃப்ட்வேர், ஃபயர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஐ ஒர்க் ஆன் தட். ரொம்ப ஈஸி எடிட் பண்ணுறது இல்லாமல் அதுலேயே வந்து எவ்வளோ ட்ராக்ஸ் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ட்ராக்ஸ் ஒன்றும் லெஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் பண்ணலாம்.
1: எனக்கு அது ஈஸியாக இருக்கு, பட் அன்னைக்கு நீங்கள் அதில் எவ்வளோ மெனக்கெட்டு.
0: இல்லை, நாங்கள் கற்றுக்க டைம் எல்லாம் வந்து இப்போ நிறைய ட்ராக்ஸ் இருக்கலாம். அப்போ வந்து ரெண்டே ரெண்டு ட்ராக் தான், எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ வந்து எப்படின்னா, இட் இஸ் ஏசி பிடி அப்படி தான் வரும், ஆப்போசிட் ஆப்போசிட் ட்ராக்ஸ் தான் வரும். ஒரு டைப்பில் 4 ட்ராக் வரும். ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் ஏசி பிடி அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏயும் சியும் ரெக்கார்ட் ஆகும், பியும் டியும் அப்புறம் ரெக்கார்ட் ஆகும். அதனால் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு லேர்ன்.
1: இப்போ அந்த சாங் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கேக்குறோம். ஃபர்ஸ்ட் அது ஃப்ரெஷ்ஷான
0: ஃப்ரெஷ்ஷா எங்க கிட்ட தான் வரும்.
1: அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்?
0: நல்லா இருக்கும் கேக்குறது.

0: அப்போ வந்து டேரக்டர் ஃபிலிம் ஸ்டுடியோவில் ப்ரொஜெக்டர் இருக்குது, அந்த ப்ரொஜெக்டரில் போட்டு அதுலேயே நாங்கள் எடுப்போம் அந்த தனி ட்ராக்கை எடுத்து அப்புறம் தான் கட் பண்ணுறது நாங்கள். அதே மாதிரி நான் இன்னொன்று கூட சொல்லிட்டுருந்தேன், HMV-ல நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மாஸ்டர் ரெக்கார்டிங் கம்பெனி. சங்கீதா கேசட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா?
1: அந்த
0: காலத்தில் அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இருந்தேன். மிக்சரில் ஒர்க் பண்ணது அங்கே தான். அப்போ அங்கே 16 ட்ராக் மிக்சர் இருந்தது, ஆனால் HMV-ல 2 ட்ராக் தான். ஸோ அது டிஜிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் நான். அப்போ அதுலேயே 2 மீட்டர் தான், 2 VU மீட்டர் தான் அதில் ஃபைனல் மாஸ்டரிங் கட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தான் HMV. அதனால தான் HMV-ல ஜாயின் பண்ணும்போது இட் வாஸ் மோர் ஈஸி ஃபார் மீ டு ஒர்க் ஆன் சிஸ்டம்ஸ்.
1: இப்போ KB சாரோட ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அவரை தவிர்த்து பிடிச்ச டேரக்டர் யார்?
0: அவரை தவிர்த்து பிடிச்ச டேரக்டர், நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் தானே, ஒர்க் பண்ண டேரக்டர் பார்த்தா NS மணியம்னு ஒருத்தர் இருந்தார், பழைய டேரக்டர், வெரி நைஸ் கை, பி வாசு. அதுக்கப்புறம் ரவிக்குமார் கூட நான் ஒர்க் பண்ணல, பட் ஒரு படம் ஐ ஹவ் பீன் தேர் வித் ஹிம், ஐ டிடன்ட் வொர்க் வித் ஹிம். தென் மணிவண்ணன், வெங்கட் பிரபு, இஸ் வாஸ் அ வெரி நைஸ் டேரக்டர். ரொம்ப பிடிச்ச டேரக்டர் பார்த்தா
1: எல்லாருக்கிட்ட
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க.

0: படம் ஐ ஹவ் பீன் தேர் வித் ஹிம், ஐ டிட் வொர்க் வித் ஹிம். தென் மணிவண்ணன் வெங்கட் பிரபு, இஸ் வாஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், ரொம்ப பிடிச்ச டைரக்டர். பார்த்தா
1: எல்லார்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ற மாதிரி இருந்திருக்கும்.
0: ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாருனாலதான். கேபியரோட ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட், பி வாசோட ட்ரீட்மெண்ட் வாஸ் டிஃபரெண்ட். நடிகன் ஒரு படம் பண்ணேன், அவர் பண்ண படம், அது ஃபுல்லாக நாங்கள் கொடைக்கானல் தான் ஷூட் பண்ணோம். அப்போ சின்னி, நான், சத்யராஜ், நாங்களாம் ஒன்னா ஒர்க் பண்ணது சீன்ஸ். அது
1: இப்போ எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்த செய்யணும்னு ஒரு ஆசைப்படுறது ஒன்று இருக்கு, பட் அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு? அது வகையில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ்ல தான் போயிட்டு
0: இருக்கீங்க. நான் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், பிகாஸ் it is out of and the liking illna you cannot do it. It is only because you have a liking towards a particular, let it be my sign making or my scripting or whatever it may be, and the liking undirundha you can dedicate yourself fully into it. And moreover, நான் ஒரு ஸ்கூலில் கூட ஒரு மீட்டிங்கில் என்ன கூப்பிட்டு பேச சொல்லியிருந்தாங்க. அந்த பசங்களுக்கு ஏற்ப பிரின்சிபல் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண விரும்புகிறீங்களா? எல்லாரும் எஸ் எஸ் நாங்கள் படிக்காதீங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. பிரின்சிபல் வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்ட்டாங்க. ஆச்சுன்னா வெயிட் வெயிட் வெயிட் சொல்லிட்டு, பாடத்தை பாடமாக படிக்காதீங்க, ஒரு சினிமா படத்தை பார்க்குறீங்க, அந்த படத்தோட கதை வந்து உங்ககிட்ட எவ்வளோ நாள் ரெஜிஸ்டர் ஆகுது, அது மாதிரி ஒரு பாடத்தை வந்து பாடமாக படிக்காமல் அதை கதையாக படிச்சிட்டிங்கன்னா இட் வில் கெட் ரெஜிஸ்டர் இன் யூர் மைண்ட் வெரி ஈஸிலி. அண்ட் மோர் ஓவர், நீங்கள் படித்தது தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கேன் இம்ப்ரூவைஸ் ஆன் இட் சப்ஜெக்ட் ஆர் அ ஸ்டோரி, ஸோ இட் வில் கெட் ரெஜிஸ்டர் இன் யூர் மைண்ட் வெரி ஈஸிலி அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க். அந்த மாதிரி ஐ ப்ரிஃபர் டு பி லேர்னிங்
1: எக்ஸ்பீரியன்ஸும்,
0: ஈவன் நோ ஐ ப்ரிஃபர் டு லேர்ன் எனி திங் நியூ கம் புதுசாக வந்து ஐ ப்ரிஃபர் டு லேர்ன்.
1: இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன இருக்கு உங்களுக்கு மூவிஸ்ல?
0: இப்போதைக்கு இந்த படம் மை 58th ஃபிலிம், நயன்தாரோட படம். அதுக்கப்புறம் ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நான் தட்ஸ் கோயிங் ஆன். அது போகுது, அப்புறம்
1: மூவிஸ், அதுக்கப்புறமா சீரியல்ஸ் தாண்டி இந்த ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எப்படி இருக்கு?
0: இட்ஸ் ஜஸ்ட் லைக் மூவிஸ் ஓன்லி, ஆட் ஃபிலிம்ஸ் இஸ் வெரி ஈஸி
1: பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
0: ஏன்னா ஆட் ஃபிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்து சப்ஜெக்டே ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நான் பண்ணது எல்லாமே வந்து சாரி ஆடு, மசாலா ஆடு, ஸோ எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அதனால பிரச்சனையே கிடையாது. அது பாபு சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன ஆட் ஃபிலிம் பண்ணாரோ ஹீல் மேக் ஷூர் தட் ஐ அம் தேர் வித் ஹிம், அது சின்னதோ பெருசோ. நான் சொன்னேன் நான் உங்கள் கம்பெனி ஆர்டிஸ்டாக நீங்கள் எப்போ என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் நான். அவரும் எனக்கு பாபு சங்கர் கிட்ட எப்படி எனக்கு லிங்க் வந்ததுன்னா, அவர் என்னோடய காணத்தூர் வீடு ஷூட்டிங்காக பார்க்க வந்திருந்தார். அப்போ அவர் கூட சபாரத்னம்னு ஒருத்தர் வந்தார், அப்போ பேர் தெரியாது. அவர் கேட்டார், நீ வந்து எஸ் என் நாராயணனோட நெவ்யூ தானே அப்படின்னார். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்னு, நான் தான் உன்னை சின்ன வயசு தானே கமல் வீட்டு தானே நீ மாமா டெய்லி வருவீங்க அப்படின்னு. அப்படி வந்து நானும் சபாரத்னமும் கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆட் ஃபிலிமில் தான் மீட் பண்ணுறோம். அவர் மூலமாக தான் வந்து எனக்கு எல்லாமே ஒர்க் வரும் நார்மலாகவே.
1: இப்போ இதெல்லாம் தாண்டி நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டது மைண்ட் ரீடிங், அது ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு,
0: பண்ணியிருக்கேன் நான்,
1: ஆ எனக்கு தெரியும்.
0: அது பேப்பர் மட்டும் தானே,
1: ஸோ அந்த மைண்ட்
0: சும்மா அது சும்மா அது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரோக்ராம் போகும்போது அமர் சார் தான் சொன்னார், அது ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஈஸி, அது ஒரு சின்ன ஒரு மேஜிக் தான், அது வேற ஒன்று, அது வந்து அது கண் கட்டி வித்தை மாதிரி, அது அது வந்து எப்படி பண்ணுறோங்கிறது தெரியாது, ஆனால் சொல்லிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க, ஏ எப்படிறோம் அவுக்கம்னா. அதுக்கப்புறம் சில பேர் எங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க, அது வேற நடந்திருக்கு.
1: இந்த பயமாக இருக்கும்ல, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது
0: அவங்களுக்கு தெரியாது, அதை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுக்கோங்கிறது அது அந்த கான்செப்ட். அது
1: ரவிகாந்தோட எனக்குள் நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வருது, இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோட கோ ஸ்டார் கிட்ட நான் இதை அட்மைர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யார் இருக்காங்க?
0: என்னோட கோ ஸ்டார் கிட்ட இருந்து
1: நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, இப்போ மோகன் ராம் சாரா இருக்கட்டும், நேஹல் ரவி சாரா இருக்கட்டும், இவங்க நடிச்சதுல இருந்து இது நல்லா இருக்கு.
0: நான் வர்க் பண்ண இவங்க எல்லாருமே வந்து ஹியூமர் ஓரியன்டட் தான் மேக்ஸிமம். ரவி கூட செம்ம ஹியூமர், நேஹல் ரவி.
1: நான் வந்து பார்த்த வரைக்கும் எல்லார் வீட்லயும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சு பாத்திருக்கேன், பாம்புகள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்ச ஃபர்ஸ்ட் பர்சன்.
0: அது மட்டும் இல்ல, இலவச கடிகளுக்கு உள்ளே வர வரும்,
1: அது எப்படி அந்த தாட் உங்களுக்கு வந்தது?
0: சரி, என்ன சைன் போர்டு தானே, சரி அட் டைம். ஏன்னா நம்ம வீட்டுல பாம்பு நிறைய இருக்கு, எங்க பெட்ரூமுக்குள்ளே வரும். ஓகே, அஃப்கோர்ஸ் எல்லாமே டெட்லி பாய்சன் snakes on. But I'll tell you one thing, நீங்க நார்மலா வந்து ஒரு பாம்பு பாத்துட்டீங்கன்னா அந்த பாம்பு உங்களை பார்த்தா பாம்பு ஓடிடும். ஆனால் மனுஷங்க தான் போய் அதை கொள்றது எல்லாம் பண்ணுறாங்களே தவிர, இட் இஸ் ஆக்சுவலி தே ஆர் 100% பாய்சனஸ், பட் தே ஆர் ஹார்ம்லெஸ் அன்லெஸ் யூ ப்ரோவோக் தெம், தே டோன்ட் பைட் யூ. என் பாத்ரூம்லாம் வருங்க, அதாவது எல்லா பாம்பும் நான் கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு வாட்டி என் பாத்ரூம்ல ஒரு பாம்பு வந்தது. சரி, இது யூஷுவல் பாம்பு தான் சொல்லிட்டு

0: பிடிக்க போகும்போது தான் அது வந்து கட்டுவெறின்னு தெரிஞ்சது. இப்போ கோபுராலாம் கடிச்சதுன்னா வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம். கட்டுவெறியன் கண்ணாடி வீரன் கடிச்சுன்னா யூ வில் பி டெட் வித்இன் 15 செகண்ட்ஸ். ஏன்னா அது வந்து பம்ப் விஷம் ஏறாது, இட் வில் பிளாக் த பிளட் டு த ஹார்ட்.
1: அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப நேச்சர் லவர் தான் சொல்லணும், நிறைய செடிகள் இது மாதிரி இயற்கை விருது.
0: அது ஹோம் மினிஸ்டர், அது அவங்க டிபார்ட்மெண்ட், அது சரி நான் போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க, ஏன்னா அது வந்து ஷீ ஹாஸ் ஆர்கானிக் ஃபார்ம், அது அந்த கணத்தூர் வீடு ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபார்ம் தான் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க அது. ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் த ஹர்ப்ஸ். இன்ஃபேக்ட் வி ஆல்சோ சப்ளை டு ஸ்கூல்ஸ். நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கேன்டீன்லாம் இருக்கு, லஞ்ச் எல்லாம் அவங்களே தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கேன்டீன் நாங்களே தான் ஷீ டஸ். அதில் வந்து ஷீ டஸ் லாட்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில்ஸ் இந்த ஆல், அது ஒரு பெரிய வெஞ்சர். அது குட்டி பத்மினி வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க, அவங்களை வச்சு நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க.
1: இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா எப்படி எழுதுறது?
0: நிறைய பழைய படங்கள் பார்க்கணும், எஸ்பெஷலி கேபி சார் படங்கள் பார்க்கணும். ஏன்னா அவர் படங்கள் பார்க்கும்போது நம்ம சில சீன் புரியாது நமக்கு, ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் ஒரு ஒரு அர்த்தத்தை ஒன்று வச்சிருப்பார் அவர். அதை அவரோட படம் பார்த்தாலே போதும், அதை வச்சு தான் நான் இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிச்சது. அவரோட படம் எஸ்பெஷலி நாகேஷ் இருந்துட்டார்னா நிறைய கற்றுக்கலாம். ரஜினி வந்து தேங்காய் சீனிவாசன் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லும் கிளம்பும்போது கும்பிடு, ஓ அதுவா சரி சரி, அந்த ஷாட்ல அவரால் தான் வைக்க முடியும். அதே மாதிரி ஒரே ஃப்ரேம்ல வந்து 4 ஃப்ரேம் வைப்பாரு. படிக்கட்டு கடையில் கேமரா ட்ராலியில் போயிட்டு திருப்பிங்க வர, அதுக்குள்ள மேலே ஒரு ஷாட் இந்த ஷாட் வச்சு மூணு தான் கம்பைன் பண்ணிருப்போம். அதாவது அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு,
1: அது எல்லாமே மைன்யூட்டா.
0: அதே மாதிரி கங்கையமரன் சார் படங்கள் பார்த்தா கூட ஃபர்கெட் அபவுட் கரகாட்டக்காரன், கரகாட்டக்காரன் ஃபுல் லென்த் ஹியூமர் தான். அவர் பண்ண வேற 2-3 படங்களும் அதே மாதிரி தான், நிறைய ஹியூமர் இருக்கும். அதில் ராமராஜன் நடிச்ச படம் நிறைய படங்கள் இருக்கும், அவரோட படத்தில் நிறைய ஹியூமர் இருக்கும். அது கரெக்டாக நோட்டீஸ் பண்ணால் தான் நமக்கு அதை கேதர் பண்ண முடியும், இல்லைனா அது வந்து மிஸ் ஆகிடும்.
1: கேபி சாரோட மூவிஸ்ல உங்களோட ஃபேவரட் அது?
0: எல்லாமே.
1: ஏதாவது ஒன்று தான் சொல்லலாம், எங்களுக்கு எல்லாமே ஃபேவரட்,
0: எல்லாமே சொல்லத்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா மன்மதிலே, மன்மதிலே நான் டிராவல் பண்ணேன், 2 சீன் நான் டிராவல் பண்ணேன் அவர் கூட. அது அதுக்கப்புறம் சிந்து பைரவி.
1: அதர் தன் கேபி சாரோட மூவி தவிர வேற மூவிஸ் பண்ணும்போது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா கேபி சார் கிட்ட? இல்ல
0: இல்ல இல்ல,
1: ஏதோ இன்புட்ஸ் கேட்கறது
0: இல்லை. அவரே சொல்லுவார், பார்த்து சொல்லுவார், ஏ அது நான் பார்த்தேன்னா நல்லா இருக்கடா, அது நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்த்தோன்னா அந்த மேட்டர் சொல்லுவார் அவர். அவ்வளோதான்.
1: பட் உங்களோட ட்ராமாஸ் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மூவிஸ்க்கும் ட்ராமாஸ்க்கும் பண்ணும்போது இருக்கிற வேரியேஷன்ஸில், மூவிஸ் விட ட்ராமாவில் இது எனக்கு ரொம்ப க்ளோஸ், இது ரொம்ப ஈஸியாக இருந்தது.
0: ட்ராமா வந்து எதுவுமே க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. இது ஏன்னா ட்ராமா வந்து லைக் ஐ டோல்ட் யூ, நம் யூ ஹட் பி வெரி கேர்ஃபுல். ஒரு வாட்டி ஆச்சு கேபிஸோட ட்ராமாலே தான். அப்போ என்ன ஆச்சு, கௌதமியும் கமலும் ட்ராமா பார்க்க வந்திருக்காங்க. ஒரு சீன் பேசணும், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் என்னோட தான், அதில் பேசணும். அதை வந்து நான் ஒரு டயலாக் நான் விட்டுட்டேன், ரேணுக்கா கிட்ட நான் பேசிருக்கேன், ரேணுக்கா சரி அதை விட பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரேணுக்கா என்ன ஒரு நடந்தது.

0: நிறைய விஷயங்கள் வந்து நீங்க
1: ஷேர்
0: பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து இவ்வளவு தாண்டி இன்னும் ஏதாவது கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா?
1: அதையும் தாண்டி கண்டிப்பா என்ன இருந்தாலும் நான் கத்துப்பேன். என்னோட டிசைனிங்ல ஐம் லேர்னிங் மோர். இப்ப வந்து புதுசா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வந்திருக்கு, அதுல ஜென்ரேட் டீகால் கட்டன் அப்படின்னு ஒன்று பேர். அதுதான் இப்ப ஒன்றும் இப்ப இந்த பின்னாடி அந்த போர்டு ஒரு பேர் இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்து இப்ப வந்து நம்ம ஸ்கேன் பண்ணனா இந்த பேப்பர்ல வந்து இன்விசிபிள் ஹோல்ஸ் நிறைய இருக்கும், அது நம்ம நேக்கட் ஐக்கு தெரியாது. இப்ப இந்த பேப்பர்லயே இருக்கும், ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஹோல் எல்லாம் வரும் அந்த. சோ அந்த ஜென்ரேட் டீகால் கட்டில் அதை கொடுக்கும்போது அந்த இதெல்லாத்தையும் எடுத்துட்டு லெட்டர் மட்டும் வரும். ஆனால் லெட்டர்ல நிறைய பர் இருக்கும், BURR சொல்லுவோம், தமிழ்ல பிசுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கணும். அந்த சாஃப்ட்வேர் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, தட்ஸ் ரியலி ஹெல்பிங் அஸ் மெனி வேஸ். இந்த லோகோ ஸ்கேன் பண்றது அந்தனா இட் ஒர்க்ஸ்.
0: ஜாருஹாசன் சார் பத்தி நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க, கமல்ஹாசன் சார் பத்தி சொல்லுங்க, அவங்களோட உங்களுக்கான அந்த
1: கமல் நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம்.
0: அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப திக்கா இருக்கும் நினைக்கிறேன்.
1: இல்ல இல்ல, அவர் கோச்சுக்கிட்ட சண்டை போட்டா பேசவே மாட்டார் அவர்கிட்ட. அதான் ஆனா அவர்கிட்ட வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் யூ கேன் லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ. ஒன்றும் இல்லை, தசாவதாரமே எடுத்துக்கலாம். எவ்வளவு இம்ப்ரூவைசேஷன் பண்ணாரு. ஹாராசன் படம் பண்ணும்போது ஒரு சின்ன சண்டையாச்சு, ஒரு நாலு நாள் பேசவே இல்லை, ஒரே சீன் சீன் மட்டும் தான் நாங்கள் பேசணும், அதுதான் எல்லாருமே பேசிருக்கேன், எனக்கு பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடியணும்னு சொன்னார், ஒழுங்கா இருந்து தொலை அப்படிங்கிற, அது பாலச்சந்தர் மாதிரி தான் இருக்கும் அவரும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஹாசினி அதே மாதிரி, தட் ஃபேமிலி செல்ஃப் இஸ் வெரி க்ளோஸ் மீ மணி. அதே மாதிரி நீ வா, நீ வரவே மாட்டேங்கிற, வந்து ஆத்துக்கும் அண்ணா கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ, அந்த அளவுக்கு வெரி க்ளோஸ் அனு ஹாசன். தேர் ஆல்
0: இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மூவிஸ் வந்து அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருந்த காலத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது உங்களால்? இட்ஸ் ஹெல்த்தி வேல இருக்கா?
1: See, it depends upon the director and the subject. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து எனக்கு புரியாத ஒரே, அஃப்கோர்ஸ் ஜனங்களுக்கு அதான் பிடிக்கணும் இல்லைன்னு சொல்ல, இந்த ஒரு ஆள் வந்து 10 பேர் அடிக்கிறது, இந்த மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே குசப்படுறது, கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணுறது, எனக்கு அதாங்க ரொம்ப

0: தாங்க முடியுதா? இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி எடுக்கலாம், ஸ்டோரி ரிலேட் பண்ணி நிறைய எடுக்கலாமே. ஃபைட்டுங்கிறது சி என்ன கேட்டால் சாங்கே எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ரியல் லைஃப்ல யாருமே பாட்டு பாட போறது இல்லை. ஓகே, தட் இஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் ஐ ஆல்வேஸ் வெல்கம் இட். ஒன்றும் வேண்டாங்க, மலையாள படம் பாருங்களேன். நான் தான் கேட்பேன் இந்த பசங்க எங்கேயிருந்தா கதை கிடைக்குதோ தெரியல. அவங்களோட சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இருக்கு இன்ஸ்டால வரும், ஒரு சின்ன சின்ன பிளே எல்லாம் வரும், என்ன பிரமாதம் எழுதுறாங்க கதை.
1: அவங்க பட்ஜெட்டும் பெருசா செலவு பண்ண மாட்டாங்க.
0: எங்க நான் ஒரு படம் பண்ணுங்க, 7 ராத்திரிகள் ஒரு சீரியல் பண்ணேன். அதாவது மணிச்சித்திர தாழி தான் இங்க சந்திரமுகியா பண்ணாங்க. அது அப்படியே ஏஷியன் நெட்ல வந்து 7 ராத்திரிகள் பண்ணாங்க. ரஜினி ரோல் நான் பண்ணேன், வடிவேல் கேரக்டர் வந்து கலாபவன் அனீஃப்னு ஒருத்தர் பண்ணாரு. சிகரெட் அட்ட டப்பால அதுல ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வந்தாங்க. இன்னும் இதான எங்களோட சீன் வந்து எப்படி சார் இங்க இப்படிதான் சாருங்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு தே ஒர்க்கிங். ஆனா என்ன டேலண்ட் தெரியுமா அந்த பசங்களுக்கு. அவங்க ஆர்டிஸ்டும் அதே மாதிரி. இப்போ ஊர் விஷயம் நானும் வீட்டுக்கு ட்யூட்டி பண்ணும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஒன்றா தான், அவள் சாப்பாடு அங்கேருந்து வந்துடும் உட்காந்து பேசுவோம். நான் சொன்னேன் அவனை நான் அவள் பேர் வந்து பொடிமூல், பொடிமூலாம் கடைசி
1: சின்ன
0: குட்டி அப்படின்னு சொல்லி பொடினு தான் கூப்பிடுறேன். பொடின்னு இதான பொடி நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே வந்து வாய்ச்சு நோக்கிட்டேன். ஓகே வாய்ச்சு படிச்சு நாங்கள் ரவி நமக்கு இது இப்படி இது இங்கே மாற்றிடுது, இது இங்கே மாற்றிடலான்னு அவள் சொல்கிறது கரெக்டாக பண்ணி பார்த்தேன்னா இன்னும் ஹைலைட் ஆகும். நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டில், நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். அது ஒரு விஷயம் கூட அர்ச்சனாவும் அதே மாதிரி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ரேவதி அண்ட் பிரியாமணி இவங்க வந்து என்னோட கசன் சிஸ்டர்ஸ் அப்பாட சைடில். அது கூட எனக்கு வந்து ஒரு அர்ச்சனோட ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பண்ணும்போது எனக்கு விஷயம் தெரியுது. எப்போ என் கசன் பிரதர் பெங்களூர் கவனிச்சனா ஏ நீ ரேவத்தின்னா தட் மீன்ஸ் ஷீஸ் நோன் டு மை ஷீஸ் மை கசன் மை வைஃப்ஸ் கசன் அப்படின்னு. அப்புறம் எல்லாத்தையும் பேச வச்சு தான் இப்போ ரேவதி ஒரு படம் பண்ணான், குட் வைஃப்னு ஒரு படம் பண்ணான். நாங்கள்லாம் ஒன்றும் அதில் ஒர்க் பண்ணி கொடுத்தோம்.
1: பட் கிரேட் இல்லையா, நீங்க ஒரு டைலாக் இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு கூட இருக்க அந்த கோஸ்டாரும் அவங்களோட இன்புட் கொடுக்கும் போது
0: இல்லை. நான் என்னோட மட்டும் பண்ணலையே, என்னோட கோஸ்டாருக்கு நான் மாத்தி போடுறேன் மச்சான் இது இப்படி வச்சுக்கிறான்டா இது இப்படி வச்சுக்கோ சொல்லி நாங்க பண்ணிட்டு தான் நாங்க பேசுறோம். இப்ப நான் ஒர்க் பண்ண எல்லா கோஸ்டாரும் அதே மாதிரி தான், தே ஆல் அக்ரி டு வாட் ஐ ஹவ் செட். சோ இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு வர்க். நீ ரைட்டரா நான் ரைட்டரான்னு சில பேர்லாம் கேட்டிருக்கேன் என்கிட்ட. சொன்ன சார் எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணிட்டு நான் சொல்லிட்டேன். சரி நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம், நான் என்னோட வருஷம் எடுத்துக்கிறேன், உன்னோட வருஷம் எடுத்துக்கிறேன், எது வருதோ நம்ம பாத்துக்கலாம். டப் பண்ணி பாத்தினா கரெக்டா நான் ஒரு ரோல் தான் வந்திருக்காங்க, அதெல்லாம் நடக்கும்.
1: இப்ப மனதில் உறுதி வேண்டும் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த மாதிரி விவேக் சாரோட இருக்க அந்த மெமரிஸ் பத்தி.
0: விவேக் கூட நான் எதுவுமே ஒர்க் பண்ணவே இல்லையே
1: அதுல.
0: ஃபர்ஸ்ட் படமே ஒன்றா ஒர்க் பண்ணி எங்கள் சீனே டோட்டலாக ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி தானே விவேக். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ப்ரோக்ராமில் நான் மீட் பண்ணியிருக்கேன், அதோடு சரி. ஆனால் ரமேஷ் அது நானும் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். அப்புறம் அவன் ஹீஸ் இன் பெங்களூர் ஆகிடணும், ஹீ செட்டில் டவுன் தே. அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண யார் இன்றைக்கும் டச்சில் இருக்கான்னு பார்த்தோன்னா ஸ்ரீபிரியா தம்பி ஸ்ரீகாந்த், வியர் இன் டச் வித் ஈச் அதர், ஸ்ரீதர் கன்னட ஆக்டர், அப்புறம் கணேஷ் மாஸ்டர் கணேஷ். நாங்கெல்லாம் இந்த வனிதா விஜயகுமார் படத்துக்கு நாங்கள் தாய்லாந்து வந்து ஷூட் பண்ணோம் 2 இயர்ஸ் பேக். ஸோ நாங்கெல்லாம் வி ஆல் ஒர்க் டுகெதர்.
1: நான்
0: தான் வனிதா கப்பா, என் ஒய்ஃப் தான் ஷக்கீலா. அது என்ன அது சூப்பர் காமெடி. அது என்ன டிண்டர்னு ஒரு சைட் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் இஸ் அ டேட்டிங் சைட் ஆக்சுவலாக. அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், நானும் டிண்டரில் வந்து வேற பேரில் லாகின் பண்ணுவேன், ஷக்கீலா வேற பேர் லாகின், நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுவோம். லவ் பண்ணி ஒரு மீட்டிங் பாயிண்ட் வைப்போம். கடைசியில் பார்த்தா இவன் எங்கடா இங்கே வரான், எனக்கு தெரியாது இவன் தான் அப்படின்னு. அதே மாதிரி அவளுக்கு ஒரு ஷாக், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஷாக். அதை அப்படியே மாற்றி கீத்தி எல்லாம் போட்டு ஷூட் பண்ணி பண்ணி முடிச்சு தாய்லாண்ட்ல பண்ணுவது 15 டேஸ். அதே மாதிரி வனிதா கூட ஒர்க் பண்ணுறதும் இட்ஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர். வெரி நைஸ் கேர்ள் ஷீ இஸ், பாயிண்ட் பிளாங்க். அவ எது வந்தாலும் மூஞ்சி நேரம் பேசிடுவாங்க. Of course, we are very good friends.
1: Best thing to,
0: it's always better. ஏன் தெரியுமா, உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசிட்டு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க, நம்ம பற்றி வேற யார்ட்டு வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம யார் அவங்கள யாரு, அது வந்து இவங்களுக்கு தெரியாது இல்லை, மாட்டிப்பாங்க.
1: என்ன தோணுது
0: நிறைய கத்துக்கிட்டோம் தெரியுது, தெரியாத விஷயங்கள் நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஐ வாஸ் நாட் அ ரைட்டர். ஆனால் உங்களுக்குள்ள ரைட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சொன்னது கேபி சார் தான். எழுது, ஒரு பேப்பரை வச்சுக்கோ, வச்சு ஸ்கூலுக்கு தான் போய் தொலைல, இதாவது பண்ணு, எங்கேயாவது உட்காந்து எழுதுச்சு அவர் சொல்லி தான் இப்போ ஐ ஜஸ்ட் ஒர்க். நான் இன்ஃபேக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய்க்கு வந்து புக்ஸ் ஆன் ஹியூமரே வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் கௌதமி கொடுத்துருந்தேன். ஐஸ்வர்யா நானும் கௌதமிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், மல்டி மாமின்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணோம் சமையல். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஷோ பண்ணும்போது சிக்கன் இல்லை. ஸோ ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணா, லக்ஷ்மியோட பொண்ணு ஐஸ்வர்யா, ஹே எனக்கு 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாடா, எங்கே ஐம் ஷூட்டிங் ஹியர் கௌதம் is place. அங்கே கௌதமி கூட நான் 3-4 படம் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் சிக்கன் வாங்கிட்டு போகும்போது வாட் ஆர் யூ டூயிங் என்ன சொன்னால், ஐஷு வாண்டட் இந்த சிக்கன் அபவுட் யூ அப்படின்னு. ஹே நைஸ் டு சீ யூ மேன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ், நான் ஒன்று பண்ணு, யூ ஆர் டூயிங் ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட்ஸ் கேரக்டர். நான் ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு போயிருக்கேன் நான், இல்லை இல்லை பரவாயில்ல, நீ வீட்டில் தானே இருக்கா, உன் வேலையை எப்பயுமே தின்னு தூங்குற கேரக்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி அவள் கூட ஒர்க் பண்ணி ஐஸ்வர்யா அதே மாதிரி விஷயம், பாயிண்ட் பிளாங்க் எது வந்தாலும் மூஞ்சி நேரம் சொல்லும். அவளும் என் பொண்ணு தே போத் வெரி க்ளோஸ், தே ஆர் இன் டு பேக்கிங், ஸோ தேர் வெரி க்ளோஸ்.
1: இப்பெல்லாம் வந்து கேரவன்ல போய் உட்காந்துக்கிறாங்க, அந்த ஒரு பேசி பழகிறது கிடையாது. பட் உங்களோட அந்த நீங்க

0: அந்த காலகட்டத்தில் இருந்துமே இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. நான் இன்னும் நான் இது வரைக்கும் நான் கேர்வனில் நான் உட்காந்ததே கிடையாது. எனக்கு எங்கே லொக்கேஷன் போனாலும் எதனா ஒரு மரத்துக்கடியே சேர் போட்டு உட்காந்துப்பேன், இல்லைன்னா எதனா ஒரு ரூமில் உட்காந்துப்பேன். நான் கேரவனில் நான் போய் உனக்கு உட்காரது வந்து மேக்கப் போடுறதுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் ஐ டோன்ட் டூ. ஏன்னா கேபி சார் சொல்கிறார் கேரவன் ஏன் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, யாருக்குமே கேரவன் கிடையாதுங்க. எல்லாம் நீ பெரிய ஆர்டிஸ்டார் பெரிய ஹீரோவர் எல்லாம் ஒரே ரூம், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலும் ஒரே ரூம், அவங்களா தான் ஒரே ரூம், எல்லாம் அந்த மாதிரி தான். அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொண்டுட்டாங்க எல்லாரையும்.
0: இப்போ ரீசெண்டாக பிரபு சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, நாங்கள் யாருமே கேரவனில் உட்காந்து சாப்பிட மாட்டோம், எல்லாரும் ஒரு சாமியான
1: வெளியில்
0: வந்து ஷேர் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்த ஃபுட் வந்திருக்கு, எங்கள் வீட்டில் இருந்த ஃபுட் ஸோ ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூடவே சேர்ந்து.
1: அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா, சி விஜய் விக்ரம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஓகே, ஏன்னா ஃபேன்ஸோட தொல்லைகள் வருங்க, நம்மளெல்லாம் பார்க்கறது யாரும் வரப்போகுது இல்லை, நம்மளால் யாரா பார்த்தா தானே உண்டனால யாரும் வெளியில் உட்காந்து கரெக்டாக பண்ணிட்டு அப்படி இருப்போம்.
0: பட் ஒரு மூவி நடிக்கிறோம் அதோட அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஹாய் பை சொல்றது இல்லாமல் தாண்டி அஸ் அ நைட்
1: ஐ மீன் டச் வித் ஆல் தி டே. இப்போ கூட இளையராஜன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நானும் கவிதானு ஒரு லேடி கேபி சாரோட யூனிட் தான், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடித்தோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மூணே மூணு டயலாக் தான் எனக்கு அதில். ஆனால் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 8 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். அதாவது கட் சொல்லுங்க சார், நான் எவ்வளோ தான் நான் பேசுவேன், இல்லை நான் டைரக்டர்கிட்ட விட்டா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம்.
0: நடிக்காது
1: ரெண்டாவது விஷயங்கள், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேபி சார் பார்க்க முடியும் முடிஞ்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாரு, இல்ல உங்களை நடக்க சொல்லுவாரு, அதை வச்சுதான் உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வர முடியும்னு பிளான் பண்ணி ஹீ பிரிங்ஸ் இட். எனக்கு ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும் நேரம் உட்காந்து ஓ நீ நடிப்பியா சந்தாம ட்ரூப்ல பண்ணியிருக்கேன் சார், அண்ணா தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார், சரி நான் சொல்றேன் போ அப்படின்னா. ஆனா ஃபர்ஸ்ட் டே நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் போகும்போது அந்த 15 ரூபா பெட்டு மதம் ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கிறாங்க, அதை அப்படி பண்ணாத இது இப்படி வை, அவன் வெயிட் பண்ணி முடி, அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா பேசுவேன் நான், வேண்டா அவசரப்படாத பொறுமையா பேசு, நீ பண்றது ஹியூமர், இட் ஹஸ் கோ ரீச் த பர்சன். ஹியூமரை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடாக பேசினா புரியாது, அது டெல்லி கணேஷ். நான் அவரும் ஒரு படம் பண்ணுவோம், அவரும் சொல்லுவார் ட்ராமாவும் பண்ணுவோம், ஹியூமரை பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப மெதுவாக பேசணும், அப்போ தான் இட்ல் கோ ரீச் தம் அப்படின்னு. ஆனாலும் வென் இட் கம்ஸ் டு சீரியஸ் ஐ எம் டிஃப்ரெண்ட், பட் ஹியூமர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவேன்.
0: உங்களோட ஃபேவரட் ஜானர் அது ஹியூமரா இல்லைனா சீரியஸ் கேரக்டர்?
1: எனக்கு ரெண்டுமே, பிகாஸ் ஐ ப்ரிஃபர் டு ஒர்க் ஆன் போத். நான் ரெண்டு ஸ்கிரிப்ட் வேறு நான் வச்சிருக்கேன், நான் ஒரு ஹியூமரில் ஒரு 4 வச்சிருக்கேன், சீரியஸில் ஒரு 4 வச்சிருக்கேன் நான். ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்கிரிப்டும் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு பிரிங் இட் அவுட்.
0: ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா சொன்னீங்க, உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ் ஆகணும், ஹாப்பினஸ் எப்பவும் ஸ்டே
1: பண்ணிட்டு உங்க மாதிரி இருக்கும்போது எப்பவுமே ஹாப்பினஸ் இருக்கு தான் செய்யும்.
0: நிச்சயமா அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து நீங்க போற இடத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி
1: அது உண்டு,
0: ஹாப்பியா
1: அது உண்டு அது உண்டு.
0: நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இட்ஸ் தி செகண்ட் டைம் யூ ஆர் காலிங் மீ இன் ஆல் இந்தியா ரேடியோ, அண்ட் ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அண்ட் மோர் டு கம், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். Because you have to do lots of shows like this.
0: Thank you. நேர்களை இதுவரை கேட்டது எனக்குள் நான், நான் உங்க ஆர்ஜே அருள் செல்வியும் நடிகர் ரவிகாந்த் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு.
1: Thank you.

0: மிஸ்டர் ரவிகாந்தோட இன்டர்வியூ போன வாரமும் இந்த வாரமும் நாம கேட்டு ரசிச்சோம். இதே மாதிரி ஒரு அருமையான கெஸ்டோட அடுத்த வாரம் இதே மாதிரி சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான் நிகழ்ச்சியில வேற ஒரு விருந்தினரோட சந்திக்கலாம். இணைந்திருங்கள் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: Hundred 2.3 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

யாழெடுத்து இனிய குரலிலே காதல் பாட்டை ஒவ்வொரு கண்ணியையும் ஒவ்வொரு பண்ணிலே பாடிக்கொண்டிருந்தாள் மணிமேகலை. இவ்வாறு மேலும் மேலும் பல கண்ணிகளை மணிமேகலை பல்வேறு பண்களில் அமைத்து பாடி வந்தாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கி போனார்கள். பல காரணங்களினால் நெஞ்சை கல்லினும் இரும்பினும் கடினமாக்கிக் கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. ஆதித்த கரிகாலர் இந்த உலகத்தை அடியோடு மறந்துவிட்டார். வந்தியத்தேவன் அடிக்கடி திடுக்கிட்டு

0: பிடித்து கொண்டவன் போல மணிமேகலையை நோக்கினான். அப்போதெல்லாம் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்தது கண்டு அந்த வீரனுடைய உள்ளம் மேலும் திடுக்கிட்டது. ஐயோ, இந்த பெண்ணுக்கு நாம் என்ன தீங்கு செய்து விட்டோம் என்று அவன் நெஞ்சம் பதைபதைத்தது. கான வெள்ளத்திலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் மூழ்கியிருந்தவர்கள் வரவர காற்று கடுமையாகிக் கொண்டு வருவதை கவனிக்கவில்லை. ஏரியில் முதலில் சிறிய சிறிய அலைகள் கிளம்பி விழுவதையும் வரவரவை பெரிதாகி வந்ததையும் கவனிக்கவில்லை. காற்று கடும் புயலாக மாறி காட்டு மரம் ஒன்றை அடியோடு பெயர்த்து தள்ளிய போதுதான் நால்வரும் விழித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். கடுமையான புயல் காற்று அடிப்பதையும் ஏரி கொந்தளித்து பேரலைகள் ஓ என்ற இறைச்சலுடன் எழுந்து விடுவதையும் பார்த்தார்கள். திடீரென்று நந்தினியா, ஐயோ படகு எங்கே என்று அலறினாள். கட்டி போட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. உற்று பார்த்தபோது வெகு தூரத்தில் படகு அலைகளால் மொத்துண்டு நகர்ந்து நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயோ, இப்போது என்ன செய்வது என்று நந்தினி அலறினாள். உங்கள் இருவருக்கும் குதிரை ஏற தெரிந்தால் ஏறிப்போய் விடுங்கள், நாங்கள் சமாளித்துக் கொள்ளுகிறோம் என்றான் வந்தியத்தேவன். இந்த புயல் காற்றில் காட்டு மரங்கள் பெயர்ந்து விழுந்து எங்களை சாகடிப்பதற்கு வழி செய்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள்.
1: அதெல்லாம் வேண்டாம், புயலின் வேகம் தணியும் வரையில் இங்கேயே இருந்து விடுவோம். அங்கே போய் என்ன செய்யப் போகிறோம்? சமையலுக்கு பண்டங்கள் இருக்கின்றன, பாடுவதற்கு மணிமேகலை இருக்கிறாள். இவ்வளவு சந்தோஷமாக சமீபத்தில் நான் இருந்ததில்லை என்றார் கரிகாலர்.
0: இளவரசே, அது சரியல்ல. சம்புவரையரும் கந்தமாறனும் என்ன நினைப்பார்கள் என்றான் வல்லவரையன். இவரே புலியை தேடிச் சென்றபோது படகை அவிழ்த்து விட்டு விட்டார் போலிருக்கிறது என்றாள் நந்தினி. அக்கா, ஏன் வீண் பழி சொல்கிறீர்கள்? இவர் வந்தபோது படகு கரையோரமாகத்தானே இருந்தது. யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நம் துணைக்கு பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார் என்றாள் மணிமேகலை. அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையாயிற்று. ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க இருவரும் படகுகள் அத்தீவை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் பெரிய சம்புவரையரே இருந்தார். நாலு பேரும் பத்திரமாக இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை ஏற்றிக்கொண்டு அலைகடல் போல பொங்கி கொந்தளித்த ஏரியில் இரண்டு படகுகளும் திரும்பிச் சென்றன. சம்புவரையரை தவிர மற்ற நால்வரின் உள்ளங்களிலும் கடும் புயல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டிருந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பொன்னியின் செல்வர் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தார். தஞ்சைக்குச் சென்று தந்தை தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. இலங்கையின் அரசை தாம் கவர எண்ணியதாக தம் மீது சாட்டப்பட்ட குற்றம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்க அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். தந்தையின் வாக்கை மீறி நடந்ததாக தம் மீது ஏற்படக்கூடிய அபவாதத்தை கூடிய விரைவில் போக்கிக் கொள்ளவும் அவர் விரும்பினார். ஆயினும் தமது ஆர்வத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு தமக்கையாரிடமிருந்து செய்தி வந்த பின்னர்தான் தஞ்சைக்கு புறப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். பொழுது போவது என்னமோ மிகவும் கஷ்டமாக இருந்தது. புத்த பிக்ஷுக்கள் தினந்தோறும் நடத்திய ஆராதனைகளிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிறிது நேரத்தை போக்கினார். சூடாமணி விகாரத்தின் சுவர்களிலே தீட்டப்பட்டிருந்த அருமையான சித்திர காட்சிகளை பார்ப்பதில் சிறிது நேரம் சென்றது. பிக்ஷுக்களுடன், முக்கியமாக சூடாமணி விகாரத்தின் ஆச்சாரிய பிக்ஷுவுடன் சம்பாஷிப்பதிலே கழிந்த பொழுது அவருக்கு உற்சாகத்தை அளித்தது. ஏனென்றால் சூடாமணி விகாரத்தின் தலைமை பிக்ஷு கீழ்த்திசை கடலுக்கு அப்பாலுள்ள பற்பல நாடுகளிலே வெகுகாலம் யாத்திரை செய்தவர். சீன தேசத்திலிருந்து சாவகத்தீவு வரையில் பல ஊர்களுக்கும் சென்று வந்தவர். அந்தந்த நாடுகளைப் பற்றியும் அவற்றிலுள்ள நகரங்களைப் பற்றியும் ஆங்காங்கு வசித்த மக்களைப் பற்றியும் அவர் நன்கு எடுத்துக்கூற வல்லவராயிருந்தார். சீன தேசத்துக்கு தெற்கே கடல் சூழ்ந்த பல நாடுகள் அந்த நாளில் ஸ்ரீவிஜயம் என்னும் சாம்ராஜ்யத்தில் அடங்கியிருந்தன. அருமண நாடு காம்போஜ தேசம், மானக்கவாரம், தலைத்தகோலம், மாபப்பாளம், மா இருடிங்கம், இலங்காசோகம், தாமிரலிங்கம், இலாமுரி தேசம் முதலிய பல நாடுகளும் நகரங்களும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டோ நேச பான்மையுடனோ இருந்து வந்தன. இவற்றுக்கெல்லாம் நடுநாயகமாக கடாரம் என்னும் மாநகரம் இணையற்ற சீர் சிறப்புகளுடன் செல்வ வளத்துடனும் விளங்கி வந்தது. அந்த நாடு நகரங்களை பற்றி விவரிக்கும்படி ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு ஓய்வு கிடைத்த போதெல்லாம் பொன்னியின் செல்வர் அவரை கேட்டு வந்தார். அவரும் அலுப்பு சலிப்பில்லாமல் சொல்லி வந்தார். அந்நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களைப் பற்றியும் வர்த்தக பெருக்கத்தை பற்றியும் கூறினார். பொன்னும் மணியும் கொழித்து, செந்நெல்லும் கரும்பும் செழித்து, சோழவள நாட்டுடன் எல்லா வகையிலும் போட்டியிடக்கூடிய சிறப்புகளுடன் அந்நாடுகள் விளங்குவதைப் பற்றி கூறினார். பழைய காலத்திலிருந்து தமிழக

0: நாட்டுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி கூறினார். பல்லவ நாட்டு சிற்பிகள் அந்த தேசங்களுக்கு சென்று எடுப்பித்திருக்கும் அற்புத சிற்பத் திறமை வாய்ந்த ஆலயங்களை பற்றி சொன்னார். தமிழகத்திலிருந்து சென்ற சித்திர சங்கீத நாட்டிய கலைகள் அந்நாடுகளில் பரவியிருப்பதை பற்றியும் கூறினார். இராமாயணம், மகாபாரதம் முதலிய இதிகாசங்களும், விநாயகர், சுப்பிரமணியர், சிவன், பார்வதி திருமால் ஆகிய தெய்வங்களும், புத்த தர்மமும் அந்த தேசத்து மக்களின் உள்ளங்களில் கலந்து குடிகொண்டிருப்பதையும், ஒன்றோடொன்று பிரித்து உணர முடியாதவர்களாக அந்நாட்டு மக்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வருவதையும் எடுத்துச் சொன்னார். தமிழ்மொழியின் தந்தையாகிய அகஸ்திய முனிவருக்கு அந்த நாடுகளில் விசேஷ மரியாதை உண்டு என்பதையும், அம்முனிவருக்கு பல கோயில்கள் கட்டியிருப்பதையும் கூறினார். இதையெல்லாம் திரும்பத் திரும்ப அருள்மொழிவர்மர் கேட்டுத் தெரிந்து மனத்திலும் பதிய வைத்து கொண்டார். அந்தந்த தேசங்களுக்கு தரை வழியான மார்க்கங்களையும் கடல் வழியான மார்க்கங்களையும் இளவரசர் நன்கு விசாரித்து அறிந்தார். வழியில் உள்ள அபாயங்கள் என்ன, வசதிகள் என்ன என்பதையும் கேட்டறிந்தார். சுவாமி, அந்த நாடுகளில் மறுபடியும் தாங்கள் யாத்திரை செய்யும்படியாக நேரிடுமோ என்று வினவினார். புத்த பகவானுடைய சித்தம் போல நடக்கும் இளவரசே, எதற்காக கேட்கிறீர்கள் என்றார் பிக்ஷு. நானும் தங்களுடன் வரலாம் என்ற ஆசையினால்தான். நான் உலகத்தை துறந்த சந்நியாசி, தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். தாங்களும் நானும் சேர்ந்து யாத்திரை செய்வது எப்படி? தங்களை சில நாள் இந்த விகாரத்தில் வைத்து காப்பாற்றும் பொறுப்பே எனக்கு பெரும்பாரமாயிருக்கிறது. எப்போது என்ன நேருமோ என்று நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்ளுகிறது. சுவாமி, அந்த பாரத்தை உடனே நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். இந்த கணமே இங்கிருந்து இளவரசே, ஒன்று நினைத்து ஒன்றை சொல்லிவிட்டேன். தங்களை இங்கு வைத்துக் கொண்டிருப்பது பாரமாயிருந்தாலும் அதை ஒரு பாக்கியமாகக் கருதுகிறேன். தங்கள் தந்தையாகிய சக்கரவர்த்தியும் தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் பட்டிருக்கும் நன்றிக் கடனில் ஆயிரத்தில் ஒரு பங்குக்கு கூட இப்போது நாங்கள் செய்வது ஈடாகாது. தாங்கள் புத்த தர்மத்துக்கு செய்திருக்கும் உதவிதான் அற்ப சொற்பமானதா? அனுராதபுரத்தின் சிதிலமான ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் செப்பனிடச் செய்த கைங்கரியத்தை நாங்கள் மறக்க முடியுமா? அதற்கெல்லாம் இணையான பிரதி உபகாரமாக ஈழ நாட்டின் மணிமகுடத்தையே தங்களுக்கு அளிக்க பிக்ஷுக்கள் முன்வந்தார்கள். இளவரசே, அதை ஏன் மறுத்தீர்கள்? இலங்கையின் சுதந்திர சிங்காதனத்தில் தாங்கள் ஏறியிருந்தால் 100 கப்பல்களில் ஏராளமான பரிவாரங்களுடனே கீழ்திசை நாடுகளுக்கு தாங்கள் போய் வரலாமே. இந்த பிக்ஷுவை பின்தொடர்ந்து யாத்திரை செய்ய வேண்டுமென்ற விருப்பமே தங்கள் மனதில் தோன்றியிராதே என்றார் ஆச்சாரிய பிக்ஷு.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ராவணன் தலைக்கு மேல கைலாய மலைக்கு கீழே இருந்த இடைவெளி வழியா இறங்கி போன மந்தாக்கினியும் பூங்குழலியும் எப்படி மாயமா மறைஞ்சாங்கன்னு தெரியாம மத்தவங்க கவலையோட இருக்காங்க. வெளிய கடும் காற்று. கடம்பூர் மாளிகைக்கு போய்கிட்டு இருக்கிற கரிகாலன், வந்தியத்தேவன், மணிமேகலை ஆகிய 3 பேரின் உள்ளங்கள்லையும் கடும் சூறாவளி, சுழிக்காற்று, பெருங்காற்று, இப்படி வெவ்வேறு வேகங்கள்ல எண்ண ஓட்டம் இருக்குது. புயலின் மையப்பகுதியா இருக்கிற நந்தினி அடுத்த நகர்வுக்கு ஆயத்தம் ஆயிட்டா. கடற்கரையிலிருந்து ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கடம்பூர். கடற்கரையிலேயே இருக்கிற நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்தில் புயலுக்கு முன் இருந்த சூழ்நிலையை பின்னோக்கி போய் விவரிக்கிறார் கல்கி. தஞ்சைக்கு போகணும், தமக்கையாரிடமிருந்து செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் பொன்னியின் செல்வர். ஆச்சாரிய பிக்ஷுவும் ஏறத்தாழ அதே மனநிலையில் தான் இருக்கிறார். புத்த விகாரத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் பேரரசரின் திருக்குமாரர் இன்னும் தங்கியிருப்பது என்னென்ன சிக்கல்களை உருவாக்குமோ? சீன நாட்டுக்கு தெற்கே கடல் சூழ்ந்த பல பகுதிகளை ஆசிரியர் குறிப்பிட்டார் அல்லவா? அவற்றில அருமண நாடு தற்போதைய மியான்மர், காம்போஜ தேசம் இன்றைய கம்போடியா, மானக்கவாரம், நிக்கோபார் தீவுகள், தலைத்தக்கோலம் தாய்லாந்தின் தென்பகுதியில், மாப்பப்பாளம் தாய்லாந்தின் கிரா இடுக்கு அருகில் இருக்கிற பகுதியாக கண்டறியப்பட்டிருக்கிறது, மாயூருடிங்கம் தாய்லாந்தின் தீப்

0: பூர்வகற்ப பகுதியில் இருந்த இடம். இலங்கா ஷோகம் மலேசிய நாட்டின் வடமலாய் தீபகற்ப பகுதியில் சீன ஆவணங்களில் குறிப்பிடப்படும் லிங்கியா சென்கியா தாமரலிங்கம் இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடலையும் இணைக்கிற முக்கியமான கடல் வழி வர்த்தக மையம். தாய்லாந்தின் தென்பகுதியில் இலாமுரி தேசம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் வடபகுதியில். இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 130 ஆண்டுகளுக்கு முன்னால பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனின் படைத்தலைவன் நாங்கூர் உடையான் சயாமில் ஒரு குளம் விட்டு வச்சான். மன்னனின் சிறப்பு பெயரால அவனி நாராயணன் என்கிற பெயரை இட்டு அதன் பராமரிப்பை மணிகிராமத்தார் சேனாமுகத்தார் ஆகிய வணிக குழுவினரிடம் ஒப்படைச்ச செய்தி குறிப்பிடத்தக்கது. அடுத்து அகஸ்தியர் பற்றி. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் மகாகுரு ஆதிகுரு கடலின் தந்தை என்றெல்லாம் போற்றப்பட்ட குருமுனிக்கு தனி சந்நிதிகள் அமைச்சிருக்காங்க. கம்போடிய அரசன் இந்திரவர்மன் தன்னை அகஸ்தியரின் வம்சாவழியினு பிரகடனப்படுத்தியிருக்கிறான். நல்லது. அருள்மொழிவர்மரை அழைச்சிக்கிட்டு வர ஆழ்வார்க்கடியான் புறப்பட்டு இருந்தா இப்ப அவன் எங்க இருக்கான்?
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்லதானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர் சென்னை ஆகாஷவாணி நம்பர் 4 காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கிற ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் ஒன்றுமேரினும் சொர்ணலதாவும் பாடிய

0: நேரம் 9:22 கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலை கேட்க போற இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: ஒரு கணம் போதும்

9:28 கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். எண்ணினிய பொன்னிலாவை நிகழ்ச்சி நடத்த பாடம் ஏ ஆர் ரகுமானின் இசையில் வைரமுத்து வருகிறில் சொர்ணலதாவின் குரலில் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

நேரம் 9:34 நிமிடம். கேட்டுட்ருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில், சங்கர் மகாதேவன் குரலில், பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். என்னிய பொன்னிலாவின் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரனும் சாதனா சர்கமும் பாடிய பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பா. திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இரவு நேரம் இசைக்கார நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். எண்ணினிய பொன்னிலாவின் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேவாவின் இசையில் வாலிவரிகளில் ஹரிஹரனும் அனுபமா குழுவினரும் பாடிய பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஸ்ரீனிவாஸ், குரலில் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இதயத்தில் அன்பு நிறைந்திருந்தால் இந்த உலகத்தை கூட நாம் உள்ளங்கையில் தாங்கி விடலாம். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
2: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
3: சிவன் என்றொரு சொல், அதற்குள் அடங்கியிருப்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, தத்துவமும் தவமும் கருணையும் காலத்தை கடந்த பேருண்மையும்.
4: சடையில் கங்கையை தாங்கி, நெற்றியில் நெருப்பை ஏந்தி, கழுத்தில் நஞ்சை நிறுத்தி, கையில் மழுவும் உடுக்கையும் ஏந்தி, அண்டத்தின் இயக்கத்தையே தன் நடனத்தில் அடக்கியவன் சிவன்.
3: அவன் அழிப்பவன் என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது. அழிவுக்கு பின்னால் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குபவன்.
4: அவன் கோபத்திலும் கருணை உண்டு, அவன் மௌனத்திலும் ஞானம் உண்டு, அவன் தாண்டவத்திலும் பேரமைதி உண்டு.
3: திருநீறு பூசிய திருமேனி, பிறைசூடிய சடை, நீலகண்டம், நாகாபரணம், இவை அனைத்தும் வெறும் அலங்காரங்கள் அல்ல, வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை உணர்த்தும் அடையாளங்கள்.
4: நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்து உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் மனதின் இருள் விலகி உள்ளத்தின் ஒளி பிறக்கிறது என்று நம்புகிறது சிவநெறி.
3: கோயில் கருவறையில் மட்டுமல்ல, கல்லிலும் இருக்கிறான், காட்டிலும் இருக்கிறான், காற்றிலும் இருக்கிறான், மனிதனின் உள்ளத்திலும் இருக்கிறான்.
4: அதனால்தான் சிவன் வழிபடப்படும் இறைவன் மட்டுமல்ல, உணரப்பட வேண்டிய பேரு

உண்மை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பௌர்ணமி பூக்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் பரமேஸ்வரி புண்ணியவேல், உமா விஜயகுமார்.

0: சிவம் என்பது தனியாக இருக்கும் ஒரு சக்தி அல்ல. அன்பின் உயர்ந்த நிலையிலேயே சிவம். அன்புடன் வாழும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைத்தன்மை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கூட பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
0: எவ்வளவு வருஷமா வரீங்க சார் திருவண்ணாமலைக்கு?
1: தொடர்ந்து ஒரு 7 வருஷமா வந்து இருக்கிறேன் மேடம்.
0: எதனால வரீங்க?
1: இங்க வந்தா ஒரு நிம்மதி இருக்குது, நினைச்சது நடக்குது, நினைச்ச காரியங்கள் நடக்குது மேடம்.
0: ஓகே,
1: அதுக்காக நாங்க வரோம்.
0: என்ன நினைச்சு வந்தீங்க, என்ன நடந்திருக்கு?
1: எங்க குடும்பம்

0: குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். இப்ப வந்து ஒரு லெவலுக்கு வந்து நாங்க ஒரு லெவலுக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்க வந்து மந்த்லி மந்த்லி பௌர்ணமினா நாங்க எப்பயுமே வந்துருவோம், கிரிவலத்துக்கு வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலி ஒரு செட்டில் ஃபேமிலியா இருக்குதுங்க, எல்லாமே நடக்குதுங்க.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்?
0: நான் வந்து நாட்டர்மல்லி மேடம்.
1: எங்க இருக்குது?
0: திருப்பத்தூர் தாலுகா. இது திருப்பத்தூர் மாவட்டம், நாட்டர்மல்லி தாலுகா. ஓகே மேடம்,
1: நன்றிகள் சார்.
0: ரொம்ப நன்றி மேடம்.
1: தொடர்ந்து வாங்க, இறையருள் உங்களுக்கு
0: கண்டிப்பா வரும் மேடம். நீங்களும் தொடர்ந்து வாங்க.
1: நன்றிகள்.
0: நன்றி மேடம்.
1: பணம் பதவி புகழ் எல்லாம் இருந்தாலும் கருணை இல்ல அப்படின்னா வாழ்க்கை முழுமை அடையாது. அருள் கொண்ட மனமே உண்மையான செல்வம். அந்த அருளை பெறுவதற்காக தான் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த கிரிவலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஒரு பக்தர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்,
1: ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்து வர்றீங்க திருவண்ணாமலைக்கு?
2: நாங்க வள்ளியூர்ல இருந்து வரோம்.
1: அந்த ஊர் எந்த மாவட்டத்துல இருக்கு?
2: திருநெல்வேலி மாவட்டம்.
1: ஓ, திருநெல்வேலியில இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. அப்ப நேத்தே வந்துட்டீங்களா?
2: நேத்தே வந்துட்டோம்.
1: வருஷம், அதாவது மாசம் மாசம் வந்துட்டு இருக்கீங்களா?
2: இப்ப புதுசா தான் வரோம்.
1: எத்தனாவது மாதம் நீங்க வர்றது பௌர்ணமிக்கு?
2: இல்ல, இதான் ஃபர்ஸ்ட்.
1: முதல் தடவை நீங்க இங்க வந்திருக்கீங்க, சந்தோஷம். யார் மூலமா? அதாவது இவங்க சொல்லி வந்தீங்களா, இல்ல உங்களுக்காக தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிற நீண்ட நாள் கோரிக்கை?
2: ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன், அம்மா அண்ணாமலையார பாக்கணும்ட்டு. என் ஃப்ரெண்டு ஒர்க்கு வரேன்னு சொன்னாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, அதனால அவங்க கூட வந்துட்டோம்.
1: சந்தோஷம். உங்க பேரு நான் அதை முதல்ல கேட்டிருக்கணும்.
2: என் பேர் பத்மா.
1: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: ஹவுஸ் ஒய்ஃப்.
1: ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து இப்ப நீங்க ஃபேமிலியா வரல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்க?
2: ஃபேமிலியா தான் வந்திருக்கேன், என் பொண்ணு இங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான்.
1: ஓ சரி சரி. சோ இப்போ அவங்க எல்லாருமே இப்போ முதல் தடவையா? இல்ல
2: இல்ல, அவங்க நிறைய வாட்டி வந்திருக்காங்க.
1: நீங்க மட்டும்தான் முதல்?
2: நானும் என் பொண்ணுதான் முதல் தடவை.
1: எப்படி இருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு? இவ்வளவு கூட்டத்தை பாக்கும் போது இவ்வளவு
2: சந்தோஷமா இருக்கு, கடவுளை கும்பிட்டது ரொம்ப மகிழ்ச்சி.
1: சோ நீங்க கியூல நின்னு சாமி பாத்தீங்க?
2: பாத்து சாமி தரிசனம் முடிஞ்சது,
1: திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க?
2: நல்ல சந்தோஷமா சொல்லுவேன், ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப சிவன் நல்லா பிடிக்கும், சிவன் கோயிலுக்கு வரணும் ரொம்ப நாள் கனவு, அது இன்னைக்கு நிறைவேறிட்டு. அண்ணாமலைக்கு தான் நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம் மேம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ சோ மச். நேரிலே தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள்.

0: வெளியில் இருக்கும் பிரச்சனைகளை வெல்வதற்கு முன் நம் மனதை நாம் வெல்ல வேண்டும். மனம் தெளிவாகும் பொழுது வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் தெளிவாகிறது. நம்மளுடைய வாழ்க்கை தெளிவாகணும், நமக்கும் அருள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக திருவண்ணாமலையை நோக்கி நிறைய பக்தர்கள் வந்து பயணம் செஞ்சு இங்க வந்து கிரிவலம் சுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி கிரிவல பாதையில பார்த்த ஒரு நபர் கூட, ஒரு பக்தர் கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்ங்க.
0: எங்க இருந்து வரீங்க மேம்?
1: வள்ளியூர்ல இருந்து வரேன்.
0: நீங்களும் வள்ளியூர் தான். எவ்வளவு வருஷமா வரீங்கம்மா?
1: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது.
0: ஓ, ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
1: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் தரிசனம் முடிஞ்சது, இப்ப கிரிவலத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
0: ஓகே, யார் சொல்லி வந்தீங்க?
1: அம்மா சொல்லி. ஆல்ரெடி எனக்கு வரணும்னு ஆசை, ஒரு 1.5 வருஷமா ஆசை. அம்மா சடனா வந்து போறேன்னு சொன்னாங்க. நானும் வரட்டுமா அப்படின்னு, வரியான்னாங்க. ஓகே சொல்லிட்டு அதெல்லாம் வந்தாச்சு, சடன் பிளான்.
0: சூப்பர் சூப்பர். சோ நீங்க வந்து இப்ப ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கு, அதை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பொதுவா வந்து கோவிலுக்கு வருவோம். சோ அந்த மாதிரி ஏதாவது பிரார்த்தனைகளோட வந்திருக்கீங்களா, இல்ல சும்மா நம்ம அப்படியே வந்து அம்மா வந்தாங்க அப்படியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்களா?
1: இல்ல, பிரார்த்தனைகள் இருக்குங்கறத தாண்டி எப்பவுமே கடவுளோட அருள் நமக்கு இருக்கணும்ங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்தேன்.
0: சூப்பர். எப்பவுமே சொல்லுவாங்களே சிவன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னா, சிவன் நினைக்கணும் நம்ம அங்க வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு நீங்க வரணும் அப்படின்னு.
1: கண்டிப்பா நினைச்சிருக்காங்க, 100% ஷோரா சொல்றேன் நான்.
0: ஓகே ஓகே ஓகே, சிவன் அருள் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கட்டும். நன்றிகள்மா.
1: நன்றி நன்றி.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா, அதை நான் முதல்ல கேட்டிருக்கணும்.
1: என்னோட பேர் ஆர்த்தி ஆறுமுகம்.
0: நன்றிகள் ஆர்த்தி ஆறுமுகம்.
1: தேங்க்யூ.
2: நம் எண்ணங்களுக்கு நம் வாழ்க்கை மற்றும் சக்தி இருக்கிறது. நல்ல எண்ணங்களை வளர்த்தால் நல்ல செயல்களும், நல்ல செயல்களால் நல்ல வாழ்க்கையும் உருவாகும். ஆமா, இந்த நல்ல வாழ்க்கை அமையணும், எப்பவுமே நம்ம நல்ல எண்ணத்தோட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கிதான் மக்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரிவலத்தை வந்து ஒவ்வொரு மாதமும் சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா?
3: நடந்துட்டு இருக்கீங்கல்ல, அப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கலாம்.
2: கியூல ரொம்ப நேரம் நின்னீங்களா சாமி பாக்க? எவ்வளவு மணி நேரம் ஆச்சு?
3: அது 5 மணி நேரம் ஆயிட்டு.
2: 5 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி பாக்குறதுக்கு. ஓகே, அந்த 5 மணி நேரம் நின்றுப்பீங்கல்ல, அப்ப சாமிய போய் பாக்குற அந்த தர்மம் எப்படி இருந்தது?
3: நல்லா இருந்தது.
2: 5 மணி நேரம் மறந்து போச்சா அது சாமி பாக்கும் போது? ஓகே மேம், நீங்க எங்க இருந்து டிராவல் பண்ணி வர்றீங்க?
3: நான் திருவனந்தபுரத்துல இருந்து வரேன்.
2: ஓ, நீங்க திருவனந்தபுரத்துல இருந்து தனியா வந்திருக்கீங்களா?
3: இல்ல, என் ஃபேமிலி எல்லாரும் இங்க இருக்காங்க வள்ளியூர்ல, அவங்க கூட ஜாயின் பண்ணி வந்திருக்கேன்.
2: திருவனந்தபுரத்துல இருந்து இந்த பௌர்ணமிக்காக டிராவல் பண்ணீங்களா, இல்ல லீவ் ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் விட்டாங்க அதனாலயா?
3: இல்ல இல்ல, நான் இந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றதுக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன்.
2: இது 8வது தடவை நீங்க இங்க வர்ற?
3: டைம்.
2: ஓ, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு நீங்க தமிழ்நாடு?

0: நல்லா இருக்கும். அதாவது நீங்க அடிப்படையில ஒரு மலையாளியா இல்ல?
1: இல்ல இல்ல, நான் வந்து வள்ளியூர் தான். அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தது அங்க.
0: ஓ, அதனால உங்களுக்கு மலையாளம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சா?
1: சோ நான் 27 வருஷம் அங்கதான் இருக்கேன்.
0: ஓ, கேரளால இருக்கீங்க. எப்படி இருக்கு எங்க தமிழ்நாடு, எப்படி இருக்கு இந்த திருவண்ணாமலை?
1: நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு.
0: பிடிச்சிருக்கா? என்னெல்லாம் பிடிச்சிருக்கு திருவண்ணாமலையில?
1: திருவண்ணாமலையில இது என்ன சொல்ல, எப்படி சொல்லன்னு தெரியல எனக்கு.
0: நீங்க என்ன சொன்னாலும் நாங்க புரிஞ்சுப்போம், சொல்லுங்க.
1: அல்ல, இங்க இவ்வளவு ஜனங்களும் இந்த கிரிவலத்துக்கு பங்கெடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா கிரிவலத்துல நல்ல போனா நல்ல என்ன நினைச்சாலும் நடக்கும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், அதனால வந்திருந்தேன். ஆனா இவ்வளவு ஆளுகளும் இருப்பாங்க
0: பார்த்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு?
1: பிரமிப்பா இருக்குது.
0: அந்த கூட்டத்துல நீங்களும் ஒரு ஆளா இருக்கும் போது ரொம்ப
1: சந்தோஷமா இருக்கு.
0: அடுத்து எப்ப உங்களை பாக்கலாம்?
1: அடுத்தது பாக்கலாம்.
0: நீங்க இன்னும் பிளான் பண்ணல?
1: பிளான் பண்ணல.
0: தேங்க்யூ, ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: ஓகே, தேங்க்யூ,
0: தேங்க்யூ சோ மச். நேர்களை தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM வணங்களில் என்றென்றும் முழுமையாக

0: 102.3 வித் பாரதி தமிழ் FM ல பௌர்ணமி பொங்கல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கோபம் முதல்ல நம்மையே காயப்படுத்துது, அதுக்கப்புறம் நம்ம சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்குது. அதனால கோபத்தை வெல்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சோ நிறைய பக்தர்கள் கிரிவலம் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுல இப்போ ஒரு பக்தர் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா.
0: எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க வெள்ளூர்.
0: உங்க பேரு?
1: ரேகா.
0: எதனால திருவண்ணாமலைக்கு வரணும்னு தோணுச்சு?
1: எங்க பசங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து வீடு இல்லாம இருந்தேன், அப்போ வீடு கட்டுறதுக்காக வேண்டின்னு வந்தோம். அதுல இருந்து கண்டினியூ வந்துருக்கோம்.
0: எப்ப வேணீங்க, எப்ப அது நடந்தது?
1: அது சீக்கிரமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப வந்து எங்க வீட்டுக்காரே வந்து வா கிரிவலம் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுல இருந்து இப்ப வந்துட்டு இருக்கிறோம்.
0: எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்கம்மா?
1: நாங்க இப்பதான் ஒரு 2 வருஷமா வந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டோம். இப்போ ஒரு 3 மாசமாப்பா 4 மாசமா வந்துட்டு இருப்போம்.
0: ஓகே. சோ இப்ப நீங்க வந்து 4 மாசத்துக்குள்ள
1: எங்களுக்கு சில இதுவெல்லாம் எஃபெக்ட் எல்லாம் தெரியுதுங்க.
0: நிறைய
1: மாற்றங்கள் இருக்குது.
0: நீங்க நினைச்சு வந்த எல்லா விஷயமும்
1: நடக்குது, ஒன்னொன்னா நடந்துட்டே இருக்கு.
0: ஓகே ஓகே. சோ நீங்க உள்ள கோயில் போய் பாத்தீங்களா?
1: இல்ல, நான் போவே இல்ல, வெளியே வந்து சுத்திட்டு வந்தோம்.
0: ஓகே. இப்ப நீங்க இப்ப கிரிவலம் சுத்திட்டு உள்ள கோயிலுக்கு போக போறீங்களா?
1: போக மாட்டோம், நாங்க கிரிவலம் மட்டும் சுத்திட்டு அப்படியே போயிடுவோம்.
0: ஓகே. சிவனை வந்து உள்ளதான் போய் பாக்கணும் இல்ல? மனசார நின்னு எங்க கும்பிட்டாலும் சிவன் தான் இல்லையா?
1: ஆமா, கரெக்ட்.
0: சரி சரி சரி சரி. என்ன வேண்டிட்டு இப்ப வந்து இப்ப ஏதாவது வேண்டினது இருக்கா? நடந்து
1: ஆமா, இப்ப வந்து எங்க பசங்க படிக்கச்சு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இருந்தோம். எனக்கு உடம்பு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்காக நான் வேண்டினு இருக்கேன்.
0: எல்லாமே இந்த சிவன் வந்து பாத்துக்குவாரு.
1: அப்பா.
0: ஆமா ஆமா ஆமா, கட்டாயம் குணமாயிடுமா. ரொம்ப நன்றி நீங்க பேசினதுக்கு.
1: தேங்க்ஸ்மா.
2: அன்பும் சிவமும் வேறு வேறு அல்ல, உண்மையான அன்பு இருக்கும் இடத்திலேயே சிவத்தன்மை இருக்கிறது. அதனால்தான் அன்பு செய்வதும் ஒரு விதமான இறை வழிபாடுதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஹேமஸ்ரீ.
2: புரியல,
3: ஹேமஸ்ரீ?
2: ஹேமஸ்ரீ. ஓகே, இவ்ளோ சைலண்டா பேசுறீங்க.
3: அது அப்படிதான்.
2: அப்படிதானா, சந்தோஷம். உங்க பேரு, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க, எந்த ஸ்டாண்டர்ட்?
3: என் பேரு ஹேமஸ்ரீ, ராமச்சந்திரா காலேஜ்ல வந்து காலேஜ் படிக்கிறேன்.
2: எந்த இயர்?
3: செகண்ட் இயர்.
2: ஓகே. இவ்வளவு ஒரு பயத்தோட இருக்கீங்களா இல்ல பக்தியோட இருக்கீங்களே?
3: பயம்.
2: பயம்மா? அம்மா அப்பா கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க?
3: செகண்ட் டைம் வரேன்.
2: இது செகண்ட் டைம் வர்றீங்க, எப்படி இருக்குது? முதல் தடவைக்கும் இரண்டாவது தடவைக்கும் உள்ள ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா?
3: ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வலிச்சிச்சு, இப்ப கம்மியா வலிக்குது.
2: காலா கிரிவலம் முடிச்சிட்டீங்களா?
3: இல்ல, இப்பதான் கொஞ்சம்
2: ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வலிக்கும். சரி,
3: திருப்பி சரி.
2: இப்போ கிரிவலம் போனத பத்தி, அங்க சாமி தரிசனம் பார்த்தத பத்தி, அங்க வந்த மக்கள் கூட்டத்தை பத்திலாம் அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இத பத்திலாம் நீங்க வெளியில சொல்லிக்கவே மாட்டீங்களா?
3: அது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவங்க. சரி, போயிட்டு வரலாம், நம்மளும் ஒரு டைம் போலாம்.
2: நான் என்ன கேக்குறேன்னா, கூட சேர்ந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
3: நம்மளும் ஒரு நாள் எப்போ கிரிவலத்துக்கு நம்மளும் ஃப்ரெண்டா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆஹா,

0: சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அடுத்து எப்போ உங்களை பாக்கலாம் கிரிவலத்துல?
1: தெரியல, ஆனா குடி சீக்கிரம் பாக்கலாம்.
0: ஓகே, தேங்க் யூ சோ மச், ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ.
0: எஸ் நேரிலே தொடர்ந்து பேசுவோம். இணைந்திரங்கள், 92.3 பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நிலவு நிறைந்த இந்த பௌர்ணமி இரவில் நம் எண்ணங்களுக்கும் ஒரு நிலவொளி தேவைப்படுகிறது.
1: அந்த நிலவொளியில் மனதை அமைதிப்படுத்தி சற்றே சிவபெருமானை நினைத்து பார்ப்போம்.
0: சிவன் ஒரு பெயர் அல்ல, ஓர் பேர் உணர்வு.
1: சுடுகாட்டையே தன் இருப்பிடமாக கொண்டவன், உலகமே அஞ்சும் நஞ்சை தன் கண்டத்தில் ஏற்றவன், தலையில் பிறை சூடியவன், சடையில் கங்கையை தாங்கியவன், பாம்பையே அணிகலனாக கொண்டவன்.
0: இத்தனை முரண்களையும் தன்னுள் கொண்டிருந்தும் அவன் திருமேனையில் நிலைத்திருப்பது ஒரே ஒரு உணர்வு, அமைதி.
1: அவன் தாண்டவத்தில் அண்டம் அசைகிறது, அவன் மௌனத்தில் ஆன்மா அமைதியடைகிறது.
0: சிவனின் நெற்றிக்கண் வெளியில் இருப்பதை பார்ப்பதற்காக அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் உண்மையை பார்ப்பதற்காக.
1: அதனால்தான் சிவனை வணங்குவது என்பது ஒரு உருவத்தை வணங்குவது மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் அகந்தையை அழித்து அமைதியை வளர்த்து அன்பை உணர்ந்து வாழ்வதற்கான ஒரு பயணம்.
0: இந்த பௌர்ணமி இரவில் நிலவை பார்க்கும் ஒவ்வொரு விழியும், சிவனை நினைக்கும் ஒவ்வொரு மனமும் ஒரு சிறிய பிரார்த்தனையாக மாறட்டும்.
1: நமச்சிவாய, நம் உள்ளத்தில் ஒலிக்கும் ஐந்தெழுத்து மந்திரம்.
0: அந்த சிவனருளோடு இசையையும் இறை உணர்வையும் நினைத்துக் கொண்டு இந்த பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 102.3 விவித் பாரதி தமிழகமில்.

0: எவ்வளவு பெரிய வழிபாடு செய்தாலும் மனதில் அன்பும் தூய்மையும் இல்லை என்றால் அது அர்த்தம் குறைந்து விடுகிறது. முதலில் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். அந்த மனசை சுத்தப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசமும் இந்த கிரிவலத்துக்கு வருகை தந்துறாங்க. பல விதமான அவங்களுக்கு வந்து வேண்டுதல்கள் இருந்தாலும் என் மனசு கிளீனா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல், ஒரு எதிர்பார்ப்பு எல்லா பக்தர்கள்கிட்டயுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நேயர் இருக்காங்க, பக்தர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: உங்க பேரு, எங்க இருந்து வர்றீங்க?
1: நாங்க வெள்ளூர்ல இருந்து வரோம். என் பேர் வந்து அருண்குமார்.
0: ஓகே, நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கும் போதே தெரியுது. நீங்க எப்பவுமே வந்தா வரும்போது ஃபேமிலியா தான் வருவீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவீங்களா சார்?
1: இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கிறேன் நான் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் இடையில அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு கொஞ்ச நாள் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப். இப்ப திருப்பி கண்டினியூ பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சோ நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க, ஒன்ஸ் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி ஆன உடனே ஃபேமிலி கூட நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க, அதாவது எங்களை எல்லாம் கூட்டு போக மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஆதங்கம் இருக்கா உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, அவங்க அவங்க ஃபேமிலியோட போக ஆரம்பிச்சதுனால அது ஒண்ணும் தெரியல.
0: சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்கள மாதிரியே ஃபேமிலி ஃபேமிலியா பிரிஞ்சுட்டாங்க?
1: ஆமா.
0: அதுக்கப்புறம் நீங்க எப்பயாவது ஃபேமிலியா விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி நம்ம கிரிவலம் போலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா, இல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கா, இல்ல அந்த வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா?
1: வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்கேன், ஆனா அதை பத்தி இன்னும் ட்ரை பண்ணல. நாங்க யாரும் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம்.
0: சோ அதுக்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளல?
1: சொல்லல.
0: அதுக்கான வாய்ப்பும் அமையல?
1: ஆமா, அமையல.
0: ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஃபேமிலி, நான் இது சாதாரணமா தான் கேக்குறேன், உங்களுக்கு ஃபேமிலியோட வர்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கிரிவலம் வர்றதுக்கும் என்னென்ன சில வேறுபாடுகள் இப்படி இருந்தா?

0: அப்படிங்கற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா?
1: ஃப்ரெண்ட்ஸோடனா ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக பேசினா பாட் போயிட்டே இருக்கலாம், தெரியாது. இப்போ ஃபேமிலியோடு வந்தால் இவங்களை அவங்கள மெயின்டைன் பண்ணி கூட்டின்னு போகிறதுக்கு தான் நம்ம ஃபுல்லாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான்.
0: ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக ஜாலியாக இருக்கலாம், ஃபேமிலினா எல்லாரோட சுகம் துக்கம் அவங்களோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்.
1: ஆமாம், அவங்கள கேர் பண்ணி பத்திரமா கூட்டின்னு
0: போ, ஒரு பொறுப்பானவராக இருக்க வேண்டியது இருக்கு.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓகே, ஓ நீங்கள் இந்த வந்துட்டு போகிற அந்த ட்ராவல் டைம் டியூரேஷன் ஒரு நாள் ஆகிடுது இல்லையா, வந்து சாமி பார்த்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு அப்படிலாம், இதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இதுக்காக தனியாக ஒதுக்கிடுவீங்களா இந்த நாளை?
1: ஆமாம், இதுக்காக நாங்கள் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் வந்து லீவ் போட்டு தான் வருவோம். இன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு மதியம் கிளம்பணும்னா இதை முடிச்சுட்டு நாளைக்கு போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வேலைக்கு போவோம்.
0: ஓகே, இது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி?
1: ஆமாம், இதுக்காக நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வரணும், இவரை பார்க்கணும், தரிசனம் பண் உள்ள போய் தரிசனம் பண்றது கூட இவர் சுத்தி வந்தாலே அதுவே போதும், அப்படியே பார்த்துட்டு போறோம். அது இதாக தான் மெயினாக வந்துடும்.
0: ஸோ இப்போ வெளியில எல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சிக்காக டூர் போறாங்க, சுற்றுலா போறாங்க இல்லையா, மாசம் மாசம் இதை ஒரு சுற்றுலா மாதிரியே இங்க வந்து சாமியை சுத்திட்டு போறாங்க. ஸோ இப்போ வெளியில போய் ஒரு சுற்றுலா போறதுக்கும் இங்க சாமியை வந்து சுத்திட்டு போறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: அது சுற்றுலாலாம் கிடையாது, நம்ம வந்து இங்க ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு மாற்றம் ஃபேமிலியில் வர்றதுக்கான நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு தான் நம்ம வர்றோமே.
0: ஓகே, எனக்கு என்னென்னா அதாவது ஒரு ட்ராவல் டைம் இருக்குது, நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கு வரோம் இல்லையா, இது மாதிரி வெளியில் போகும்போதும் இங்கே திருவண்ணாமலைக்கு வரும்போதும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன்.
1: இல்லை, அது சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே வர்றது.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார், நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ நேர்களே, தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள்.

0: அறத்தை பாதுகாத்து அருளை வளர்த்த தீய எண்ணங்களை விலக்கி வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை. நம் வாழ்க்கையின் மதிப்பு நாம் சீர்த்த செல்வத்தில் அல்ல, செய்த நன்மைகளில் இருக்கிறது. நன்மைகள் செய்வோம், இறையருள் பெறுவோம். இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காங்க கிரிவல பாதையில. யாரு என்னன்னு நம்ம கேட்போம். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: எங்கிருந்து வரீங்க சார்?
1: நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து வரேன்மா.
0: ஹைதராபாத்ல இருந்து? முதல்ல உங்க பேர் சொல்லுங்களேன்.
1: என் பேர் அமர்நாத்மா.
0: ஹைதராபாத்ல இருந்து வரீங்க, யார் சொல்லி வரீங்க?
1: யார் சொல்லி வரலம்மா, எனது வந்து நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான். நான் ஹைதராபாத்ல டாக்டரா செட்டில் ஆகியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு கோரிக்கை, தீராத ஒரு கோரிக்கை, அது தீரணுன்ற பட்சத்தில் ஒரு மூணு தடவை ஒரு பௌர்ணமி கிரிவலம் வந்தால் என் வாழ்க்கையில் வந்து அது நிறையவே வந்து உபயோகமாக இருந்திருக்கு. அதனால் இந்த வாட்டி வந்திருக்கேன்.
0: சிவன் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காரு. எவ்வளோ வருஷமாக வரீங்க சார்?
1: நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேம்மா.
0: 5 வருஷமாக தொடர்ந்து எல்லா பௌர்ணமிக்கும் வரீங்களா?
1: இல்லைம்மா, விட்டு விட்டு வரேன். எனக்கு சாட்டர்டே சண்டே எப்போ லீவ் கிடைக்குதோ அதே சமயத்தில் கிரிவலம் வந்து சாட்டர்டே சண்டே எப்போ இருக்கோ அந்த சமயத்தில் வரேன்.
0: நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா சார், இல்லை கூட யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்?
1: எங்கள் மாமா பையனை கூட்டு வந்திருக்கேம்மா. அவன் +2 படிக்கிறான். நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல காலேஜில் சீட் வரணுன்றதுக்காக அவனையும் 3 தரம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இது 3வது தரம்.
0: ஓ, 2 பேரும் சேர்ந்து 3வது தரம் வரீங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா சார்?
1: பொதுவாகம்மா நாங்கள் பௌர்ணமி கிரிவலத்துக்கு வரப்போ சாமி தரிசனம் பண்ண மாட்டோம்மா, அந்த மலை தான்மா சாமி. அதனால் வந்து மலையை சுற்றுறது ஒண்டி தான் நாங்கள் பொதுவான குறிக்கோளாக வச்சிட்ருக்கோம் இந்த பௌர்ணமிக்கு. மற்ற சமயத்தில் ஃப்ரீயாக இருக்க டைமில் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கோம். நிறையவாட்டி சாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம்.
0: ஆனால் உங்களுக்கு ஹைதராபாத்லேருந்து இங்கே வரணும் தொலைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தோணலை, ஆனால் சிவனை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கீங்க.
1: ஆமாம்மா. எப்பெல்லாம் வந்து நம்ம கிரிவல கேலண்டரில் சனி ஞாயிறில் பௌர்ணமி வருதோ அதை குறித்து வச்சுட்டு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்துட்டு எங்கள் மாமா பையனை கூட்டுட்டு வருவேன்.
2: பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி. கருணை கொண்ட மனிதரிடம் உலகின் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது. மற்றவர்களுடைய வழிய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவுற குணம் இருந்தா அதுவே இறைவனின் அருள். அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்களுடைய துறையை, அதாவது அவங்க வேலை செய்கிற துறையை மற்றவங்களோட வழியை காப்பாத்துறது, அதாவது வழியை குணமாக்குறதா அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க தான் டாக்டர். அவங்க தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர், உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஊரு?
1: திருத்தணிமா, திருத்தணி வட்டம், கனகமாச்சித்திரம்.
2: ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நீங்க நம்ம இந்த பௌர்ணமி பத்தி, அதாவது இந்த கிரிவலத்தை பத்தி எல்லாம் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா ஹைதராபாத்ல?
1: என்னுடைய கொலீக்ஸ் கூட என்னை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்கம்மா. ட்ரெயின்ல வந்துட்டு முன்னாடியே இங்க ரமண மகர்ஷி ஆசிரமம் பக்கத்துல சிவாலயா குருக்குளம் இருக்கு, அங்க ரூம் எடுத்துட்டு 2 நாள் தங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் பண்ணிட்டு போறாங்க.
2: இப்போ நீங்க பல தடவை இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இத பத்தி உங்க வர்றவங்க கிட்ட, உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்க எப்பயாவது உங்களை இங்க கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? உங்களை
1: நிறைய பேர் கூட்டிட்டு போக சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா. ஆனா அவங்கள வந்து என்னோட நான் வந்து பொதுவா வந்து வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு வீட்டுல இருக்கவங்கலாம் பாத்துட்டு, ஏன்னா நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன்றதுனால, எப்போ இது மாதிரி பௌர்ணமி கிரிவலம் வருதோ வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு கூட்டிட்டு வருவேன். அவங்கள ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கட்டாயம் வந்து அவங்களுக்கு சரியான பிளான் பண்ணணுன்றதுனால அவங்களுக்கு கைட் பண்ணுவோம்மா. பலான இடத்துல நீங்கள் போங்க, அந்த இடத்துல உங்களுக்கு லாட்ஜ் நல்லாயிருக்கும், ரமண ஆசிரமத்தில் உங்களுக்கு 3 டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கைடன்ஸ் கொடுப்பேன். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு அவங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறிட்டுருக்கு.
2: அவங்க இங்க கிரிவலம் வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட எப்படி இதை பத்தி, திருவண்ணாமலை பத்தி ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறாங்க சார்?
1: ஃபீட்பேக் வந்து என்னமா, உண்மையானவுமே கடவுளை நினைச்சு எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாம நல்ல ஒரு எண்ணத்தோட நம்மளுக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட நம்ம வந்தா ஆண்டவன் வந்து மொத்தத்தை பார்த்துப்பாரு. அதுவும் அவங்களுக்கு வந்து நிறைய நிரூபணமானதுனால அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் சொல்லி அவங்களையும் வர வைக்கிறாங்கம்மா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஹைதராபாத்துலேருந்து

0: ட்ரெயின் வருதுமா திருவண்ணாமலைக்கு வாரத்தில். நீங்கள் அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக்கு, ஃபுல்லி பேக்டாக இருக்கும். ஒரு குண்டூசி போட்டால் கூட சட்டை வராத மாதிரி ஃபுல் பேக்கடாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தெலங்கானா ஆந்திராவிலேருந்து கூட நிறைய பேர் வராங்க கிரிவலத்துக்கு.
1: ரொம்ப நன்றி சார், நாங்கள் எங்களோட பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிம்மா.
1: தேங்க்யூ ஸோ மச் நேர்களே.

0: நிலவு மறையும், இரவுகள் கடந்து போகும், நாம் கேட்ட பாடல்களும் ஒரு நாள் நினைவுகளாகிவிடும்.
1: ஆனால் இந்த இரவில் சிவனை நினைத்த அந்த ஒரு நொடி, நம் மனதில் விதைத்த அந்த நம்பிக்கை, அது மட்டும் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாதிருக்கட்டும்.
0: வாழ்க்கை எத்தனை முறை நம்மை சோதித்தாலும் எதுவும் நிலையானதல்ல. சிவனருள் இருக்கும் வரை எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம்.
1: நம் பாதைகள் எங்கு சென்றால்

0: நம் மனம் எதை தேடினாலும் இறுதியில் அமைதியாக வந்து சேரும் இடம் அந்த ஈசனின் திருவடிகளாக இருக்கட்டும்.
1: ஓம் நமச்சிவாய. இந்த பௌர்ணமி நிலவு உங்கள் இல்லங்களில் ஒளியாகட்டும், சிவனருள் உங்கள் உள்ளங்களில் நிறைவாகட்டும், உங்கள் வாழ்வில் அமைதி, அன்பு, நம்பிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கட்டும்.
0: நிலவு இருக்கும் வரை நினைவுகள் இருக்கும், நினைவுகள் இருக்கும் வரை இந்த பௌர்ணமி பூக்கள் இருக்கும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பௌர்ணமி பூக்கள் 102.3 விவத் பாரதி தமிழகமில். இதுவரை உங்களுடன்
0: ஆர்ஜே பரமேஸ்வரி புண்ணியவேல்,
1: ஆர்ஜே உமா விஜயகுமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:02. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பிஸ்தா திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா இவங்களுடைய குரலில், காளிதாசன் அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:13 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து விஜய் ஷோபா சேகர் இவங்களுடைய குரலில், சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பொற்காலம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, அனுராதா ஸ்ரீராம் அண்ட் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:23 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ், சித்ரா இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

விடுகதை திரைப்படத்திலிருந்து சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய குரலில், அகத்தியன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:34 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் அப்படின்ற பாடல் கேட்க போகிறோம். உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இவங்களுடைய குரலில், கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

11:50 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

கல்யாண பொண்ணு கண்ணாட கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஏறிப்போ.

தவிக்கணுமா, அவசரமாய் வந்து பொறக்கணுமா, நொப்பனை போலியும் தவிக்கணுமா, கீழே நீ வந்து நிக்கணுமா, குடும்பத்தின் பாரத்தை

மூடிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தக்கோலம் எம் முருகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். பணப்பாக்கம் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அம்போருகா பதமே என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பஜமானச என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:33. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது முருகனை நீ என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:38. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம்.

நேரம் 4:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தக்கோலம் எம் முருகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். பணப்பாக்கம் ஜி தமிழ் செல்வன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

நேரம் 5:09. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது சுனந்தா சுனலதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:23. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டி கே பட்டம்மாள் அவர்களின் குரலில்.

பாஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சுகா தாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே